நடப்பவை அனைத்தையும் நல்லதென ஏற்க பழகும் போது மனதின் சுமைகள் அனைத்தும் மறுநொடியே இறங்கிவிடத்தான் தொடங்குகிறது. கோடி பண்பலை 100.5 இல் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அருள்மாலை.

இருக்கும் இடம் எதுவானாலும் செய்யும் வேலை எதுவென்றாலும் அவ்விடத்தில் நம்மை பொருத்தி கொண்டு முன்னேறும் போது வாழ்க்கை இனிதாகிறது. விடியற்காலை 5:46 இசைத்துக் கொண்டிருக்கிறது கொடிப்பண்பலை 100.5 அருள் மாலை.

எந்த செயலை நாம் செய்யும் போதும் முழு மனதோடும் அர்ப்பணிப்போடும் செய்வோமேயானால் அனைத்திலும் வெற்றியை அறுவடை செய்யலாம். கோடைப்பன்மலை 100.5 தந்து கொண்டிருக்கும் அருள் மாலை இசைத்திடும் நேரம் விடியற்காலை 5:52.

சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல். இதில் இடம்பெறும் கோயில் விழா தகவல்கள் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை. இதில் பாட்டும் பதமும் 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன் சின்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் தேவை ஒரு சிறு தொழில். சிறப்பு விருந்தினராக சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களின் தெருவிலிருந்து. இதில் 3:10 நமக்கு இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் செப்புக செந்தமிழ். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் ஒலிக்கும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:01 விளக்கேற்றும் வேளை. 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7:00 தங்கள் அன்புடன். இதில் 7:50 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக. 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 3 சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 கொடை தென்றல், கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் மக்களுடன் ஒரு சந்திப்பு. 10:00 நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் கொடை பண்பலை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. இனி கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல் வரும் முன்பாக செய்து சுருக்கம்.

கோடி பன்மலை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: தாரமணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி

கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சாவ்காத் மிர்சோசியேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் என்கிறார் வள்ளுவர். எந்த ஒரு பயிரும் ஒரே நாளில் அறுவடைக்கு தயாராவதில்லை. மண்ணில் புதைந்த மறுநாளே செடிகள் மரமாவதில்லை. எந்த ஒரு செயலும் முழுமையடைய அதற்கான நேரமும் தொடர் முயற்சியும் அவசியமாகிறது. தொடர் முயற்சி செய்து தொடங்கிய செயலை வெற்றி பெறச் செய்வோம் என வாழ்த்தி வரவேற்கிறது கொடி பண்பலை 100.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1155.

0: என்னை காப்பாற்ற நினைத்தால் அவர் என்னை விட்டு பிரியாமையை காக்க வேண்டும். பிறகு அவர் பிரிந்துவிட்டால் ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது. குறள் எண் 1155 அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு.
0: என்னை காப்பாற்ற நினைத்தால் அவர் என்னை விட்டு பிரியாமையை காக்க வேண்டும். பிறகு அவர் பிரிந்துவிட்டால் ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது. குறள் எண் 1155 அதிகாரம் பிரிவாற்றாமை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: இசைமேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், 9 மணிக்கு வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் தேவை ஒரு சிறு தொழில். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் ஒளிபரப்பு மறு ஒளிபரப்பு இன்று இரவு 8:30. பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை, 3 மணிக்கு உயிரெழுத்து திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களின் தெரிவில். இன்று மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ். இரவு 7 மணிக்கு தங்கள் அன்புடன். இரவு 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 3 சிட்டி. இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல் கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களுடன் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார்.

0: தெரிவித்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். இரவு 10 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்திக்கும் நினைவே சுகம்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: இசைமேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று நாகப்பட்டினம் திருக்கண்ணக்குடி லோகநாத பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

108 வைணவ திவ்ய தேசங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணக்குடி லோகநாயகி தாயார் சமேத லோகநாத பெருமாள் கோவிலும், 1. நாகப்பட்டினம் சிக்கலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். திருமங்கையாழ்வார், மணவாள மாமுனிகள் ஆகியோர் இந்த ஆலயத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர். கபிஸ்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி ஆகிய இவை பஞ்ச கிருஷ்ண தலங்களாக குறிப்பிடப்படுகின்றன. 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி நிஞ்ச கோலத்தில் அருள் பாலிக்கும் லோகநாத பெருமாள் ஷியாமலமேனி பெருமாள் என திருநாமம் கொண்டுள்ளார். உற்சவர் தாமோதர பெருமாள் இடது கரத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு குழந்தை கண்ணனாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார். இங்கு தாயார் மூலவரும் உற்சவரும் ஒரே மாதிரியாக காட்சியளிப்பது சிறப்பாகும். தாயார் லோகநாயகி என்றும் உற்சவர் அரவிந்த வள்ளி என்றும் திருநாமங்களை கொண்டுள்ளனர். கருடாழ்வார் இந்த ஆலயத்தில் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அருள் பாலிக்கிறார். இது வேறு எங்கும் காண முடியாத சிறப்பாகும். வசிஷ்ட முனிவர் வெண்ணையால் கிருஷ்ண விக்கிரகம் செய்து வழிபட்டு வந்தார். அவரது ஆழ்ந்த பக்தியின் காரணமாக அந்த விக்கிரகம் உருகாமல் இருந்து வந்தது. ஒரு நாள் கிருஷ்ணர் சிறுவனாக வசிஷ்டரின் வீட்டுக்குள் நுழைந்து வெண்ணெய் விக்கிரகத்தை சாப்பிட்டு விட்டு வெளியே ஓடினார். ஓடிய சிறுவனை துரத்திச் சென்றார் வசிஷ்டர். சிறுவன் ஓடிய வழியில் ஒரு மகிழ மரத்தடியில் சில முனிவர்கள் அமர்ந்து கிருஷ்ணரை தியானம் செய்து கொண்டிருந்தனர். ஓடி வந்த சிறுவன் கிருஷ்ணரே என அவர்கள் புரிந்து கொண்டனர். சிறுவனாய் வந்த கிருஷ்ணர் அவர்களின் பக்தியில் மகிழ்ந்து அவர்களுக்கு ஒரு வரம் தருவதாக சொல்ல அவர்கள் கிருஷ்ணரை அவ்விடத்திலேயே தங்கிவிடுமாறு வேண்டினர். அவரும் அங்கேயே தங்கிவிட்டார். துரத்தி வந்த வசிஷ்டரும் கிருஷ்ணர் நடத்திய லீலைகளை அறிந்து கொண்டார். இந்நிகழ்வு நடந்ததாக கூறப்படும் இடம்தான் திருக்கண்ணன்குடி.

0: சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது உபரி சரவசு மன்னனுக்காக பெருமாள் 3.25 நாழிகை மட்டும் விபூதி அணிந்து காட்சி தரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கிறது. உபரி சரவசு என்ற மன்னனுக்காக இந்த விழா எடுக்கப்படுகின்றது. உபரி சரவசு சிறந்த சிவபக்தன். தினமும் விடியற் காலை வேளையில் சிவபூஜை செய்வது அவன் வழக்கம். அவர் சித்திரை மாதம் ஒரு நாள் வான்வெளியில் பறந்து வந்து கொண்டிருந்த போது விடியற்காலை நேரம் நெருங்கிவிட்டது. சிவபூஜை செய்வதற்காக அவர் சிவாலயத்தை தேடிக் கொண்டிருந்த போது திருக்கண்ணங்குடி பெருமாள் கோவில் அவர் கண்ணில் பட்டது. அதை சிவன் கோவில் என தவறாக புரிந்து கொண்டு கோவிலுள் நுழைய மன்னனின் சிவபூஜை தவறிவிடக் கூடாது என்பதற்காக பெருமாள் அவருக்கு 3.25 நாழிகை நேரம் சிவபெருமானாக காட்சி தந்து சிவபூஜை செய்ய அருளினார். பெருமாள் உபரி சரவசுக்கு திருநீறு அணிந்து சிவலிங்கமாக காட்சி கொடுத்ததைத்தான் இத்தலத்தில் திருநீரணி விழாவாக கொண்டாடுகிறார்கள். இத்தலத்தின் தல விருட்சம் மகிழ மரம். தீர்த்தம் சிரவண புஷ்கரணியாகும். இன்று நாகப்பட்டினம் திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965 2399.
5: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
4: கால் 9244504444.
0: வழங்கும் வசந்த விடியல்.
6: பொன்னிறம் பூசிய வானெங்கும் இறைவனின் இசை பாடி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது வசந்த விடியல். கோடிப்பண்மலை 100.5 சொல்லிடும் நேரம் காலை 6:30.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 996552399.
0: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: இசை வேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்த

0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர்
1: என்ன?
0: ஷாமித்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அப்படியா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: UKG A4.
0: UKG படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க உங்க மேம்?
1: ரைம்ஸ்.
0: ரைம்ஸ் அப்புறம்
1: ஏபிசிடி.
0: அப்படியா, இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஏரோப்ளேன்.
0: ஏரோப்ளேன் பாட்டு பாட போறீங்களா? எங்க பாருங்க கேப்போ.
1: ஏரோப்ளேன் அப் இன் தி ஸ்கை. ஏரோப்ளேன் அப் இன் தி ஸ்கை. ப்ளீஸ் டேக் மீ வித் யூ. ஃபார் ஆன் டாக்ஸ் ஆல்சோ ஹை ரெயின்போ இன் தி ஸ்கை.
0: என்ன சொன்னீங்கன்னே தெரியல. உங்க மழலை மொழியை கேட்கும் போது தத்தை மொழியில ரொம்ப அழகா இருந்தது. சரி சரி, எனக்கு ஒரு ஏபிசிடி சொல்லிடுறீங்களா? எங்க சொல்லுங்க.

0: WXYZ.
1: வாவ், இத யார் சொல்லி கொடுத்தது?
0: மேம்.
1: எந்த மேம் சொல்லி கொடுத்தா?
0: அருள் தேவி மேம்.
1: அருள் தேவி மேம் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் ரொம்ப சேட்டா பண்ணீங்க, ஆனா இப்ப ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அப்பா, அம்மா, அம்மாயே, தாத்தா.
1: உங்க தாத்தா பேர் என்ன தெரியலையா? உங்க அம்மாயி பேர் என்ன?
0: ஹரியா.
1: அம்மா பேரு?
0: தேவிப்ரியா.
1: அப்பா பேரு?
0: ஜெயமுருகன்.
1: ஜெயமுருகன் அப்பா என்ன வேலை பாக்குறாரு?
0: வேலை செய்யறாங்க.
1: அப்படியா? நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை செய்வீங்க? சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.

0: கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: மேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம், தேவை ஒரு சிறு தொழில். சிறப்பு விருந்தினராக சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
2: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
0: பண்பலையின் மணி கூடு காட்டிடும் நேரம் காலை 6:44 இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.
5: பேசுகின்ற ராஜகாடி அம்மனுக்கு பூச வைப்போம், பொங்க வைப்போம் பூமுடிச்ச அம்பிகைக்கு, பம்பதட்டி உடுக்க தட்டி பாட்டெடுக்கும் அன்வருக்கு, பொன் கொடுப்பா புகழ் கொடுப்பா நிழல் கொடுப்பா எங்களுக்கு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இசைவேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

இசையோடு இன்றைய நாளை இனிமையாக்கி நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் புலரும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
5: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
4: கால் 9244504444.
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

வாரத்தின் எல்லா நாட்களுமே ரொம்பவும் சிறப்பானது தான். அதுலேயும் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிறப்பு தான். எல்லோருக்கும் விடுமுறையாக இருக்கும். வீட்டில் அம்மா கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் சமையல் செய்வாங்க. இன்றைக்கி விடுமுறை தானே, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும்.

எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் வந்துட்டே இருந்தாலும் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிறப்பு தான். இந்த சிறப்பான நாள் இன்னும் சிறக்க இசையோடு இணை அழைக்கிறது உங்கள் கோடை பண்பலையின் சுகமான காலை.

நாமக்கேச்சுக்கும் கூடை பண்பலியிலிருந்து சுகமான காலை புலர்ந்துள்ள இந்த இனிய நாள் அனைவருக்கும் இன்பமாகவும் சிறப்பாகவும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களும் வெற்றி பெறும் வாழ்த்துகிறது உங்கள் கூடை பண்பலை 100.5.

0: கலை பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.

0: ஆதிரடி தள்ளுபடி
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
2: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
3: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பத்திலை பூச்சி விரட்டி கரைசல் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: நாம் கேட்டுட்டு இருக்கோம் கோடை பண்மலையில் இருந்து சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து அரங்கிற காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், தேவை ஒரு சிறு தொழில், தேவை ஒரு சிறு தொழில். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தராக பங்கேற்க காத்திருக்கிறார் சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில்

0: கோடை பண்பலை நுறுப்புழி 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.
1: உருண்டமலை ஓரத்துல உளுந்து காய போட்டிருந்தேன். அந்த உளுந்து

0: கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி, ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி.
1: ஆக்காட்டி
2: கணத்துள் பறவை.
1: பறவைகளின் குரல் ஆளை காட்டிக் கொடுக்கும் இயல்பை கொண்டது.
2: நற்றினை பாடல் 212 பாடலிலும்
1: 350 பாடலிலும்
2: இப்பறவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: ஆக்காட்டி
2: கணத்துள் பறவை.
0: ஆக்காட்டி ஆக்காட்டி, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே,

0: அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சிக்கிற தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சிக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சிக்கிற தேட புகையிலே புகையிலே புகையிலே.
1: பாட்டும் பதமும் நேரம் காலை 7:23. நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு கோடை பண்பலிருந்து அறிஞர் காத்திருக்கிறது மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் விளங்கும் மனதோடுராகம். 8:30 வாக்கிங் பனியன்சன் பிரீப்ஸின் மனதோடுராகம். இன்றைய மனதோடுராகம் அன்போடு அழைக்கிறது குழந்தை செல்வங்களே, நம்ம வீட்டு குழந்தை செல்வங்களே பண்பலையோடு இணைய அழைக்கிறது இன்றைய மனதோடுராகம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா

0: நாம கேட்டுக்கும் கோடை பண்பலையிலிருந்து சுகமான காலை.
1: வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வேளாண்மை துணை இயக்குனர் உமா பேசுகிறேன். கொடைக்கானல் வானொலி நிலையம் எதிரில் ஆனந்தகிரி 4வது தெருவில் உழவர் சந்தை செயல்படுகிறது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த பசுமையான காய்கறிகள், பழங்கள், வெங்காயம், தேங்காய், கீரைகள், பூண்டு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு வந்து நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கின்றனர். நுகர்வோர்கள் காய்கறிகள் மற்றும் விவசாய விளைபொருட்களை வாங்கி விவசாயிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நுகர்வோர்களுக்கும் தரமான காய்கறிகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேலும் இது குறித்து விவரங்கள் அறிய வேளாண்மை அலுவலர் திருமதி பூவிழி அவர்களை 6383639

0: 2222 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இசைப்பாடு மண்மலை, இது உங்கள் கூடி பண்மலை நெருப்பலி 5 தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை. இன்று பயணம் செய்ய காத்திருக்கும், பயணம் செய்து கொண்டிருக்கும் அனைவரின் பயணமும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கூடி பண்மலை நெருப்பலி 5.

0: மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: பயணித்து கொண்டிருக்கிறோம். பண்பலையோடு தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை நேர்களே. இன்று காலை 9 மணிக்கு கூடி பண்பலையிலிருந்து அறிஞர் காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30க்கு சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், தேவை ஒரு சிறு தொழில், தேவை ஒரு சிறு தொழில். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தராக பங்கேற்க காத்திருக்கிறார் சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
5: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: மன்னா வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நேற்றெல்லாம் ஒரே பிரியாணி அப்பா.
9: ஏன் மன்னா, உங்கள் ஒருவருக்கு ஒரு வகையான பிரியாணி போதாதா? 10 வகையான பிரியாணியா சமைப்பார்கள்? இதற்கேன் ஒரே பிரியாணி என்று சலித்துக் கொள்கிறீர்கள்?
10: அமைச்சரே அமைச்சரே, நான் அப்படி சொல்லவில்லை. நேற்று 3 வேளையும் ஒரே பிரியாணி மயமாக போய்விட்டது என்று சொல்ல வந்தேன். நீங்கள் ஏன் மாற்றி புரிந்து கொண்டீர்கள் அமைச்சரே?
9: ஓஹோ ஹோ ஹோ, எனக்கு புரிந்தது மன்னா, இருந்தாலும் ஒரு நகைச்சுவைக்காக.
10: என்ன
9: அந்த பிரியாணி சுவை எப்படி இருந்தது மன்னா?
10: அதுவெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது அமைச்சரே, ஆனால் பிரியாணி முழுக்க ஒரே பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஆசையோடு பிரியாணியை அள்ளி வாயில் அப்பினால் அவைகளெல்லாம் வாய்க்குள் இடைஞ்சல் செய்கின்றன அமைச்சரே. அதனால் இனிமேல் பிரியாணியில் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போடவே கூடாது என்று சொல்லிவிட்டேன் அமைச்சரே.
9: மன்ன மன்ன மன்ன, ஏன் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவைகள் எல்லாம் இல்லை என்றால் அது பிரியாணியே இல்லையே.
10: இல்லாமல் போனால் போகிறது அமைச்சரே. எனக்கு தொந்தரவாக இருக்கிற எதையும் நான் அருகில் வைத்துக் கொள்ள மாட்டேன். அதையெல்லாம் யார் அமைச்சரே கண்டுபிடித்தார்கள்? சாப்பாட்டில் போய் பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு என்று.
9: என்னமண்ணா இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவைகள் எல்லாம் எவ்வளவு சத்துக்கள் நிறைந்தவை தெரியுமா? சாப்பிடும் போது நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தாலும் சமையல் ஆகும் போதே அதன் சத்துக்கள் சாப்பாட்டில் இறங்கி நம் உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் தந்து கொண்டிருக்கின்றன தெரியுமா?
10: அப்படியா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
9: மன்னா, சின்னமன் என்று சொல்லப்படும் இந்த பட்டை இருக்கிறது இல்லையா, அதை வைத்து அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். நாள்தோறும் கொஞ்சம் பேருக்கு 500 மில்லிகிராம் அளவு அந்த பட்டையை கொடுத்து பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு சர்க்கரை நோயின் தாக்கம் குறைந்திருக்கிறதாம். மேலும் செரிமான சக்திக்கும் அல்சருக்கும் கூட நன்மை பயக்கும் இந்த பட்டையை வைத்து இன்றும் பல நாடுகள் ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன.

0: அப்படியா மச்சரி?
1: அடுத்ததாக ஸ்டார் அனைஸ் என்று சொல்லப்படும் அன்னாச்சி பூ. இதில் இருக்கும் ஒரு வகையான ஆசிட் அதாவது அமிலம் தான் சிக்கன் குனியா, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு மருந்து தயாரிக்க பேஸ் ஆக அதாவது அடித்தளமாக பயன்படுகிறது.
0: ஓஹோ.
1: அடுத்ததாக பே லீஃப் என்று சொல்லப்படும் பிரியாணி இலை. அது என்ன செய்கிறது என்றால், நம்முடைய உடம்பில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய செல்கள் இருந்தால் அதன் வளர்ச்சியை குறைக்கிறதாம். மேலும் மூட்டு வலி, குடற்புண் போன்ற நோய்களுக்கும் இந்த பிரியாணி இலை சிறந்தது என்கிறார்கள்.
0: ஆமாச்சரி, இதை இப்போதுதான் கேள்விப்படுகிறேன்.
1: அடுத்ததாக பெருஞ்சீரகம், சோம்பு என்றும் சொல்லலாம். நம்முடைய இறைப்பைக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. நாம் உணவு சாப்பிட்ட பிறகு இந்த பெருஞ்சீரகத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஜீரண சக்தி அதிகரிப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மன்னா. அடுத்ததாக நாம் மனமூட்டியாக மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கும் அசப்போட்டிடா என்று சொல்லப்படும் பெருங்காயம். இந்த பெருங்காயம் நாம் சாப்பிடும் உணவில் மனம் கூட்டுவதோடு நின்று விடாமல் அஜீரண கோளாறு, வாயு தொல்லைகள் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கிறது
0: மன்னா.
1: நாம் முன் சொன்னது போலவே இந்த பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ இவற்றை எல்லாம் நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தாலும் சமையலாகும் போதே அவற்றின் சத்துக்கள் சாதத்தில் இறங்கி நம்முடைய உடலுக்கு நன்மை தந்து கொண்டிருக்கிறது மன்னா. ஒருவேளை அவைகள் எல்லாம் சாப்பாட்டில் இருப்பதை நீங்கள் இடையூறாக நினைத்தால் சுடுநீரில் அவைகளை எல்லாம் போட்டு காய்ச்சி வடிகட்டி டீயாகவும் மாற்றி குடிக்கலாம் என்கிறார்கள் மன்னா.
0: அருமை அருமை அமைச்சரே, நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கும் பிரியாணியின் சுவை கூட்டிகள், மனமூட்டிகள் எல்லாம் நம்முடைய உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் தருபவை, தந்து கொண்டு இருப்பவை என்று சிறப்பாக சொன்னீர்கள். இனிமேல் அவைகளை எல்லாம் நான் வேண்டாம் என்று நினைக்கவே மாட்டேன் அமைச்சரே.
1: நல்லது நல்லது மன்னா.
0: சரி அமைச்சரே, இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு, இல்லை இல்லை 3 மாதத்திற்கு எனக்கு 3 வேளையும் பிரியாணி தான். நம் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு வேளையும் சுவையான பிரியாணி வந்துவிட வேண்டும் என்று தண்டூரா போட சொல்லிவிடுங்கள் அமைச்சரே. ஏனென்றால் பிரியாணியின் சுவை கூட்டிகள், மனமூட்டிகள் எல்லாம் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருபவை அமைச்சரே.
1: இவர் 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைத்து விடுகிறது மன்னா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
0: என்ன அமைச்சரே?
1: அதுவும் சரிதான், அப்படியாகட்டும் என்று சொல்ல முடியும் மன்னா.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர், ராதா கோபாலகிருஷ்ணன். மந்திரியாக கஜேந்திரன்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 30
0: காணாமற் போனோர் என்பது உலகளாவிய ரீதியில் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது.
2: அடிமைத்துவம் இருந்த காலத்தில் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது இல்லை.
0: 20ஆம் நூற்றாண்டிலே தான் காணாமற் போனோரின் விகிதம் அதிகம்.
2: இதற்கு முக்கிய காரணங்கள் நாடுகளுக்கு இடையே ஏற்படும் சண்டைகள்,
0: இனங்களுக்கு இடையே ஏற்படும் கலவரங்கள்,
2: இயற்கை சீற்றங்கள்.
0: ஸ்வீடனை சேர்ந்த
2: ராவோல் ஒலன்பே
0: காணாமல் போனவர்களின் மீது அதிக அக்கறையோடு செயலாற்றினார்.
2: 100,000+ மீட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன.
0: அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட இடம் கோஸ்டாரிக்கா.
2: 1981
0: அனைத்துலக காணாமற் போனோர் நாள்
2: என்று.
0: நாகர்கோயிலுக்கு அருகில் உள்ளது ஒழுகின சேரி.
2: அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அந்த சிறுவன் செய்தது
0: நாடக கொட்டகையில் சோடாவிற்கும் வேலை.
2: அதனால் தான் என்னவோ நடிப்பில் என்றும் சோடை போகவில்லை.
0: உள்ளே இருந்த கலைஞர் வில்லுப்பாட்டுக்காரராக மாற்றினார்.
2: அதன் பின் நாடகத்துறையில் நுழைந்து சொந்தமாகவே நாடக கம்பெனியும் நடத்தினார்.
0: நாடகத்தில் கிடைத்த வரவேற்பு திரைப்பட

0: திரைப்படத்துறையில் காலடி பதிக்க உதவியது.
1: தமிழ் திரைப்பட உலகத்தில் கொடிகட்டி பறக்க தொடங்கிய காலத்தில்
0: சிறந்த நகைச்சுவை நடிகர் என்ற பெயர் பெற்றார்.
1: வசனங்களை தானே சொந்தமாக எழுதி நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் பயன்படுத்தினார்.
0: வாழ்க்கையின் ஓட்டத்தில் நடிகை மதுரம் அவரின் வாழ்க்கை துணையானதோடு கலை பயணத்திலும் துணையானார்.
1: காந்தியடிகளிடமும் காந்திய வழியிலும் பற்று கொண்ட அவர்
0: அண்ணலின் மறைவுக்கு பின்
1: அவரின் சொந்த பணத்திலேயே சொந்த ஊரிலேயே
0: காந்தியடிகளுக்கு நினைவு தூண் எழுப்பினார்.
1: அறிவியல் கருத்துக்கள் நாட்டில் பரவ வேண்டும் என்பதில்
0: மிகுந்த ஆர்வம் கொண்டு இருந்தார்.
1: 1957
0: நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் நினைவு நாள்
1: என்று
0: குரு கிரந்த சாஹிப் புனித நூலாம்.
1: பொற்கோயில் இவர்களின் புண்ணிய தலம்.
0: 10 பெருங்குருக்கள் முக்கியமானவர்கள்.
1: 11 குருவாய் ஆனது புனித புத்தகமே.
0: குருக்களில் 4வர் குரு ராம்தாஸ்.
1: இவரே சீக்கியர்களின் பொற்கோயிலை தோற்றுவித்தவர்.
0: பிறந்தது லாகூரில்.
1: 1574
0: குரு ராம்தாஸ் 4வது சீக்கிய குருவான நாள்
1: என்று
0: இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களுள் ஒருவர்.
1: நாட்டின் பொருளாதார சீரமைப்புக்கு ஆதரவு அளித்தவர்.
0: இவர் தொடங்கி குழுமத்தின் கீழ்
1: நாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
0: 18 தொடர்ந்து ராஜ்யசபை உறுப்பினராக பதவி வகித்ததோடு
1: கல்கத்தாவில் ஷெரீஃபாகவும் சில ஆண்டுகள் இருந்தார்.
0: இவரின் தாய் நிறுவனத்தின் முக்கிய நோக்கம்
1: இலக்கியம்,
0: கலை,
1: கல்வி மற்றும் சமூக பணிகளை ஊக்குவிப்பதாகும்.
0: அதற்காக வழங்குகின்றனர் 6 மேற்பட்ட விருதுகளை.
1: 2008
0: KK பிர்லா என்றழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் பிர்லாவின் நினைவு நாள்
1: என்று
0: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே
1: சுந்தர பெருமாள் கோவில் கிராமத்தின்
0: ரெங்கசாமி மூப்பனார் செல்லத்தம்மாளின் புதல்வர்.
1: உடன் பிறந்தோர் அறுவர்.
0: தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் தலைவராக ஒருமுறை.
1: தமிழக காங்கிரஸ் தலைவராக 2.
0: நாடாளுமன்ற மாநிலங்கள் அவை உறுப்பினராக 4.
1: அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக 8 பணியாற்றினார்.
0: பின் தமிழ் மாநில காங்கிரசை தொடங்கினார்.
1: டெல்லி வரை செல்வாக்கு மிக்கவராக எப்போதும் இருந்தார்.
0: 2001
1: முன்னாள் தமிழக அரசியல்வாதி GK மூப்பனார் நினைவு நாள்
0: இன்று. அணுவின் அடிப்படை பொருளான
1: எதிர் மின்னணு எனப்படும் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர்.
0: மின்சாரவியல்,
1: காந்தவியல்,
0: ஐசோடோப்புகளை குறித்து ஆய்வுகள் செய்தவர்.
1: நவீன அணு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்.
0: நிறை நிறமாலையை கண்டறிந்த இயற்பியலாளர்.
1: 1940
0: ஆங்கில இயற்பியலாளர் JJ தாம்சனின் நினைவு நாள்
1: என்று
0: சிறு தொழில்துறைகளை ஆதரவளித்தல் மற்றும்
1: ஊக்கப்படுத்துவதற்காக நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: தற்பொழுது உள்ள சிறு
1: நடுத்தர
0: பெரிய நிறுவனங்களுக்கு
1: சமமான வளர்ச்சியை அளிப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியின்
0: ஒரு பகுதியாகவும்
1: மாவட்டங்கள் தங்கள் வளர்ச்சி திறனை வெளிப்படுத்திடவும்
0: நடப்பு ஆண்டிற்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெற்றிடவும்
1: சிறு மற்றும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களை
0: ஊக்கப்படுத்தும் விதமாகவும்
1: ஒவ்வொரு ஆண்டும்
0: August 30 நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: சிறு தொழில்துறை நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: வத்தலகுண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்தில்

0: விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50வது பொன் விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
1: கோடை பண்பலை நுறுப்புழி 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
4: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: ஆம் நேயர்களே, காலை 8 மணிக்கு அரங்கிற காத்திருக்கும் மனதோடு ராகம் இன்று அன்போடு அழைக்கிறது குழந்தை செல்வங்களை. நம்ம வீட்டு குழந்தை செல்வங்களை பண்பலையோடு இனி அழைக்கிறது மனதோடு ராகம் இன்று காலை 8 மணிக்கு.

அப்படின்ற எண்ணம் நம்ம மனதில் இருந்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி நாம் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று கூறி இவுக்கு வருகிறது கோடை பண்புலை நிறைய சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெலன் ரமேஷ், நன்றி நீர்களே.

இன்று சுகமான காலை நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். எதையும் வெஞ்சு விடலாம், எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக முடியும்.

கோடி பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகாத் மிர்சோசியுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பெசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: உற்சாகமான காலை வணக்கம் நீர்களே, காலை வணக்கம் குழந்தைகளே. பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அதை பார்த்துருக்கீங்களா? பல வண்ண சிறகுகளால் பறக்கிறதுக்கு முன்னால் ஒரு கம்பளி புழுவா கூட்டுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கும். மெல்ல மெல்ல முயற்சி செய்து அதன் மெல்லிய இறகுகளால் அந்த கூட்டை உடைச்சி அழகிய வண்ணத்து பூச்சியாக வெளியேறும். நம்ம வீட்டு சின்ன பட்டாம்பூச்சிகளும் இப்படி தாங்க. இதை பேசு, இதை சொல்லு, இப்படி பண்ணு அப்படின்னு கட்டளையிடுறதை விட்டுட்டு உங்கள் கண்காணிப்பாட அவங்களாகவே வழியை கண்டுபிடிச்சு போக வழிகாட்டுங்க. அவங்களுக்குள்ளேயும் பல வண்ணங்கள் உண்டுன்னு பெற்றோர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இது கோடி பண்பலையின் 1.5 மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இன்னைக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா அதற்கான தொலைபேசி எண்களை குறித்து வச்சுக்கோங்க. 24 24 24 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0545 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப ஆவலாக பேசுறதுக்காக முதலாவதா ஒரு குட்டி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம்.
5: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் சொல்றீங்க?
5: சிவா.
1: சிவா, முழு பெயரே சிவா தானா?
5: சிவஹரிஷ்.
1: ஆர் சிவஹரிஷ். நீங்களா பேசினாதான் அக்கா வந்து தொடர்ந்து பேசுவேன். தொடர்ந்து பேசலாமா? சரிங்க, அப்ப நீங்களா பேசுங்க. எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க சிவஹரிஷ்?
5: என்ன
1: படிக்கிறீங்க?
5: யுகேஜி மேம்.
1: அடேங்கப்பா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? அச்சமில்லை சொல்ல போறீங்க. அப்ப அச்சப்பட்டு பேசக்கூடாதுல்ல, நீங்களாவே பேசணும் தொடர்ந்து, சரியா? இப்ப பாடுங்க அச்சமில்லை.
5: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நண்பர் ஊட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,

0: என்ன சிறப்பா சொல்லிட்டீங்க தெரியுமா? இத எழுதுனது யாருன்னு தெரியுமா? யாரு இந்த பாடலை எழுதுனது? யாரு?
1: பாரதியார்.
0: சரி, பள்ளியில தான் இதெல்லாம் சொல்லிருக்கீங்களா? இனிமே சொல்லுங்க. சரியா, ரொம்ப சிறப்பா சொன்ன சிவஹரிஸ்க்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கருப்பு பாடல்.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நன்றி கண்ணா.

0: நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: சிலருடைய முக பாவனை குறிப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ யாரோ கல்லையோ மூட்டையோ தலைமையில் தூக்கி வச்ச மாதிரி அதை தாங்க முடியாத தாங்குற மாதிரி இப்படி இருப்பாங்க. அதாவது நம்முடைய மூளையில் நிறைய எண்ணங்கள், கவலைகள், சிந்தனைகள் இதெல்லாம் தோன்றும். அது தவிர்க்க முடியாதது. 60,000 எண்ணத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு தோணுது அப்படிங்கிறான். இதை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஆனால்

0: நம்முடைய மூளையில் நிறைய எண்ணங்கள், கவலைகள், சிந்தனைகள் இதெல்லாம் தோன்றும். அது தவிர்க்க முடியாதது. 60,000 எண்ணத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு தோணுது அப்படிங்கிறான். இதை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஆனால் நம்மளை அந்த எண்ணங்கள் அழுத்தாதபடி பார்க்கணும் இல்லையா. இப்போ கொஞ்சம் ஒரு யோசனை சொல்ல பாருங்கள். இந்த பழைய காலத்தில் நம்முடைய சுமை தூக்குகிற சகோதரர்கள் வந்து சும்மாடு அப்படின்னு துணியில் வந்து ஒரு ரவுண்டை சுற்றி அப்படி தலைமையில் வச்சுக்குவாங்க. அதாவது அந்த வெயிட் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற கணம், அது வந்து தலையில் அழுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடம் தூக்குற பெண்கள் அவங்க முந்தானையவே சுருட்டி மேலே வச்சுக்குவாங்க. செங்கல் தூக்குற பெண்கள், அப்புறம் பாரம் தூக்குறவங்கள்லாம் நடுவில் ஒரு குஷன் எஃபெக்ட், ஒரு ரவுண்டு ஒன்று அப்படி கொடுத்து அதுக்கு மேலே அந்த பாரத்தை வச்சுருப்பாங்க. பாரம் இருக்கும், ஆனால் அந்த பாரம் நம்மளை அழுத்தாதபடி பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ வெளியில் கண்ணுக்கு தெரிஞ்ச பாரம், கண்ணுக்கு தெரிஞ்ச பாரம் தலையை அழுத்தாதபடி நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சும்மாடு போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி மனசில் ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அமைதி இழந்து இருப்பாங்க. அப்புறம் கம்ப்ளைனிங் நேச்சர், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு அறையிலே உள்ளே போனால் இது சௌரியமா இல்லை, அது சௌரியமா இல்லை, அது சௌரியமா இல்லைன்னு, அது உண்மையாக பொய்யோ, அவங்க வந்து எல்லாத்தையுமே அசௌரியம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் கூட இருக்கிறவங்களோட மனம் விட்டு சிரித்து பேச மாட்டாங்க. அப்புறம் தேவைப்படாமல் யார் என்ன சொன்னாலும் தன்னை பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு போவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளங்கள், உளவியலில் குறிப்பிடப்படுகிற அடையாளங்கள். மன அழுத்தம் என்பது ஏன் உண்டாகிறது? அதுக்கு அவங்க சொல்கிற உளவியல் நிபுணர்கள் சொல்கிற முதல் காரணம், அளவுக்கு மீறிய யோசனைகள். இப்போது ஒரு லெவல் தானே சார் நமக்கு தெரியும். ஓஷோ சொல்கிறாரு, நீ உலகத்தோட பெரிய கோடீஸ்வரனாகவே இரு, என்ன ஒன்றுமே இல்லாத அடுத்த வேலை சாப்பாட்டுக்குள்ள பிச்சைக்காரனாகவே இரு, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு ஒத்துமை இருக்குன்னு. என்ன ஒத்துமை? அடுத்த செகண்டு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம் அது, அடுத்த செகண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எவனுக்கும் தெரியாது. இடிஞ்சு விழலாம், பூமி பிளக்கலாம், சுனாமி வரலாம், மழை கொட்டலாம், தங்க காசு கூட ஆகாயத்திலிருந்து கொட்டலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமல் இப்போ நம்மளை பற்றி யாரையோ பற்றி நினச்சிட்டு இருப்போம், டப்புனு அவங்க செத்துப்பிட்டாங்கன்ற செய்தி வரும். ஸோ ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தில் யோசிக்கக்கூடாது. ஸோ அதிகப்படியான எண்ணங்கள் இதுதான் மன அழுத்தத்துக்கு காரணம், மனசில் அழுத்தம். உங்கள் மனசை தான் நீங்கள் ஆள முடியும், பிற மனிதர்களே ஆள முடியாது. பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ். உங்கள் மனசை தான் நீங்கள் ஆள முடியும், மற்ற மனிதர்களை நீங்கள் ஆள முடியாது. மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வாருங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
6: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது.

0: உத்திரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: வத்தலகுண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50ஆவது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலகுண்டு.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம், தேவை ஒரு சிறு தொழில். சிறு தொழில் சம்பந்தமான அனைத்து ஐயங்களுக்கும் தீர்வு தர வருகிறார் நம் சிறப்பு விருந்தினர், சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள். இப்போது நேரம் காலை 8:21. இது மனதோடு ராகம், குழந்தைகளோட பேசிட்டு இருக்கோம். இப்ப யார் அந்த குட்டீஸ் வந்திருக்காங்க, வாங்க. வணக்கம். வணக்கம். சரி, யார் பேசுறீங்க? என்ன பேருமா? தேனி மாவட்டம் வரைக்கும் கேட்டுச்சு எங்களுக்கு, அதுக்கப்புறம் பேரு தான் கேட்க மாட்டேங்குது. சிவானியா? சரி சிவானி, என்ன படிக்கிறீங்க? இரண்டாம் வகுப்பு படிக்கிறீங்க. ஆனா அப்பா அம்மாவை கேட்டுதான் பேசணுமா? அப்படி பேசக்கூடாதுல்ல. சரி, என்ன சொல்ல போறீங்க சிவானி? சரி, பாடல் தரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களை மகிழ்விக்க நாங்க பாட்டு தரோம்ல, இப்ப எங்களை மகிழ்விக்க நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாடல் பாட போறீங்களா, திருக்குறள் சொல்ல போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா, என்ன சொல்ல போறீங்க சிவானி? பாடுங்க. சிவானிக்கு இணைப்பு சரியா கிடைக்கலையா, இல்ல நீங்க அப்படியே அந்த மொபைல் போன் அப்படி வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. நீங்க ல ல லலாம் சொல்லும் போது நல்லா கேட்டுச்சு, அப்புறமெல்லாம் பாடலே ஒன்றும் கேட்கல. ஆனால் ஊஞ்சல் பற்றி ஏதோ பாட்டு தானே பாடினீங்க? ஊஞ்சல் ஆட பிடிக்குமா உங்களுக்கு? எங்கேயாவது விளையாடி இருக்கீங்களா ஊஞ்சல்ல? எங்க? பள்ளியிலையா? சரி, இனிமே வந்து அப்பா கிட்ட சொல்லி ஊஞ்சல் ஆட வைக்க சொல்லுங்க. சரி, சிவானிக்காக நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாமா? நன்றி.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை

0: பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வழங்கும் மனதோடு ராகம்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
2: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கொடிப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் மனதோடு ராகம். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் பேசிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் யாரோ ஒரு குழந்தைக்கு வந்து இணைப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லையா? இப்போ அலைபேசியை வந்து சரியான முறையில் வச்சு பேசணும், அப்போ தான் வந்து இணைப்பு வந்து விட்டு விட்டு இல்லாமல் தொடர்ந்து கேட்கும் அப்படின்றத குழந்தைகளுக்கு பெற்றோர்களே நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளோடு அடுத்த குழந்தையை நம்ம வந்து அழைச்சிடலாம். நேரம் இப்போ காலையில் 8:32 வாங்க. வணக்கம். தொடர்ந்து சொல்லணும்னா உங்க பேரு சரியாவே கேக்கலையே, ஒரு முறை பேரு சொல்லலாமா? என்ன பேரு
6: சொன்னீங்க?
5: சரி, என்ன பாடல் பாடுறீங்க மித்ரன்? பாடுங்க.
6: வானுலகை கூட்டி வந்து விளையாடி மகிழலாம், மெத்தையாக்கி தூங்கலாம்.
5: என்னவே மெத்தையாக்க போறீங்க, மேகத்தையா? அப்புறம் அப்புறம் சரி, இவர் வந்து 2 வரிகள் தான் பேசுவார் மித்ரன். அவங்க அண்ணா வந்து ஒரு 3 வரிகள் பேசுவாரா, பார்க்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம்.
6: வணக்கம்.
5: சொல்லுங்க உங்க பேரு.

0: நிதுலனா?
1: ஆமா.
0: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க? நிதுலன் என்ன படிக்கிறீங்க, எந்த வகுப்பு? சரி, என்ன என்ன சொல்ல போறீங்க நீங்க? சரி, இந்த பாடல உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? உங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. வீட்ல அம்மா சொல்லி தராங்களா? சரி, ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து மறக்காம படிக்கணும்னா திரும்ப திரும்ப பாடி பார்க்கணும், நீங்களும் தம்பியும். அடுத்த முறை வரும்போது சரியா சொல்லுவீங்களா? உங்க ரெண்டு பேருக்காக ஒரு பாடல் கொடுக்கலாமா? என்ன பாடல் வேணும்? அச்சச்சோ அப்படியா? நான் அச்சச்சோன்னு அச்சச்சோ மறந்து போச்சே அப்படின்னு சொல்லிருவீங்களோன்னு எனக்கு அச்சச்சோன்னு ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாமா? நன்றிமா.

0: இது நாகா ஆட்டோல செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
1: சோ நாகாவ நம்பலாம்.
0: கரெக்ட் மேம்.
2: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
0: நாகானா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
4: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு,
3: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
4: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
3: பிரதமரின் மனதின் குரலை
4: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
8: விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
9: என்றும் தரவே நிஜம் பாக்கு.
10: இது நாகா ஆட்டோல செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
11: சோ நாகாவ நம்பலாம்.
10: கரெக்ட் மேம்.
12: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
10: நாகானா நம்பலாம்.
13: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: ஓடையும் மகிழ்ச்சியோடையும் பேசிட்டு இருக்காங்க நம்ம குட்டீஸ். இது கோடை பண்பலை 100.5 மனதோட ராகம். அவங்க சொல்ல வந்ததெல்லாம் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ற ஒரு வேகத்துல அவங்களோட பேரு ஊரை கூட சொல்ல மறந்துடுறாங்க. நான் அதுவும் கூட கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்போ ஒரு குட்டீஸ் வந்திருக்காங்க, அவங்களை கூட்டலாம். வாங்க, வணக்கம்.
3: என்ன
2: பேரு? மகாடா. சரி, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? அப்படியா? சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க?
3: 1வது வகுப்பு.
2: 1வது வகுப்பு படிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா காலையில?
3: சாப்பிட்டேன்.
2: என்ன சாப்பிட்டீங்க? அதான் இவ்வளவு உற்சாகமா பேசுறீங்க. இட்லி சாப்பிட்டா இவ்வளவு சத்தமா பேசலாமா?
3: ஆமா.
2: எத்தனை இட்லி சாப்பிட்டா இவ்வளவு சத்தமா பேசலாம்?
3: 2.
2: 2 போதுமா? சரி, நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசி பாக்குறேன். சரி, என்ன சொல்ல போறீங்க தம்பி? என்ன சொல்ல போறீங்க?
3: தமிழன்.
2: சரி சொல்லுங்க.
3: கொக்கு பாறையில் காத்திருக்கிறதே எடுக்கிறதே

0: ஆகி போனடா. காத்திருந்த கடமையை கச்சிதமா முடிக்கணும். நேரம் பார்த்து போக்கு போய் நடக்குதா நீ முடிக்கணும்.
1: அடேங்க அப்பா, அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கொக்கு மாதிரி நேரம் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா? சரியா? அடேங்கப்பா, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்காக என்ன பாடல் தரலாம்? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் தரலாம். அதுக்கு முன்னால கொடி பண்பலை 100.5
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
1: சோ நாகாவ நம்பலாம்.
0: கரெக்ட் மேம்.
2: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
0: நாகானா நம்பலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் கருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில ஒரு விளக்கை வச்சிருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது.

0: அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிகிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன்
1: அப்படின்னா.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கொஞ்சம் மொழி பேசும் வண்ண சிட்டுகளோடு வளம் வந்த நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களோடு வளம் வரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த், நன்றி நேயர்களே.

இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்
2: இணைந்து வழங்கியோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஒரு உன்னது கானம். இது உங்கள் கோடை பந்தலை
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வெள்ளவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: மாற்றங்கள் பல வந்தாலும் அதனை ஏற்று பயணிக்கும் ஒவ்வொரு நாளின் பயணம் போல புதிய புதிய எண்ணங்களின் வண்ணமாய் விரியும் வானவில் இன்றும் நமக்காக விரிகிறது. தேசிய சிறு தொழில் நாளான இன்று நமக்காக தருகிறது தேவை ஒரு சிறு தொழில், தேவை ஒரு சிறு தொழில் என்ற வண்ணத்தில். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற நீ உறவுகள் தொட்டு பெறலாம். 24 24 24 24 24 26 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறார் ஜி பி ரமேஷ்குமார்.
11: நன்றிகள் பல முரளின் ரமேஷ். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. நாம் பணியாற்றி கொண்டிருக்கும் தொழில்கள்தான் நம்முடைய முகவரியை நிர்ணயம் செய்கிறது. நம்முடைய நிலையை இந்த சமூகத்தில் யார் என்று காட்டுகிறது. சிலருக்கு மற்றவர்களின் கீழ் வேலை செய்து வாழ்க்கையை ஓட்ட பிடிக்கும். சிலருக்கு தான் ஒரு முதலாளியாக வாழ விருப்பம் இருக்கும். சிலருக்கு சுய தொழில்கள் செய்து தன்னை இந்த உலகிற்கு காட்ட விருப்பப்படுபவர். ஆக அத்தனைக்கும் ஒரு கருவாக இருப்பது தொழில். இன்னும் ஒருபடி போய் நாமெல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டியது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இன்று தேசிய சிறு தொழில் நாள். இந்நாளினை சிறப்பாக நாமும் கொண்டாட நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு தேவை ஒரு சிறு தொழில். சிறப்பு விருந்தினராக திரு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள் நம்மோடு சென்னையிலிருந்து தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். வாய்ப்பு இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியாதவர்களிடம் வாய்ப்பை கொண்டு செல்வோம் என்ற லட்சினை சொல்லை கொண்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிறு தொழில்களுக்கான பயிற்சியை கொடுத்து அதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை தனது அறக்கட்டளை மூலம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு தேவையான பல்வேறு பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறார். வேலைவாய்ப்பு பயிற்சிகள், வாழ்வாதார மேம்பாட்டு பயிற்சிகள், கிராமப்புற மேம்பாட்டு பயிற்சிகள் என இவரின் குழுவால் தரப்படும் பயிற்சிகள் ஏராளம். இவர்களின் பணியை பாராட்டி பல பரிசுகளும் அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் மாரத்தான் மனிதர்கள் என்ற அங்கீகாரமும், சிறப்புமிக்க 10 ஆண்டு பயணம் என்ற பாராட்டு சிறப்பை சேர்க்கும். வருமானம் இல்லை என்ற சொல்லை மாற்றி சிறு தொழில்கள் மூலம் வாழ்வில் வரும் அவமானங்களை

0: அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கத்தோடு ஐயாட்ட வந்து இந்த சிறப்பான நாளில் நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஒரு தனி மனிதன் ஏன் ஒரு தொழிலை செய்து தெரிந்திருக்க வேண்டும், இதனால் அவன் வாழ்வில் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் நடக்கும் ஐயா?
1: தனி மனிதனுக்கு தொழில் ஏன் அவசியம் அப்படின்னா, இதை நம்ம இப்போ பேசி புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சங்க காலத்திலிருந்து தனி மனித கலைகளும் பண்பாடுமே வந்து தனித்திறமையை ஒற்றே தான் அமைஞ்சிருந்துச்சு. இடைப்பட்ட காலகட்டங்களில் நம்ம அதை பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்னதான் இப்போ கல்வி அறிவு, எல்லாரும் கல்வி அறிவு பெற்று முடிச்சிட்டாலுமே எல்லாருக்குமே அவங்களுக்கு மேட்சிங்கான வேலை கிடைக்கிறது பெரிய சவாலாக இருக்கு. அப்போ தனியாக தொழில் தொடங்கணும், தனியாக ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான பயிற்சியோ இல்லை எந்த விதமான ஐடியாவோ இல்லாத காரணத்தினால நிறைய பேர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன, ஒரு கைத்தொழில் தெரிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக அவங்க அந்த தொழிலை மேற்கொண்டு அவங்க வருமானத்தை ஈட்டி அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை அடைய ரெடியாக இருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சாலும் சரி, இல்லை அரசு வேலைகளே ஈடுபட்டிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம அண்டை நாடான சீனா மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட சீனாவில் எவ்வளோ தான் தொழில் வளர்ச்சி இன்னைக்கு அடைஞ்சிட்டு இருந்தாலுமே 10வது படிக்கும்போது அவங்க ஒரு தொழிலை வந்து கைத்தொழிலாக ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் மக்கள் தொகை இப்போ இளைஞர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு நம் நாடு தான். இப்போ அதில் பெரிய சவால் என்ன, எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே வேலை கிடைக்குமா, வேலைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே வேலை தான் அப்படின்னு ஃபோக்கஸ் தாண்டி சொந்த தொழில்களை தொடங்குறதுன்னா கைத்தொழில் எதுவாக இருந்தாலும், அதாவது தொழில்னு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்கிட்டு அடிஷ்னல் ஸ்கில்லாக வச்சுக்கலாம். இப்போ எப்படி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸில் ஜாவா, சி ப்ளஸ் பைத்தான், கோடிங்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அடிப்படைன்னு வந்துச்சோ, அதே மாதிரி கைத்தொழில் கல்வி எவ்வளோ அவசியமோ கைத்தொழிலும் அவசியம்.
0: இது வந்து அழகாக ஒரு முன்னுரையை கொடுத்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எந்த மாதிரியான சிறு தொழிலை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, நீங்கள் பயிற்சி கொடுக்க செல்லும் போது சந்திக்கும் சவால்கள் என்னென்னங்கய்யா?
1: இப்போ இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். அதாவது பெண்களுக்கு எந்த மாதிரியான தொழிலுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுவும் நம்ம சொல்லிக் கொடுக்கறது நம்ம கற்றுக் கொடுக்கறதுமே வேற வேற பாதையாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னா, எல்லா தொழிலுக்குமே இன்றைய காலகட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு, எல்லா தொழில்களுக்குமே. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வீட்டில் இருந்து வெளியில் போய் தான் வேலை செய்ய முடியுன்ற ஒரு சூழல் இருந்த காலகட்டம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம டிஜிட்டல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரா உள்ள வந்துட்டோம். வீட்டில் இருந்து ஒரு ஊறுகாய் போடுறத கூட வீட்டில் இருந்து போட்டு செஞ்ச தொழிலை அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் ப்ரொமோஷன் பண்ணி நிறைய லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய பெண்களும் இன்னைக்கு இருக்காங்க. பெரிய தொழில்களை செஞ்சு அதை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடியாம நஷ்டமாகற பெண்களுமே இருக்காங்க. நம்ம ரெண்டு விதமான பெண்களையுமே நம்ம இங்க பாக்குறோம். ஆனா வாய்ப்புகள் வந்து பரவலாக இருக்கு, எல்லா தொழில்களையும் வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு. இது ஆண்கள் செய்யணும் பெண்கள் செய்யணுன்ற காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். அதனால வாய்ப்புகள் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கும் இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு 5 மாவட்டங்களில் சென்னை, அதில் வட சென்னை குறிப்பாக செலக்ட் பண்ணி வேலை செய்கிறோம். அப்புறம் திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, திண்டுக்கல், இப்போ விருதுநகர் மாவட்டம், இந்த மாவட்டங்களில் 9 பயிற்சி மையங்களில் அந்தந்த பின்தங்கிய ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம பயிற்சி மையங்களை வச்சு நடத்திட்டு இருக்கோம். அங்கே குறிப்பாக என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஒரு பெண் வந்து தொழில் வீட்டிலேருந்தே செய்ய முடியும், வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னா அதில் டெய்லரிங்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா காலங்காலமாக டெய்லரிங்னா பெண்கள், பெண்கள்னா டெய்லரிங்னு மிஷின் கண்டுபிடிச்ச காலகட்டத்திலேருந்து தொண்டு தொட்டு வந்துட்டுருக்கு. நாங்கள் அந்த பேரியரை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு 100 கடந்து தையல்

தொழில் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு தேவைகள் இருந்தாலும், டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் பெரிய அளவு தேவைகள் இருந்தாலும் அதில் பங்கேற்பாளராக தொழிலாளராக பெண்கள் தான் பங்கு பெறுறாங்க, அவங்க தான் பங்களிக்கிறாங்க. ஆனால் முதலாளிகள்னு பார்க்கும்போது எத்தனை டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு பெண்கள் முதலாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போது நூற்றாண்டை கடந்து ஒரு மிகப்பெரிய துறைக்கு வந்து பெண்களோட பங்களிப்பு 80% மேலே இருந்தாலும் ஏன் முதலாளியும் அவங்க வரல? நம்ம டைலரிங் சொல்லிக் கொடுக்கலனாலும் அவங்க எங்கேயாவது டைலரிங் கற்றுக்கதான் போகிறாங்க, அதை அவங்க அந்த கைத்தொழிலை கற்றுக்கிட்டு எதையாவது ஒன்று செய்ய தான் போகிறாங்க. அப்போ அதை தொழில் மையப்படுத்தி தொழில் முனைவராக அவங்கள மாற்றி மிகப்பெரிய ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழிலதிபராக மாற்றி காட்டணுன்ற நோக்கத்தில் இந்த நாங்கள் இந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே டைலரிங் தெரிஞ்சவங்களை அடுத்த கட்டத்துக்கான பயிற்சிகளை கொண்டு அவங்களுக்கு ஆரி, எம்ப்ராய்டரி இந்த மாதிரி இன்னும் கூடுதலான பயிற்சிகளை கொடுத்து இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸஸும் சொல்லி கொடுத்து அவங்களை ஒரு ஃபேஷன் டிசைனராக மாற்ற

0: நோக்கத்துல இந்த நாங்க இந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே டெய்லரிங் தெரிஞ்சவங்களை அடுத்த கட்டத்துக்கான பயிற்சிகளை கொண்டு அவங்களுக்கு ஆரி, எம்ப்ராய்டரி இந்த மாதிரி இன்னும் கூடுதலான பயிற்சிகளை கொடுத்து இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸஸ் சொல்லி கொடுத்து அவங்களை ஒரு ஃபேஷன் டிசைனரா மாத்துறதுக்கான பயிற்சிகளை நீங்க கொடுக்குறோம்.
1: அழகா சொல்லிட்டே இருக்கே, தொடர்ந்து பேசலாம். ஏன் உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, காய்ச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, காய்ச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
7: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
8: தேசிய சிறு தொழில் நாளான இன்று நமது கோடை பண்பலை 100.5 வானவில் தந்திருக்கும் தலைப்பு தேவை ஒரு சிறு தொழில். சிறப்பு விருந்தினராக சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சந்திரசேகரன் ஐயா, கேளுங்க உங்க கேள்விய.
9: ஆமாங்க. மருத்துவத்துறை, அப்புறம் உணவுத்துறை, அப்பவும் டெக்ஸ்டைல் இருந்துச்சு. இந்த தேவைகள் வந்து மாஸ்க் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் தேவைக்கு ஏத்த மாதிரி பிபிஇ கிட் ப்ரொடக்ஷன் பண்றது. ஆக தண்ணிகிட்ட துறையில இருந்து டெக்ஸ்டைல் துறையை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். உணவு, உடை, உறைவிடம்ன்ற மாதிரி உடை எப்பவுமே இருக்கும். ஐயா மிக முக்கியமான தொழில இருக்காங்க.

0: நீங்க நேரத்துக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட்டிங் நம்ம விஷயங்களை கொஞ்சம் கையில் எடுக்கணும். அதே மாதிரி இப்ப இந்த ஃபேஷன் டிசைனிங், இப்ப இருக்கிற மாதிரி டிசைனிங் ஏத்த மாதிரி நம்மளுடைய தையல் கலைகளை நுணுக்கங்களை கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை மாதிரி பண்ணா நீங்க மார்க்கெட்டிங்க சேர்த்து பண்ணீங்கன்னும் போது உங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பா குவியும். இதுக்கு உதவியா இப்ப இ காமர்ஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பெரிய உதவி தருது. நீங்க யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின் பண்ணி உங்களுடைய தயாரிப்பை நீங்க அதுல வெளிக்கொண்டு காமிச்சிட்டு அதுக்கான விலையை நிர்ணயம் பண்ணி தரமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்க வியாபாரத்தை, உங்க தன்னிகரற்ற பொருளாதார முன்னேற்றத்தை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது
1: இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நீங்க வந்து இந்த சிறு தொழில் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணா வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பொருளாதாரம் மேம்படும்?
0: இன்னைக்கு வாழ்க்கை நடைமுறைக்கு பத்தல, அது போதாதுன்ற மாதிரி. ஏன்னா பணவீக்கம் அதிகமாயிட்டே இருக்கு, வருமானம் வந்து அதுக்கான ஊதிய உயர்வு சரியா கிடைக்கிறது இல்லை. அப்ப எந்த மாதிரியான தொழில்களை நீங்க பகுதி நேரமா செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைலரிங் மட்டும் கிடையாது, இது கத்துக்கிட்டு ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி செய்யக்கூடிய தொழில். இதை தாண்டி மார்க்கெட்ல ரெகுலரா இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ப பொருட்களையோ இல்ல அதற்கு கேட்ட உற்பத்தி வேலைகளையோ நம்ம தொடங்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது ஒரே மாதிரியான தொழில், ஒரே மாதிரியான தேவை இருக்கிறது இல்ல. கிராமங்கள்ல தனியா ஒரு மாதிரி தேவைகள் இருக்கும், நகரங்கள்ல ஒரு மாதிரி தேவைகள் இருக்கும், டவுன் மாதிரி கிராமமும் நகரமும் கலந்த பகுதிகளில் ஒரு தேவைகள் இருக்கும். அதே மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அங்க தேவைகள் வேறுபடும். இப்ப சிறிய ஹோட்டல்கள், தெருவோர கடைகள், அப்புறம் அந்த ஃபேன்சி ஜுவல்லரிஸ் தயார் பண்றது, அதை விற்கிறது, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி மீடியேட்டர் மாதிரி சப்ளை பண்றது, இது மருத்துவ மெடிசினாக மெடிசினுக்கு வந்து லைசன்ஸ் தேவைப்படும். அதை தாண்டி இருக்கக்கூடிய மீதி எல்லா பொருட்கள்லையுமே இவங்க ஈடுபடலாம். ஆனா அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் மக்கள் தொகையை பொறுத்தும் தேவையை பொறுத்தும் அந்தந்த பகுதிகளுக்கு தொழில்கள் மாறுபடும். இது சம்பந்தமான தேவைகள் இருந்து சொன்னா அவங்க எந்த பகுதியில இருந்து கேட்டாங்கன்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியும். பொதுவா ஒரு தொழில் வந்து எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு ஊர்ல வந்து மாவு தயாரிச்சு ஈஸியா விற்கிற சம்பாதிக்க முடியும், இட்லி தோசை மாவு தயாரிச்சு அதை விற்கலாம், ஊறுகாய் போட்டு விற்பாங்க, பத்தல்கள் போன்ற தொழில்கள் செஞ்சு கொடுப்பாங்க, சில பேர் ஆரி இந்த மாதிரி யாருக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை செய்வாங்க. அதனால
1: இடத்துக்கு இடம் மாறுபடும் சொல்லியிருக்கேன். இப்போ மாறுபடும், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இந்த சிறு தொழில்கள் சார்ந்து எந்த மாதிரி உதவிகள்லாம் செய்கின்றன, அதை பெறுவதற்கு என்னென்ன மாதிரி ஆவணங்கள் தேவைப்படும், அந்த அதை பெறக்கூடிய தகுதியானவர்கள் யார் யாருங்கய்யா?
0: இந்த செஷன்ல ரொம்ப மிக முக்கியமான கேள்வி இது. நம்ம என்னதான் பேசிட்டு போனாலும் கடந்து போனாலும் அது வந்து கடந்து போகக்கூடிய செய்தி. எல்லாருக்குமே இது இந்த இந்த திட்டத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு தொழில் தொடங்கினா இருந்தாலும் சரி, சின்னதா ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, ஒரு முதலீடு தேவைப்படுது எல்லாருக்குமே. பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த முதலீடு இல்லாம அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாம தவிக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கிட்டயும் ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த போஷனை மட்டும் ரொம்ப தெளிவா எல்லாரும் நேயர்கள் கேட்டுக்கணும். நம்ம குடிமகன்கள் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒரு கடன் வாங்கணும்னா யாராவது சூரிட்டி கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஜாமீன் வச்சு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்கிட்ட வாங்கினா வழக்கத்தின் அடிப்படையில் கேட்பாங்க. கொஞ்சம் அதிகமான தொகைனா ஏதாவது ஜாமீன் பொருளையோ இல்லை இடத்தையோ இது மாதிரி வச்சு கேட்பாங்க. அப்புறம் தங்க நகைகளை வச்சு நம்ம வாங்குவோம். இதெல்லாம் இல்லாம மத்திய அரசும் மாநில அரசும் சிறு குறு தொழில்கள் மேம்பாட்டுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இது மக்கள்கிட்ட வந்து சேரலன்றதா இப்ப கேள்வியே. என்னன்னா PMEGP, UGP இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, UIEGP, NEETS இந்த மாதிரி ஸ்கீம்கள்ல 50,000 ஆரம்பிச்சு 5 crore வரைக்கும் நீங்க எந்த விதமான கொலட்ரால் கொடுக்காம லோன் வாங்க முடியும். அடிப்படை குறைந்தபட்ச கல்வி தகுதி 8வது படிச்சிருந்தா போதும் இந்த திட்டங்களுக்கு எல்லாம் நம்ம வரலாம். படிப்பறிவுலனாலும் 2-3 திட்டங்கள்ல வந்து அவங்க வந்து கடன் உதவியை பெறலாம். இதெல்லாம் தாண்டி MSME மூலமா நீங்க 10 crore வரைக்கும் கூட லோன் வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல மத்திய அரசோட பங்கும் அதிகமா இருக்கு, மாநில அரசோட பங்குமே இருக்கு. ஏன்னா சிறு குறு தொழில்கள் வருமானத்தை வச்சுதான் இந்திய பொருளாதாரத்தோட சக்கரமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்ற அடிப்படையில, ஒவ்வொரு மக்களின் பங்களிப்பும் முக்கியன்ற அடிப்படையில மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய கோடிக்கணக்கான

0: ரூபாய்களை வந்து சப்சிடி லோன், குறிப்பா நான் சொல்றேன் இந்த லோன்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மானியம் 10% இருந்து 40% வரைக்கும் மானிய லோன் கிடைக்குது. உதாரணத்துக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியத்திலேயே அரசாங்கம் கொடுத்துருவாங்க. மீதி நீங்க 6 லட்சத்துக்கு உண்டான அமௌண்ட் வண்டியும் அசலும் கட்டினாலே போதும். இந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள் வேணும், சந்தேகங்கள் தான் இருந்து சொன்னா தொடர்பு கொண்டா நம்ம அதை விளக்கறதுக்கு தயாரா இருக்கலாம்.
1: இந்த நேரத்தையே பயன்படுத்தி நான் உங்கள்ட்ட கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு கிராம பகுதியில் வசித்துட்டு வரேன், நான் வந்து யாரை போய் நாடணும், இதை வந்து என்ன பண்ணுன்றத வந்து எங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் குறித்து வச்சுட்டு உங்களை தொடர்பு கொள்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்ள முடியாதவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க ஐயா.
0: நிச்சயமா, அதாவது நீங்கள் இந்த மாதிரி லோனை நீங்கள் ரீச் பண்ணோம், சப்சிடி லோனை ரீச் பண்ண அப்படின்னு சொன்னால் இதுக்காகவே ஒரு துறையை வந்து ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு மாவட்ட வாரியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த துறை பேர் வந்து டிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், டிஐசி. இது வந்து மாவட்டங்கள், சென்னையை தவிர்த்து மீது எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட வாரியான அலுவலகம் இருக்கு. இவங்க அந்த மானிய லோன்களை கொடுக்கறதுக்கு தயாரா அதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதிகாரிகள். இதுக்கு குறிப்பா இங்க நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான வழிமுறைகளை அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. அடுத்தது வங்கிக்கு அனுப்புவாங்க, வங்கியில் இருக்கக்கூடிய மேலாளர் அந்த திட்டத்தை ஒத்துக்கிட்டாருன்னா உடனடியா அவங்களுடைய லோன் சாங்ஷன் ஆயிடும். இதுல குறிப்பு என்னன்னா மானியம் அரசாங்கம் கொடுக்குது, மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வங்கிகள் தான் லோனை கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியஸ் சென்டர்ஸ் ஞாபகம் வச்சுங்க, டிக்கு. சென்னையில வந்து மாறும், ரீஜினல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃபீஸ்னு வரும், ஆர்ஜே டிஓ. இது இந்தியா, கிண்டி தான் ஹெட் ஆஃபீஸ். வேற ஏதாவது விளக்கம்
1: இந்த விஷயத்த நல்லா சொல்லி, அதாவது எங்களுக்கு வந்து விளக்ககரமா சொல்லி இருக்குங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் வானவில்.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: கவுன்சிலிங் கோட் 2624.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: கொடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: தேவை ஒரு சிறு தொழில் சிறப்பு விருந்தினராக சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வருக வணக்கம். நேரம் 9:34 மணித்துளிகள். வருக வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் என்னங்க?
1: தேனி மாவட்டத்தில இருந்து தேனி கம்பத்தில இருந்து சரிதான்.
0: கேளுங்கம்மா, கேளுங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
0: என்னம்மா நீங்க பேச சரியா கேக்கல எங்களுக்கு.
1: மத்திய கவர்மெண்ட் இதுல இருந்து வந்து நீர்மல் ஒரு டெய்லரிங் கோர்ஸ்

0: சரிங்கம்மா.
1: அந்த இது வந்து முடிச்சுட்டு எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை.
0: சரிங்க.
1: டெய்லரிங் வந்து உட்காந்து தைக்க முடியாது.
0: சரிங்க.
1: ஆனா எனக்கு வந்து அந்த பிஎலுக்கு சொல்லி ஒரு தச்சின் விதி எல்லாம் சொல்லி தர முடியும், பயிற்சி தரப்படுது. ஆனா இப்ப பொருளாதார வசதி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வாங்கி போட்டு
0: என்ன
2: உங்களுக்கு வந்து நீங்க தொழிலா பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க முறையான டெய்லர் என்ற அடிப்படையில தையல் பயிற்சி பள்ளியா ஒண்ணு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அரசு சார்புல நீங்க ஒரு சான்றிதழ் வாங்கிக்கிட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட் சென்டரா நீங்க ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட நீங்க டெய்லரிங் தெரியுன்ற அடிப்படையில ஒரு அதுக்கான சான்று ஏதாவது வச்சிருப்பீங்க, இல்லைன்னா அதையே நீங்க பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். முதல் கட்டமா நீங்க எம்எஸ்எம்இல உங்க தையல் பள்ளியோட பேரை வச்சு பதிவு பண்ணிடணும். சான்றிதழ்ல ஒரு கார்பரேஷன் கமர்சியலா பண்றதுனால உங்க முனிசிபாலிட்டியில ஒரு லெட்டர் வாங்கி அந்த பயிற்சி மையத்துக்கான ஒரு சான்றிதழ வச்சு நீங்க கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
0: இப்ப அவங்க கேட்டது இன்னொரு விஷயம் கேட்டாங்க, இந்த பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்றதுக்கு பொருளாதார ரீதியா ஏதாவது லோனு இல்ல இதுல ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
2: தாராளமா பண்ணலாம். நீங்க 5 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் லோன் வாங்க முடியும். அதுல நீங்க எத்தனை விதமான மிஷின் போட போறீங்க, எப்படி நீங்க சொல்லித்தர போறீங்க அப்படின்னு ஒரு ப்ரொபோசல்லா ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்க ஏதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த வங்கியோட மேலாளரை போய் நீங்க சந்திக்கணும். சந்திச்சீங்கன்னு சொன்னா இது மாதிரியான திட்டங்களுக்கு லோன் கொடுக்க வங்கிகள் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அகாடமி ஸ்டார்ட் பண்றதுக்காகட்டும் எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வங்கிகள் வந்து சீக்கிரமாவே லோனை வந்து சாங்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு குறிப்பு என்னன்னா முத்ரா மாதிரி லோன்கள் ரொம்ப ஈஸியா எளிதா கிடைச்சிடும். அதுக்கு வந்து மானியங்கள் கிடைக்காது, வட்டி கட்டுற மாதிரி வரும். நீங்க மானியத்தின் அடிப்படையில லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குமா
0: இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள தகவலை தந்திருக்கீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:37 அவர்கள் வந்து கொண்டே இருக்கலாம். எண்கள் இருக்கின்றன 045542 இணைத்து 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 கோடி பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெள்ளில். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வந்து இருக்கிறார். வணக்கம். யார்
3: பேசுறீங்க?
0: வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க?
3: நான் நடந்தே சாலப்பந்து கட்சி பேசுறேங்க ஐயா.
0: ஆ, கேளுங்கம்மா.
3: நான் ஒரு மாட்டு திருடாதீங்க, ஒரு கை வராதுங்க ஐயா.
0: சரிங்கம்மா.
3: இது ஆடு மாடுதே, நான் வேற நான் படிப்பறிவு இல்லைங்க ஐயா.
0: சரிங்கம்மா.
3: ஆடு மாடு வாங்க முடியும், அதுக்கு ஏதாவது மானியத்துல வாங்க முடியுமா?
0: இது இது சார்ந்து வந்து ஏதாவது சுய தொழில்கள் இருக்குன்றதா ஐயாட்ட கேட்டறலாம். ஐயா சொல்லுங்க.
2: அம்மா வணக்கம். அதாவது இப்போ உங்களுக்கு ஆடு மாடுகள் வளர்ப்புக்கு அரசு முன்னுரிமை கொடுத்து இதுக்கான லோன்கள் வந்து நிறைய இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய திட்டங்களுக்கு தனியாகவும் லோன் கொடுக்குறாங்க. விவசாயம் சார்ந்து அக்ரிகல்ச்சர் அக்ரி லோன்ஸும் உங்களுக்கு நிறையவே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் லோன் நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதை சார்ந்து நீங்கள் லோன் எதுவும் வாங்கலைன்னு தெரியும்.
0: ஆமாம், இது எதுவும் வாங்கலை, அவங்க வாங்கலை
2: வாங்கலைன்னு தெரியுது. நீங்கள் கூட்டுறவு வங்கிகளை நேரடியா போய் அணுகலாம். நீங்க உங்களுடைய கிராமமா இருந்துச்சுன்னு சொன்னா கூட்டுறவு வங்கிகளை நேரடியா நீங்க அணுகக்கூடிய அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அனைத்து விதமான லோன்களுக்குமே நீங்க யார போய் பாக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட மேனேஜரை நீங்க நேர்ல பாக்கணும். குறிப்பா அவரை நீங்க எந்த நேரத்துல பாக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். பேங்கோட பீக் அவர்ல அவரை பாக்குறதுக்கு நீங்க முயற்சி செய்யறத தவிர்க்கணும். பேங்கோட பீக் அவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரிலாக்ஸா உட்காந்து வேலை செய்யக்கூடிய நேர காலகட்டங்கள்ல அவரை போய் அணுகுனீங்கன்னு சொன்னா இதுக்கான திட்டங்கள் மிக தெளிவா தயாரா இருக்கு. அதுக்கான ப்ரொபோசல்ஸ்ன்னு கேட்பாங்க, அந்த வரைவு முறைன்னு சொல்லி என்னென்ன பண்ண போறீங்க, எத்தனை ஆடு வாங்க போறீங்க, எப்படி எவ்வளவு காலங்கள் அதை வச்சு வளர்ப்பீங்க, யாருக்கிட்ட விற்கிறீங்க, அதுல லாபம் எவ்வளவு வரும்ன்ற மாதிரி ஒரு குறிப்பு கேட்பாங்க. அதை நீங்க கொடுத்து உங்களுடைய கேஒய்சி உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சிபில் எல்லாம் கரெக்டா இருந்து

0: இமிடியேட்டா லோன் சாங்ஷன் பண்ணுவாங்கம்மா வித்து மானியத்தோட.
1: இந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
8: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
11: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11
10: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
11: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8
10: பிரதமரின் மனதின் குரலை
11: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
12: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலை 100.5
6: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
7: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக தேவை ஒரு சிறு தொழில் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு ஏர் யாரோ வருக. வணக்கம்.
8: ஹலோ,
7: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
8: கரூர் மாவட்டம் புகலூர்ல இருந்து வசந்தி பேசுறேங்க.
7: கேளுங்கம்மா, கேளுங்க கேளுங்க, ஐயாட்ட கேளுங்க.
8: வீட்டுல வந்து டெக்ஸ்டைல்ஸ் இருந்துதான் வந்து பீஸ் எடுத்துட்டு வந்து தைச்சிட்டு இருக்கேன்.
7: சரிங்கம்மா,
8: ஒரே மிஷின் தான் இருக்கு. அதை வச்சு ஏதாச்சும் லோன் கிடைக்குங்களா? இல்ல, நான் வந்து 2004 ஐடில படிச்சிருக்கேன்.
7: சரிங்கம்மா,
8: தொழில்பேசி நேரத்துல டெய்லரிங் படிச்சிருக்கேன். அந்த சர்டிபிகேட் இருக்கு எனக்கு.
7: இதை வச்சு என்ன பண்ணலாம்?

0: ஐயாட்ட கேட்கலாம், ஐயா சொல்லுங்கய்யா.
1: ஆ கேட்கலாங்க.
2: அம்மா நிச்சயமா நீங்க இதை வச்சு பண்ணலாம். நீங்க ஏற்கனவே தச்சிட்டு இருக்கீங்க, தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, அது சார்ந்த ஐடிஐ கல்வி வேற படிச்சிருக்கீங்க, தொழில் பயிற்சி வேற முடிச்சிருக்கீங்க. இப்ப உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க லோனை வந்து நீங்க அப்ளை பண்ணலாமா? மானிய கடன் வந்து அரசாங்கம் இப்போ வந்து நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஓபன்ல வச்சிருக்காங்க. நீங்க உடனடியா போய் தேசிய மயமாக்கட்ட வங்கியில ஒரு மேலாளரை சந்திச்சு உங்க வேலைக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் உங்களுக்கு?
1: இப்ப நான் ஒரு மிஷின் வாங்கவே 25,000 ஆகுது
2: சார். அந்த பவர் மிஷின்.
1: ஆமா ஆமா.
2: எத்தனை மிஷின் தேவைப்படும் உங்களுக்கு?
1: ஒரு 4 மிஷின் வாங்குற மாதிரி இருந்தா எவ்வளவு தருவாங்க? இல்ல அதுக்கு மானி எவ்வளவு?
0: தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருங்க.
2: ஒன்றும் இல்லாமல் தனியார் வங்கி அரசு வங்கி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். தனியார் வங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், பேர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அரசு வங்கின்னா உங்களுக்கு கீழே யூனிட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். இப்போ கனரா வங்கி, சிண்டிகேட் வங்கி, இந்தியன் வங்கி, அலகாபாத்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். இதுதான் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள். ஏன்னா அவங்க கிட்டதான் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய திட்டங்களை மத்திய அரசு வந்து ஒப்படைக்கிறாங்க. அவங்க கிட்ட அதுக்கான பணங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கு.
0: அதை வந்து சரியா கேட்டு வாங்கிக்கணும் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இப்போ வந்து இன்னொரு விஷயம் ஐயா, நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும் கடமை அறக்கட்டளை மூலமாக இந்த சமூகத்திற்கு என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறது, கொடைக்கானலில் குறிப்பாக இந்த மண்ணின் மூத்த குடிகளுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஐயா?
2: சில இப்போ கடமை அறக்கட்டளை மூலமா நாங்கள் ஒரு வாசகத்தை வச்சுருக்கோம். நாங்கள் உருவாக்குவது தொழிலாளர்களே அல்ல, மாறாக தொழில் முனைவர்களை. இதுதான் டாக்லைன். இப்போ கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக அங்கே வந்து டெய்லரிங் வந்து ஆரியும் சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை பிஸ்னஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுன்ற பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம் முதற்கட்டமாக. அதுல இருந்து அவங்க பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி பிசினஸா மாத்துறது, எப்படி நெட்ஒர்க்கை டெவலப் பண்றதுன்னு நாங்கள் பெண்கள் குழுவா அமைச்சு அந்த குழுவா சேர்ந்து அந்த பிசினஸ் ஒரு 3-4 பேர் சேர்ந்து செஞ்சு அதை எப்படி வியாபாரம் ஆக்குறன்ற பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா பெண்கள் வந்து பொருளாதார ரீதியா மேம்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கான சுதந்திரத்தை இறுதியா அடைய முடியும் அப்படின்றது எங்களுடைய தாட் ஆர் ப்ராசஸ். இது தொடர்ச்சியா தமிழக சென்னையில வேற வேற மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏத்த மாதிரி பயிற்சிகளை நாங்க கொடுக்குறோம். இப்ப நான் உங்ககிட்ட இன்டர்வியூல சொன்ன எல்லா திட்டங்களையும் தொழில் தொடங்குறதுக்கான முதலீடுகள் நீங்க யாரையும் போய் உங்க கணவரையோ உங்க அப்பாவையோ கேட்காம சொந்தக்காரர்களையோ கேட்காம அரசு கொடுக்கக்கூடிய மானிய கடன்களை எப்படி நீங்க வாங்க முடியும் அப்படின்ற அந்த ஐடியாவையும் கொடுத்து அவங்களுக்கு நம் தன்னம்பிக்கையை கொடுத்து நாங்க கூட இருந்து உதவி செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கோம்.
0: இப்ப வந்து இங்க இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க, இந்த பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு வந்து நாங்க எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்றதை பத்தி, ஏன்னா இப்ப சில பேருக்கு தோணும் ஐயோ இங்க வந்து பயிற்சிக்கு போனோம்னா இவ்வளவு செலவு பண்ணணுமே, ஏற்கனவே வந்து பொருளாதார ரீதியா நம்ம பின்தங்கி இருக்கிறோம், அது சிலருக்கு தோணும் இல்லைங்க? அதுக்கும் பதில் சொல்லிருங்க ஐயா.
2: ஐயா இப்ப நம்ம கடமை அறக்கட்டளை மூலமா சொல்லிக்கக்கூடிய 40 விதமான பயிற்சிகளுக்குமே எந்தவித கட்டணமும் கிடையாது. இது வரைக்கும் 15,000 மேற்பட்ட பெண்களை வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கோம். இப்போ நான் வருஷ காலகட்டங்களில் எந்த பயிற்சிகளுக்குமே கட்டணம் வசூலிக்கிறது கிடையாது. அவங்க வர வச்சு அவங்க வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி பாதுகாப்பான ஒரு சூழலில் ஒரு பயிற்சி மையத்தை நாங்கள் தயார்படுத்தி அவங்களுக்கு அந்த பயிற்சிகளை கொடுத்து அவங்க சம்பாதிக்க வச்சு தனிப்பட்ட பொருளாதார மேம்பாடு, ஒரு சமூகத்தோட மேம்பாடுன்ற எண்ணத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பெண்களுடைய வருமானம் அவங்க சுதந்திரத்தை மேம்படுத்துன்ற அடிப்படையில இந்த பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், எந்த கட்டணமும் கிடையாது.
0: இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்துக்காக கேட்டீங்க. இப்போ வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் ஏதாவது ஐயங்கள் இருந்தாலும் பயிற்சிகள் பெற வேண்டும் என்றால் எந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் ஐயா?
2: ஐயா 9003 3 டபுள்

0: 1 1 2 3 2 3 2 2.
1: என்ன ஐயா வந்து என்ன வந்து மீண்டும் சொல்லிருங்க ஐயா?
0: 9003.
1: சரிங்க.
0: 11.
1: சரிங்க.
0: 23.
1: சரிங்க.
0: 22.
1: என் மீண்டுமாக 90 03 11 23 22 கோடை பண்பலை 100.5 வானவில்லில் இணைந்திருக்கிறோம். தேவை ஒரு சிறு தொழில்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். தேசிய சிறு தொழில் நாளில் தேவை ஒரு சிறு தொழில் என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போ நிறையா விஷயம் பேசிகிட்டே இருக்கிறோம். நிறையா இப்போ தொழில் தொடங்கி அதில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வந்து நாம் எப்படி சந்தைப்படுத்தணும், ஏன்னா சந்தைப்படுத்துதல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து நிறையா சிறு தொழில் செய்கிறோம், அதில் வந்து பொருளை உருவாக்கிட்டோம், அந்த இதை வந்து எப்படிங்க சந்தைப்படுத்துறது?
1: இப்போ சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப எளிது. முதல் மாதிரி நம்ம ஒரு பெரிய கடை வச்சு அதை ஷோரூம் மாதிரி வச்சு காமிச்சு தான் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துன்ற அவசியம் கிடையாது. இப்போ கையளவில் உலகத்தையே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு வீடியோ, ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்தால் போதும், உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கலாம். அதனால் சந்தைப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொருளையும் அந்த தரத்தையும் நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டாலே போதும், சந்தைப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப சுலபம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதன் மூலமா நம்ம சந்தைப்படுத்திக்கலாம். நெட்வொர்க் பில்டப்பும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் மிகப்பெரிய பலமா அமையும்
0: அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இப்ப உங்கள்கிட்ட எம் கேக்கிறதுக்காக நேயர்கள் காத்திருக்காங்க. இப்ப வரும் நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி.
0: நிலையத்துல அனைவரும் நல்லவா இருக்கும். சிறப்பு விருந்தினர் ஐயாட்ட கேளுங்க உங்க கேள்வியை.
2: சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: இப்ப வந்து நான் வந்து ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங், தையல், வேஸ்ட் பொருள்ல செய்யறது, கேட்டரிங் கிளாஸ், எல்லாமே பொம்மை செய்யறது, டெக்ஸ்டைல் பகி, எல்லாத்துக்குமே படிச்சு சர்டிபிகேட் வச்சிருக்கேன் சார்.
1: பகிச்சு
2: இப்ப பாத்தீங்கன்னா இடம் பார்த்துருக்கோம், அந்த வாடகை வந்து புள்ளி தர மாட்டேங்கிறாங்க. நான் போய் ஆபீஸ்ல போய் ஐடாஸ்ல போய் பதிய போயிருந்தேன் லோனுக்கு. அவங்க வந்து வீட்டு அந்த இது கடை கொடுத்துருக்கீங்களா, அது கூட பில்லு தாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே கேக்குறாங்க, வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் எல்லாமே கேக்குறாங்க சார். ஆனா அந்த அதெல்லாம் நம்ம குடுத்துடலாம், அந்த வீட்டுக்கு வந்து பிரிஞ்சு தர மாட்டாங்க அந்த கடைக்கு வந்து.
0: இதுக்கு என்ன பண்ணலாங்க அவங்களுக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: இப்ப மொத்த பேருக்கும் இப்போ நிகழ்ச்சி முடிய போகுது. இப்ப இது இது பொதுவான ஒரு கேள்வியை வச்சு இதுக்கான பதில மொத்தமா சொல்றேன். கேக்குற அத்தனை நேயர்களுக்குமே
0: பயனுள்ளதா இருக்கும். அதுக்குன்னே பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சோன்னுமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு எண்ணு கொடுத்துருக்கிறோம். 90.03.11.23.22 நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நீங்க வந்து அவங்களை அழைச்சும் கேட்கலாம். இப்ப நிறைய விஷயம் பேசிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அப்ப இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தேசிய சிறு தொழில் நாளான இன்று நிகழ்ச்சி நிறைவாக சிறு தொழில்கள் சார்ந்து எங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: இப்ப முதல்ல இப்ப அவங்க கேட்டதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லி முடிச்சிடலாம்.
0: சொல்லிடலாங்க.
1: இந்த லோன் இல்ல, நீங்க எந்த லோன் போய் கேட்டாலுமே, லோனே நீங்க வாங்கலனாலுமே, இந்த குறிப்பிடப்பட்ட சான்றுகளை நீங்க தயாரா வச்சுக்கணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே அடிப்படையான சான்று தான். பேங்க்ல ஸ்பெஷலா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இருப்பிட சான்று கண்டிப்பா தேவைப்படும். அடையாள, அதாவது ஐடி ப்ரூஃப், அடையாள சான்று தேவைப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி சான்று, நீங்க படிச்சிருந்தீங்களோ இல்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது இருந்தா நீங்க தொழில் சார்ந்த லோன் வாங்கும் போது அது ரொம்ப முக்கியம். வருமான வரி சான்று முக்கியம். ஏன்னா வருமான வறுமை கோட்டு கீழே இருக்கீங்களா இல்ல வறுமை கோட்டுக்கு மேல இருக்கீங்களான்றத வச்சுதான் உங்களுக்கான திட்டத்தை அவங்க வகுத்து எடுப்பாங்க. அதனால இந்த மாதிரி அடிப்படை சான்றுகள் அனைத்து விதமான லோன்களுக்குமே அவசியமா, இதை நீங்க பேங்க்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க அந்த பில் கேட்டீங்கல்ல, அது வந்து என்னன்றது அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பதில் சொல்ல முடியும். இதை தாண்டி இப்ப சார் வந்து முன்னாடி கேட்டிருந்தாங்க,

0: இலவச தையல் இயந்திரம் பெறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் தமிழக அரசுல சமூக நலத்தின் கீழே மகளிர் உரிமை துறை கீழே வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இதுக்கு நான் சொன்ன சான்றுகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு டைலரிங் தெரிஞ்ச ஒரு சர்டிபிகேட்டை வச்சுட்டு நீங்க சமூக நலத்துறை நேரா போய் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட், உங்களுக்கு இலவசமா தையல் இயந்திரம் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது, அரசு முழுக்க முழுக்க இலவசமாக கொடுக்கக்கூடிய தையல் இயந்திரம். மற்றபடி தேசிய சிறுதொழில் நாளான இன்னைக்கு ஐயா கேட்டது அடிப்படையில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே எந்த விதமான வேலை செஞ்சாலும் ஒரு கைத்தொழில் நிச்சயமாக தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதே மாதிரி சிறு தொழில்கள் இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதார சக்கரத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய பங்காற்றுது. அதனால சிறு தொழில்களை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான தேவையான இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுக்கு படிப்பறிவு அவசியம்ன்றதை இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒண்ணு, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்ப எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், போன் மூலியமா நீங்க மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிறதாகட்டும், இப்ப சமூக வலைதளங்களை பயன்படுத்துறது மூலியமா உங்க தொழில்களை நீங்க மேம்படுத்திக்க முடியும். அதே மாதிரி தொழில் சார்ந்த நகரங்கள்ல நீங்க அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி தொழில்களை திட்டமிட்டா நிச்சயமா உங்க சிறு தொழில்கள் மேன்மை அடையும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நிறைய தொழில்கள் இருக்கு, எல்லாத்தையும் வரிசைப்படுத்துறதுக்கான நேரம் இல்லை. எந்த ஊர்ல இருந்து கேட்குறீங்க, எங்கேருந்து பேசுறீங்கன்னா அந்த ஊருக்கு ஏற்ற தன்மையோட தேவைக்கு ஏற்ப நம்ம தொழில்களை முடிவு செய்யலாம். அதை வந்து நிச்சயமா அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
1: இப்படி சொல்லி முடிச்சிட்டீங்க. ஒரே ஒரு வந்து கேட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு லாபமே வராத நேரத்தில் வந்து மனசு உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளை நாமளே எப்படி ஊக்கப்படுத்தணும், அதை வந்து எப்படிங்க சரி செய்ய முடியும்?
0: ஐயா, எல்லா தொழிலுக்குமே உடனடியாக லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தொழிலில் நம்ம எல்லா தொழிலும் அப்படி அமையாது. இப்போ உதாரணத்துக்கு ஹோட்டல்ன்றது வந்து அன்னைக்கே பார்த்து அன்னைக்கே லாபம் சம்பாதிக்கிறது தெரியும், லாபமாக நஷ்டம்னு ஒரு நாளில் முடிவு தெரியும். இப்போ அதே ஹோட்டலில் ஒரு இடத்துல புதுசாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஹோட்டல் இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் கடந்து போவாங்க. சில நாளுங்க ஒரு 3 மாதம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமே இருக்கு. என்னன்னா அது வரைக்கும் நம்ம தனி மனித அந்த ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா, கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். மனசு ஒடிஞ்சு ஒரு நாள் திறக்கிறது, கம்பெனியை திறக்கிறது, இல்லைக்கா ஷாப்பை திறக்காம விடுறது, என்ன ஆகிடப்போதுன்னா ரெகுலாரிட்டி போச்சுனாலே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் தானாகவே குறைஞ்சிடும், நம்பிக்கை போயிடும். முதல்ல நம்ம சம்பாதிக்க வேண்டியது நம்பிக்கை. நம்ம பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய தரத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சில தொழில்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் பிக்கப் ஆகும். துணிஞ்சு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் திரும்ப போறது சரியா இருக்காது. மனசு ஓடிக்கிறதுல பிசினஸ்ல வந்து தேவையில்லாத ஒண்ணு, மனசு ஓடிக்கிறது, நொந்து போறது, இது தொழில் இல்ல ஈடுபடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தயாரா தான் நம்ம இங்க வரணும். நம்மளே முன்னேற்றிக்க முடியும். இப்ப ஏகப்பட்ட நமக்கு வந்து ஐடியாஸ் எல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்துச்சு, அதனால மனசு ஓடி வந்து வேலையே இல்லைங்க ஐயா.
1: மனசு தைரியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க.
0: உங்களின்
1: உங்களின் அத்தனை பணிகள் நடுவே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.

நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சிறு தொழில்கள் சார் வல்லுநர் சி வசந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் ஜே பி ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியநுட்பம் அனீஸ் பிஜு. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். கணினியாக்கம் யுவபாலா. கோடை பண்பலையில் இனி பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டுகள் வழங்கும் வியத்தகு இந்தியா நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: மகிழ்வான வணக்கம் நேர்களே. நீண்ட நெடிய கடற்கரைகள், பசுமை போர்வை போர்த்திய மலைப்பகுதிகள், வேளாண்மையில் வேறுபாடு காட்டும் நிலத்தோற்றங்கள், வளங்களுக்கு ஏற்ப வளர்ச்சி காணும் தொழில்துறை, வலுவான பிணைப்பினை கொண்ட நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருபத்தி ஆறாவது ஆண்டின் எட்டாவது திங்களோட நிறைவான ஞாயிற்றுக்கிழமை, நாள்களின் ஓட்டம் வேகம் எடுக்க, குறிக்கோளை நோக்கிய நம்முடைய பயணம் சூடுபிடிக்க, நம்முடைய வாழ்விலும் சில மாற்றங்கள் கிடைக்க, நேர்மறை என்ன ஓட்டங்களோடு பயணிக்கும் இந்த வேளையில் பண்பலை வழியே நாம் அறிந்து கொள்ள இருக்கும் தகவல்கள் என்ன தெரிந்து கொள்வோமா? மத்திய பிரதேசத்துல வரலாற்று

சிறப்புமிக்க இடம் அமைஞ்சிருக்கு. அது இந்தியாவின் இசை நகரங்கள்ல ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் வலிமையான கோட்டைகள்ல ஒன்று இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற இசை மேதை ஒருவரோட நினைவிடமும் இங்க இருக்கு. அப்படி என்ன இடமா இருக்கும் சிந்திங்க, சந்திக்கலாம். காதலில் காதலில் காதலில் நிறமுண்டு.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: கொடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
5: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
7: தகவல்களின் ஒலி அலையாம் நம் கோடை பண்பலை 100.5 இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, குறிப்பு வினாக்கள் ஏதாவது ஏடலை கொடுத்ததா? பரந்து விரிஞ்ச நம்ம பாரத நாட்டுல பல்வேறு சிறப்புகள் கொட்டி கிடக்கின்றன. சில விடயங்கள் நமக்கு பரிச்சயமானதாகவும் பல விடயங்கள் பார்த்தோ படிச்சோ அல்லது கேட்டோ அறிந்து கொள்ளும் வகையில இருக்கின்றன. அந்த வகையில மத்திய பிரதேசத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் குவாலியர் பற்றிய தகவல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் செவி வழியே மதியூட்ட காத்திருக்கின்றன. செவி மடுப்போமா? பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட மத்திய பிரதேசத்துல குவாலியரும் வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியா பார்க்கப்படுதுங்க. மத்திய பிரதேசத்தின் 4வது பெரிய நகரமாக குவாலியர் விளங்குகிறது. இந்தியாவின் இசை நகரங்கள்ல ஒன்றா திகழ்கிறது. இந்திய துணை கண்டத்தோட மிக பழமையான இசை கரணா மற்றும் இந்தியன் அமைப்பின் ஒரு பகுதியாக பூஜ்யம் அதாங்க சுழியம் எண்ணெய் பயன்படுத்திய ஆரம்பகால கல்வெட்டு போன்றவைகளின் தாயகமா இவ்விடம் பார்க்கப்படுது.

நமக்கு ஏன் குவாலியரை பற்றின தகவல்களை தெரிந்து கொள்கிறோம் என்பதை பலரும் புரிஞ்சிருப்பீங்க, சிலர் அதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல குவாலியர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில சுற்றுலா தலங்களை பார்வையிட இருக்கோம். அதனாலதான் இந்த இடத்தோட சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில அறிந்து கொள்ள இருக்கும். முகலாய பேரரசு 16வது நூற்றாண்டுல இந்த குவாலியர் நகரத்தையும் அதனுடைய கோட்டையையும் கைப்பற்றியதாங்க. பேரரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து நகரம் ஜாட் ஆட்சியாளர்களின் கைகளுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா 1730 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கைகளுக்கு சென்றதா சொல்லப்படுது. மராத்தா பேரரசோட சிந்தியா வம்சம் 18வது நூற்றாண்டின் முற்பகுதியில நகரத்தோட கட்டுப்பாட்டை அவங்க எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. சிப்பாய் கலகம் நடந்த இடங்கள்ல குவாலியர் மிக முக்கிய இடமா கருதப்படுது. இந்திய விடுதலைக்கு முன்பு குவாலியர் ராஜ்யம் ஆங்கிலேய ராஜ்யத்தின் ஒரு சமஸ்தானமா இருந்ததாங்க. அப்போது சிந்தியாக்கள் ஆட்சியாளர்களா இருந்திருக்காங்க. மேலும் இந்த நகரம் மத்திய

சிப்பாய் கலகம் நடந்த இடங்கள்ல குவாலியர் மிக முக்கிய இடமா கருதப்படுது. இந்திய விடுதலைக்கு முன்பு குவாலியர் ராஜ்யம் ஆங்கிலேய ராஜ்யத்தின் ஒரு சமஸ்தானமா இருந்ததாங்க. அப்போது சிந்தியாக்கள் ஆட்சியாளர்களா இருந்திருக்காங்க. மேலும் இந்த நகரம் மத்திய இந்திய ஏஜென்சியோட குளிர்கால தலைநகரமா மாறியதா கருதப்படுது. விடுதலைக்கு பிறகு இந்த நகரம் குறுகிய கால மத்திய பிரதேச அரசோட தலைநகரா மாறியிருக்கு. இது இப்போ மத்திய பிரதேசத்தோட ஒரு பகுதியா இருக்கு. மத்திய அரசின் முதன்மை திட்டமான ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் மற்றும் ஸ்டார்ட் அப் சென்டர் திட்டங்களின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்கள்ல ஒன்றா குவாலியர் இருக்கு. உலக படைப்பாற்றல் நகரங்கள் வலையமைப்பின் ஒரு பகுதியா யுனெஸ்கோவோட இசை நகரங்கள்ல ஒன்றா குவாலியர் அடையாளம் காணப்பட்டு அதன் வளமான இசை கலை மரபு மற்றும் துடிப்பான கலாச்சாரத்தோடு வலுவாக இணைக்கப்பட்டு இருக்கு. இது இந்தியாவோட சுற்றுலா நகரங்கள்ல ஒன்றா திகழ்வதற்கு காரணமா அமைகிறது என சொல்றாங்க. சரிங்க, குவாலியர் பற்றின மிக சுருக்கமான வரலாற்று குறிப்புகளை கேட்போம். அடுத்து இந்த குவாலியர் அப்படின்ற பெயர் எப்படி வந்திருக்கும், ஏன் இந்த குவாலியரை இந்தியாவோட இசை நகரங்கள்ல ஒன்று என அழைக்கிறாங்க, இதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம கோடை பண்பலை 100.5.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

மதியூட்டும் தகவல்களை செவிமடுக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய குவாலியர் பற்றின தகவல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். குவாலியர் என்ற பெயர் இங்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கோட்டையின் பெயர்ல இருந்து பெறப்பட்டதா சொல்றாங்க. உள்ளூர் புராணத்தின் படி என்ன சொல்றாங்கன்னா, கிபி 3வது நூற்றாண்டுல சூரஜ் சென் என்ற உள்ளூர் மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சாராங்க. அப்போ அவர் குணப்படுத்த

முடியாத ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இருந்தாராம். ஒரு நாள் கோப் மலையில வேட்டையாடிட்டு இருக்கும் போது குவாலிபா என்ற முனிவரை சந்திச்சிருக்கிறாரு. அந்த முனிவர் ஒரு புனித குளத்துல இருந்து தண்ணீரை எடுத்து குடிக்க சொல்லியிருக்கிறாரு. அதை குடிச்ச உடனேயே அந்த நோய் அற்புதமா குணமாகி இருக்கு. மன்னர் குணமடைஞ்சதுமே அந்த குளத்தை சுற்றிலும் ஒரு சுவரை கட்ட முயற்சி செஞ்சாராம். அது பின்னர் சூரஜ் குண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டதாங்க. மேலும் கோப் மலையில கோட்டையை கட்டி அதற்கு குவாலியர் என்ற பெயரையும் வச்சிருக்கிறாரு. இதனோட பொருள் குவாலிபாவோட இருப்பிடம் என சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கோட்டையை சுற்றிலும் ஒரு பரபரப்பான நகரம் வளர்ந்ததா காலப்போக்குல சொல்றாங்க. இருப்பினும் வரலாற்று சமஸ்கிருத கல்வெட்டுகள் மற்றும் குப்தர் கால பதிவுகள் இந்த இடத்தை கோப் பர்வதம், கோப் சல துர்க், கோப் கிரி மற்றும் கோபதகிரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவை அனைத்திற்கும் இடையர் குன்று என பொருள்படுவதா பொதுவா சொல்லப்படுது. சரிங்க, குவாலியர் நகரம் அதனோட செழுமையான பாரம்பரிய இசை வரலாறு மற்றும் குவாலியர் கரனா என அழைக்கப்படக்கூடிய பழமையான இந்துஸ்தானி இசை முறையின் பிறப்பிடமா விளங்குகிறது.

அதனாலதான் இசை நகரம் என அழைக்கப்படுவதா சொல்றாங்க. இதற்கு மேலும் சில காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, முகலாய பேரரசர் அக்பரோட அவையில இருந்த புகழ்பெற்ற சங்கீத மேதை தான்சேன் குவாலியரை சேர்ந்தவர். அவரோட நினைவா ஆண்டுதோறும் இங்கு தேசிய இசை விழாக்கள் நடத்தப்படுகின்றன. அடுத்ததா பார்த்தோம்னா குவாலியர் கரணா. இந்திய துணைக்கண்டத்தோட மிக பழமையான பாரம்பரிய இசை பள்ளிகள்ல ஒன்றான குவாலியர் கர்ணா இங்கதான் தோன்றியதா சொல்லப்படுதுங்க.

நாட்டின் பல முக்கிய இசை மரபுகள் இங்கிருந்து உருவானதா கூறப்படுது. சிந்தியா வம்ச மன்னர்கள் பாரம்பரிய இசையை வளர்க்கவும் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கவும் பல இசை பள்ளிகளையும் அமைப்புகளையும் ஏற்படுத்தி இந்த இடத்திற்கு இசைக்கு ஆதரவளிச்சதா சொல்லப்படுது. இது போன்ற பல காரணங்களாலதான் குவாலியரின் இசை செழுமையை போற்றும் வகையில யுனெஸ்கோ கிரியேட்டிவிட்டி சிட்டிஸ் நெட்வொர்க் அமைப்பு குவாலியரை அதிகாரப்பூர்வ இசை நகரமா, அதாவது சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படியான சிறப்புகள் பல கொண்ட குவாலியர் மிக நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கு. காரணம் என்னன்னா, பல்வேறு அரசமைப்புகள் இந்த இடத்துல அடுத்தடுத்து தங்களுடைய ஆட்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதன் அடையாளங்களாக பல்வேறு கோட்டைகளும் கட்டடங்களும் இங்கு நமக்கு காட்சியளிக்கின்றன. அவை அனைத்தையும் நம்முடைய சுற்றுப்பயணத்தின் போது கண்டுகளிக்கலாம். வழக்கமா நம்முடைய சுற்றுப்பயணத்துல மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அது ரொம்ப சுவாரஸ்யமானதும் சுவை மிக்கதும் கூட. இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு. அந்த விடயத்தை தான் அடுத்து நாம அறிஞ்சுக்க இருக்கோம்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

சுவையான தகவல்களை சுவைப்பட அறிந்து கொள்ளும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. நம்முடைய பயணத்துல சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணவு வகைகளை பற்றி அறிந்து கொள்வதும், அந்த இடத்திற்கு பயணம் செய்யும் போது அதை சுவைத்து பார்ப்பதும் தான். அந்த வகையில குவாலியர்ல நாம எப்படியான உணவு வகைகளை சுவைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இப்போ அறிந்து கொள்வோம். பயணத்தின் போது சுவைத்து பார்ப்போம். இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள்லயுமே குவாலியர் மிகவும் செழுமையான உணவு வகைகளை கொண்டிருக்குங்க. இதற்கு கடந்த காலத்துல அந்த நகரம் அனுபவிச்ச வளமான பன்முக கலாச்சாரங்களே காரணம் என சொல்றாங்க. அந்த வகையில குவாலியர் உணவின் பரிணாம வளர்ச்சி மிகவும் சுவாரஸ்யமானது. ஏன்னா குவாலியர் குப்த வம்சத்துல தொடங்கி சிந்தியா, பின்னர் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் என ஒவ்வொரு புதிய கலாச்சாரமும் குவாலியர் உணவு வகைகள்ல தங்களுடைய முத்திரையை பதித்து சென்றிருக்கின்றன. பல நூற்றாண்டுகளா குவாலியர் பல்வேறு உணவு பண்பாடுகளை உள்வாங்கி இருக்கு. இதன் விளைவாக ஒவ்வொரு காலத்திற்குமான ஒரு தனித்துவமான உணவு வகை இங்கு நமக்கு கிடைக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா போகா, இது உணவோட பெயர். அவல் அல்லது பொறி அரிசி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உணவு குவாலியர்ல தோன்றிய ஒரு பிரபலமான உணவுன்னு சொல்றாங்க. இத சிற்றுண்டியா எடுத்துக்கிறாங்க. இந்த உணவை சமைத்தோ அல்லது பலவிதமான காய்கறிகளோட கலந்தோ நாம சாப்பிடலாம். இந்த உணவு முக்கியமான காலை உணவா, ஆரோக்கியமான உணவா இந்த பகுதியில கருதப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா பன்னீர் புலாவ். குவாலியர்ல சைவ புலாவ் நாடு முழுவதுமே மிகவும் பிரபலமானது. இந்த உணவு முதல்ல முகலாய பேரரசுல இருந்து கொண்டு வரப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அதுல இறைச்சிய பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. சைவ உணவு உண்பவர்களுக்காகவே இறைச்சிக்கு பதிலா காய்கறிகளை பயன்படுத்தி இந்த புலாவை மாற்றி அமைச்சு அதனோட உண்மையான சுவையில ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி உணவு பிரியர்களுக்காகவே கொடுக்கப்பட்ட உணவு இது என சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பன்னீர் பராத்தாக்கள். குவாலியர்ல மிகவும் பிரபலமான உணவுகள்ல ஒன்று பன்னீர் பராத்தா. பல வகையான தானிய மாவுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய மாவுல இந்த நகரத்துல செய்யப்படக்கூடிய பராத்தாக்களுக்கு ஒரு தனித்துவமான சுவை கிடைக்கிறதா சொல்றாங்கங்க. அதுக்கு பன்னீர் துருவப்பட்டு பராத்தாக்களுக்குள்ள உள்ளீடா பயன்படுத்துறாங்க. இதன் விளைவா மிகவும் சுவையான ஒரு உணவு கிடைக்குது. இந்த உணவு ஊறுகாய் மற்றும் மசாலா பொருட்களோட சேர்த்து உண்ணப்படுதாங்க. இது முக்கியமா காலை உணவா எடுத்துக்கிறாங்களா. ஒவ்வொரு நாளும் வேலையை தொடங்குவதற்கு முன்பு இந்த உணவை எளிதா எடுத்துக்கிறாங்க என சொல்லப்படுது. இங்கு அதே போல ஐரோப்பிய வகை உணவுகள் மிகுதியா நமக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ஐரோப்பிய வகை உணவுகளை சுவைக்கணும்னு ஆசை இருக்கோ அதை நிறைவேற்றிக்க குவாலியர்ல நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போலதான் அசைவ உணவுகளும். பல வகையான அசைவ உணவுகள் இந்த பகுதியில பிரபலமா இருக்கின்றன. இங்கு கிடைக்கக்கூடிய இனிப்பு வகைகள் ஒரு தனித்துவமானதுன்னு சொல்லலாம், ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா அஞ்சீர் ரோல் என்பது பேரிச்சைய அடிப்படையா கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு இனிப்பு பொருள். இதனோட உட்பகுதியில பேரிச்சை சுவையோட இருக்கும். இந்த இனிப்பு குவாலியர்ல மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்றாங்க. இந்த நகரத்துக்கு வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் இதை வாங்கி உண்பதோட நண்பர்கள்

விருந்தாளிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் பரிசா அளிக்கக்கூடிய அளவுக்கு சுவை மிகுந்தது. இந்த இனிப்பு குவாலியர்ல தோன்றியதா கூறப்பட்டாலும் இன்று இது மாநிலத்தோட பல நகரங்கள்லயும் பரவி இருப்பதா ஒரு கருத்தை சொல்றாங்க. அதே போலதான் அஞ்சீர் காஷ் காஷ் ரோல், இதுவும் குவாலியர்ல தோன்றிய மற்றொரு பேரீச்சை சுவையோட இருக்கக்கூடிய இனிப்பு பொருள். பெயர்ல சிறிய வேறுபாடு இருந்தாலும் சுவையில ஒரு மாறுபாடு இருக்காங்க. இந்த இனிப்போட ஒவ்வொரு துண்டுலையும் உலர் பழங்கள் எள் சேர்க்கப்பட்டு இருப்பதால இதை உண்ணும் பொழுது செறிவான மற்றும் நறுமணம் மிக்க சுவையை சுவைப்பதற்கான அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த இனிப்பு மற்ற நகரங்கள்லயும் பரவி இருக்கு. ஆனாலும் அசல் இனிப்போட உண்மையான சுவைய அனுபவிக்கணும் அப்படின்னா அது குவாலியர்ல மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லப்படுது. முடிஞ்சா நாமளும் அதை சுவைச்சு பார்க்கலாம். கஜக் என்பது பொடியா அரைச்ச எள் மற்றும் வெல்லம் சேர்த்து செய்யப்படக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம். இந்த உணவோட சிறப்பம்சம் என்னன்னா இதுல மிகுதியான இனிப்பு இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலப்பொருளின் சுவையையும் நம்மளால உணர முடியும். அதே போல வாரக்கணக்கில் இதை சேமிச்சும் வைக்கலாமாங்க. நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இந்த கஜக் ஒரு சிறந்த அன்பளிப்பா கொடுப்பதற்கு ஏற்ற இனிப்பு வகை என சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா குவாலியா கபாப்கள். முகலாய உணவு வகைகள்ல கபாப்கள்ல இருந்து சற்றே வேறுபட்டதா இந்த உணவு கருதப்படுது. இந்த உணவு குப்தா, சிந்தியா மற்றும் முகலாய பாரம்பரியங்களின் தாக்கத்தை கொண்டது என்றும் இதன் விளைவாகவே இந்த தனித்துவமான குவாலிபா கபாப்கள் உருவாகி இருக்கின்றன என கூறலாம். குவாலியர்ல பாரம்பரிய உணவுகளை வழங்கக்கூடிய அனைத்து உணவகங்களையும் இந்த கபாப்கள் சிறப்பாக கிடைக்கின்றன. நம்முடைய பயணத்தின் பொழுது கண்டிப்பா இங்க கிடைக்கக்கூடிய உணவு வகைகளையும் சுவைச்சு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்திற்குமான சிறப்பு மாறுபட்டு கொண்டேதான் இருக்கின்றன, அது உணவின் சுவையிலும் இருக்கின்றன. அதனால நம்முடைய பயணத்துல இந்த பகுதியில இருக்கக்கூடிய சிறப்பான உணவுகளையும் மறக்காம சுவைச்சு பார்க்கலாம். குவாலியர் பற்றின தகவல்களோடு இங்கு கிடைக்கக்கூடிய உணவு வகைகளையும் அறிந்து கொண்டோம். இந்த பகுதியில மிகுதியான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு சிறிய வீட்டு பாடம். என்னப்பா ஆசிரியரை போல ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த பகுதியில மிகுதியான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. வரக்கூடிய வாரத்துல எந்த சுற்றுலா தலத்தை பற்றி நாம அறிந்து கொள்ள இருக்கோம் என்பத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா என்பதற்காக தான் இந்த சின்ன ஹோம்ஒர்க். குவாலியர்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் என்னென்ன என்பத பாருங்க. அதுல முதன்மையானதா நாம எதை பத்தி பேச இருக்கோம் என்பத சிந்திங்க. வரக்கூடிய நிகழ்ச்சியில அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணிப்பு சரியாகவும் இருக்கலாம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இசை தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, குவாலியர் பற்றிய பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டது செபிக்கு மதியூட்டியதாக அமைந்ததா? குவாலியர் பற்றிய சிறிய வரலாறு, அதனுடைய பெயர் காரணம், குவாலியர் ஏன் இசை நகரம் என அழைக்கப்படுகிறது, குவாலியர்ல கிடைக்கக்கூடிய சுவையான உணவு வகைகள் பற்றிய விடயங்களை அறிந்து கொண்டது உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பதை உடனடியாக 94 86 24 24 24 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட இந்தூரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சாயலில் கட்டப்பட்டுள்ள கோவிலின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு அன்னபூர்ணா கோவில் என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவும் கட்சவி வழியாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் நந்தவனம் பாளையம் சுபத்மாவதி, சின்னாளப்பட்டி சிவகாமி, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், திருப்பூர் மனவை க சந்திரசேகர், கரூர் திருக்காடுதுறை ந பூபதி, பெங்களூரு சங்கர், கே என் பாளையம் பேச்சிமுத்து, நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, நாமக்கல் செக்கான்காடு வெண்ணந்தூர் ராஜகோபால், வெங்கப்பூர் ஜெகதீஷ் ராயர், தஞ்சாவூர் வியாகுலமேரி, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. இந்தியாவின் இசை நகரங்களில் ஒன்றாக அறியப்படுவது எது? இந்தியாவின் இசை நகரங்களில் ஒன்றாக அறியப்படுவது எது? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் எனச் சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

நேற்றே நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியானது முற்பகல் 11 மணிக்கு டெல்லி அஞ்சலாக வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி வரும் முன்பாக விளம்பரங்கள். அதுவரை இணைந்திருப்போம் இசையோடு.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: आप उनके बारे में मन की बात के लिए जरूर लिखिए। आपका भेजा हुआ अनुभव देश के किसी कोने में किसी के लिए नई प्रेरणा बन सकता है। मुझे आपके सुझावों और अनुभवों की प्रतीक्षा है। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: आकाशवाणी மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம்
4: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
5: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
4: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள்

0: நினைக்கிறீங்க?
1: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டாக சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
1: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு. நாங்களும் அந்த அம்சத்தை

0: அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேறு எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குபோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரிய

ஐரோப்பிய திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் டிஎஸ் நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீனப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள்.
ஒரு டன்

அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டுமக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள்.

சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு

0: பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் 8:00 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: தாராபுரம் விஎஸ்என் சோழன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:07.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

நளினமான நண்புகள் வணக்கம் நேர்களே. உற்சாகமான ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறையின் கொண்டாட்டம் ஒரு பக்கம், வேலையின் பழு மறுபக்கம், ஓய்வை தேடிடும் உள்ளங்களுக்கு மத்தியில் உழைப்பின் மிகுதியை காட்டிடும் உறவுகள் என பல்வேறு பணிகளோடு பல வகையான எண்ண ஓட்டங்களோடு பயணிக்கும் வேளையில் பண்பலை வழியே நேச உறவுகளின் இல்லம் தேடி சென்று இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் நேரமாக இது இல்லம் தேடி வரும் பண்பலை. இனிய பாடலோடு பயணிப்போமா?

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.

0: 4
1: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
4: வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பு.

0: வாழ்த்துக்கள்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
1: வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.
0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
8: பாரதி அண்ணா நகர், அதாங்க அந்த பழைய காலத்துல கெங்குவார் ஓடைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓடைக்கு பேரு பாத்தீங்கன்னா தேவாங்கரை ஆறு. தேவாங்கரை ஆறு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வரும், அப்படித்தானங்க? ஏன்னா தேவாங்கரைனா என்னவா இருக்கும்? அதுதாங்க, ஒரு அழகான விலங்கு தேவாங்கு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மேலும்
6: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம். கால் 9965233999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
0: ஹலோ, யாருங்க?
1: நானா? நான் டெய்லர். இதே போன் இருந்துச்சோ?
0: ஹலோ,
1: ஆ, சொல்லுங்க.
0: இல்ல, இந்த நம்பர்ல இருந்து காலையில இருந்து மிஸ்டு காலா வந்துகிட்டு இருக்கு. நானும் சரி கூப்பிடுறேன், அப்புறம் எடுக்கவே இல்லை, இப்பதான் எடுத்திருக்கிறீங்க. அதான் சரி, நீங்க யாருன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன்.
1: டெய்லர், டெய்லர், ஜேகே டெய்லர். இது நான் மிஸ் கால் விட்டுருக்கா?
0: நீங்க தான் மிஸ்டு கால் விட்டுருக்கீங்க. ஏகப்பட்ட மிஸ்டு காலுங்க. காலையில இருந்து காலைல 4 மணில இருந்து அடிச்சிட்டு இருக்குது.
1: 4 மணில இருந்தா? சரியாது,
0: டெய்லர் வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு நீ எனக்கு போன் போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க இல்ல சார், நான் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு காலையில இருந்து எப்படி ஒரு 30 மிஸ்டு காலாவது வந்திருக்கும் இந்த நம்பர்ல இருந்து. போனே அடிக்கலீங்களா? நீங்க எந்த ஊருங்க?
1: தென்காசி.
0: தென்காசிங்களா? நானும் தென்காசி
1: தான்.
0: நீங்க எங்க டெய்லர் கடை வச்சிருக்கீங்க?
1: ஜீவா ஸ்டோர் கேட்டாப்ல.
0: அங்க யாடாடா, ஜெயக்குமார் அண்ணாவா? அடாடா, இங்க பாருங்க, நான் தான் அமுதா பேசுறேன்னா. உங்ககிட்ட கூட நிறைய சட்டை எல்லாம் தச்சு வாங்கி இருக்கிறேனே.
1: அப்படியா? ஓ, சரி. வாய்ப்பு இல்லையா? இல்ல என்ன தெரியல, அடிக்க மாட்டேன்.
0: அப்படிங்களா? ஆனா எனக்கு ஏகப்பட்ட மிஸ்டு காலு. நான் கூட சரி யார் இது, சரி ஒரு தடவை ரெண்டு தடவை நான் கூட சரி யாரோ தெரியாம கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லலான்னு வைங்க, அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன நினைக்கிறது சொல்லுங்க. அதனாலதான் சரி இப்பதான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனனா அதான் சரி யாருன்னு கேட்டுருவோமே அப்படின்ட்டு போன் பண்ணேன்.
1: போன் பண்ண கூடியது ஒரே ஒரு இடம், ரேடியோ மட்டும்தான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
0: எந்த ரேடியோக்கு?
1: சொல்றீங்க
0: எப்பமாவது ஒருக்க வீட்டுக்கு போன் பண்ணுவேன், எப்பயுமே எஃப்எம்க்கு போன் பண்ணுவேங்கிறீங்க. சரி, எஃப்எம்ல போன் பண்ணி அப்படி என்னதான் பேசுவீங்க? பொழுதே எனக்கு போன் பண்றேங்கிறீங்க.
1: பாட்டு பாட்டு கேப்பேன், அதுக்கு பேசுவேன்.
0: ஓஹோ, சரி, ஏதாச்சும் ஒரு தலைப்பு உங்களுக்கு பிடிச்ச தலைப்பா ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பேசுனீங்க நீங்க?
1: நீங்க ஒரு 5-6 கேள்வி கேளுங்க, டக் டக் நீங்க சாப்பிட்டே இல்ல செய்யலான்ட்டு ஒரு 5-6 இது வீடா கேளுங்க பாப்போம்.
0: ஐயோ, இப்படி திருதின்னு சொன்னீங்கன்னா நான் என்னத்த கேப்பேன் சொல்லுங்க. நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்க பாக்கலாம், எனக்கெல்லாம் அதுல முன் அனுபவம் இல்லீங்களே.
1: ஒரு ஒரு 5-6 என்ன ஒரு கேட்டீங்கன்னா அதுக்கு தலை மாத்தி மாத்தி பேசணும், அந்த மாத்தி யோசி அந்த இது விளையாட்டு
0: பேர். அப்படியா? சரி இருங்க, நான் இப்ப வேமா எப்படி கேக்குறேன் பாருங்க. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, ஏஞ்சீங்களா, உட்காந்தீங்களா?
1: பதில் சொல்லுதேன்.
0: அப்படிங்களா? ஜெயக்குமார் அண்ணா சாப்பிட்டீங்களா?
1: குடிச்சாச்சு.
0: ஜெயக்குமார் அண்ணா என்ன பண்றீங்க?
1: வண்டியில போய்கிட்டு இருக்கேன்.
0: எந்த வண்டியில போய்கிட்டு இருக்கீங்க?
1: இப்ப சாப்பிட்டு இருக்கேன்.
0: வண்டி பேர் என்ன?
1: குற்றாலம் குளிக்க போகணும்.
0: குத்தாலத்துல போய் குளிச்சு என்ன பண்ண போறீங்க?
1: தலைய தோத்தன பின்னாடி.
0: ரொம்ப தூரம் குத்தாலம். பாருங்க, ஓரளவாவது கேட்டனா நானு? கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை அந்த நிகழ்ச்சிக்காக உங்க இல்லம் தேடி வந்திருக்கோம் ஜெயக்குமார் அண்ணா.
1: கொஞ்சம்
0: பயந்துட்டீங்களா? சரி சரி சரி சரி, அப்படிலாம் பயப்படவே கூடாது. எப்பனாலும் இப்படி நாங்க ஒரு இன்ப அதிர்ச்சி தருவோம் பாத்துக்கங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நீங்க உங்க சிறப்பு.
1: என்ன கூப்பிடுங்கம்பதி? அப்புறம் ஐயோ, நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா? நான் இவங்களுக்கு தான் அடிச்சிட்டு இருப்பேன். அப்போ இவங்க மாறி போயிட்டா, சரி எங்கயும் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட கூடாது. இது வரைக்கும் எதுலயுமே மாட்டாம இருந்திருக்கோம், புதுசா ஒரு இது வருது அப்படின்னு பாத்து
0: பயந்துட்டீங்க.
1: அப்புறம் தான் ஒரு ரேடியோ ஆரம்பிச்சது.
0: சரி,
1: அந்த புதுசுல நம்ம கொஞ்சம் சரி சரி போ போ போ அப்படின்னு
0: சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பத்தியும் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: மனைவி, 2 குழந்தைகள், நாங்க முதல் 5 பேரு. அதாவது நான் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, அக்கா ஒண்ணு, நான் ஒண்ணு, தம்பி ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு, நாங்க 5 பேரு.
0: சரிங்க,
1: நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஒரு 20 வருஷமா டெய்லர் கடை வச்சிருக்கேன்.
0: சரிங்க சரிங்க.
1: ஒரு 100 பேருக்கு தையல் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒரு 50, வீட்டம்மா ஒரு 50 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
0: ரொம்ப அருமை அருமை அருமை. அப்படி கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: இப்ப கூட ஒரு விஷயமா படிக்க வந்துட்டு இருக்கு.
0: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்காக அந்த

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
6: நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965552399.
6: நம் கொடைப்பண்பலை 100.5 பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர்.

0: அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: ஹலோ, சித்ராங்களா அக்கா? நேற்று எங்கள் வீட்டில் இது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த நம்பருக்கு மாறி வந்துருச்சுக்கா. அதில் சித்ரான் தான் இருந்தது. ஒரு நம்பர் மாற்றி போட்டாங்க. காசுக்கா, நேற்று இது பண்ணாங்க, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் உங்கள் நம்பர் மாறி வந்துருச்சு. அந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் மாறி வந்துருச்சு போல. அவங்களுக்கு காசு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நம்பரை செக் பண்ணி பார்த்தா உங்கள் நம்பர் தான் இருந்திருக்கு போல. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இந்த பேரில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்பர் வந்து இந்த பேரில் இருக்கு அப்படின்னாங்க. அதான் உங்களுக்கு
1: ஆனால்
0: உங்கள் நம்பருக்கு தான்க்கா போயிருக்கு காசு. அவங்க எதுல மாத்தி போட்டிருக்கீங்கன்னா எந்த நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இந்த நம்பர் தான் நோட் பண்ணி கொடுத்தாங்க.
1: என்ன
0: பண்றதுன்னு தெரியலக்கா.
1: நீங்க எந்த ஊர்ல இருந்தியா பேசுற?
0: நானாக்கா மதுரையில இருந்து பேசுறேன்க்கா.
1: மதுரையில இருந்து பேசுறீங்களா? என்னன்னு தெரியலையே ஐயா.
0: ஆனா இந்த பேரோட தான் நம்பர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கக்கா. நீங்க ஏதாவது அக்கவுண்ட்க்கு ஏதோ இந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களாக்கா?
1: இல்லையப்பா, நான் அக்கவுண்ட் 1000 ரூபாய் காசு கூட நான் அப்பப்போ தானே வந்து கையில தானே கொடுத்துட்டு போறாங்க.
0: அதுவும் நீங்க அக்கவுண்ட்ல வாங்குறது இல்லையா?
1: கையில வந்ததே போட்டு.
0: ஓ, ஆனா இந்த நம்பர் வந்திருக்கு.
1: என்னன்னு நான் போடுறேன். என்னப்பா
0: கொஞ்சம் அதை செக் பண்ணி பாருங்கக்கா. ஒரு எமர்ஜென்சிக்காக நானே கடன் வாங்கிதான்க்கா அவங்களுக்கு அனுப்புனேன். நானே கடன் வாங்கிதான் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புனேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படியா? இப்ப நீங்க வெளியில போயிட்டு இருக்கீங்களா? தோட்டத்துல இருக்கீங்களா? தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஓ, நீங்க தேனில இருக்கீங்களா?
1: தேனி மாவட்டம் பாலசனாவா?
0: ஓஹோ, சரிங்கக்கா. எனக்கு எப்படிக்கா கேட்டுட்டு சொல்லுவீங்க?
1: அது எப்படி இந்த நம்பரதே பார்க்க முடியும்? இந்த நீங்க போட்ட நம்பர் தான கூப்பிட முடியும்?
0: அதுக்கு தான் கூப்பிடணும்க்கா. ஆனா காசு ஏறி இருக்கா இல்லையான்றத நீங்க எப்படி பாப்பீங்க?
1: எனக்கு தெரியாதே, இந்த பட்டன் செல் எனக்கு தெரியாதேப்பா.
0: அப்போ உங்க ஏடிஎம் இருந்தா தானே? ஏடிஎம்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ண முடியும்.
1: அதான் எனக்கு ஒன்றும் தெரியலையே. பக்கத்து கேட்டு சொல்றேன்.
0: ஐயோ, என்னைக்குக்கா சொல்லுவீங்க?
1: தோட்டத்துல இருக்கியா? வேலைக்கு வந்துட்டேன்.
0: சரிங்க்கா. உங்களுக்கு மெசேஜ் எதுவும் வந்திருக்கான்னு பாக்க முடியுமாக்கா?
1: என்ன
0: கேட்டு வீட்டுல கூட வேற யாத்தியாவது கேட்டு நீங்க அந்த

0: மெசேஜ்ல எதுவும் காசு ஏறி இருக்கா என்னன்றத பாத்துட்டு நீங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அப்படி காசு ஏறி இருந்துச்சுன்னா ஏன்னா உங்களால திருப்பி அனுப்ப முடியாதுல்ல, அதனால நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். அந்த அட்ரஸ்ல மட்டும் யாரையாவது குடுக்க சொல்லிடுறீங்களா?
1: அதே என்னன்னு தெரியல, முதல்ல இருக்கா என்னன்னு தெரியணும்.
0: ஏன்னா இந்த நம்பர்ன்றப்ப கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லக்கா?
1: இருக்கா என்ன தெரிஞ்சா தானே வாண்டன தகவல் சொல்ல முடியும்.
0: ஆமாங்கக்கா, ஏன்னா நான் இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன்.
1: பக்கத்துல கேட்டு நான் சொல்றேன், நான் எனக்கு எதுவும் தெரியாது.
0: சரிங்கக்கா, அப்ப நான் சொல்ற அட்ரஸ் மட்டும் கொடுக்க சொல்லிருங்க.
1: முத நீ போட்ட காசு அக்கௌண்டே எனக்கு இல்ல, ஏன் எந்த அக்கௌண்ட்ல வந்து நான் போய் பாக்குறது
0: இல்ல? உங்க நம்பர் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல இதா இருக்கும்ல?
1: கோவப்படாதீங்க.
0: நம்ம கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் சித்ராகாவை தேடி வந்தோம்.
1: ஐயோ சார், வாங்க தங்கங்கள உங்க தங்கத்தை பாக்குறதே நாங்க போன ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்தா நீங்க போடல.
0: நீங்க எதிர்பார்க்கறது நேரம்தானே நாங்க கூப்பிடுவோம்.
1: சந்தோஷம்ப்பா, சந்தோஷம்ப்பா, எங்களுக்கு நீங்க தாயில பாடிக்கு போல. சந்தோஷம்ப்பா, சந்தோஷம்ப்பா, எங்களுக்கு நீங்க தாயில பாடிக்கு போல.
0: இவ்வளவு பெரிய வார்த்தைகள் சொல்றீங்கக்கா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள்ட்ட அது பேசுறது இல்ல சித்ராக்கா, என்ன பண்றீங்க? தோட்ட வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமாயா, தோட்ட வேலையும் பாக்குறேன், தேய்க்கவும் செய்யறேன்.
0: ஆ, தைக்கிறீங்க?
1: தேய்க்கிறேன், பசுமி
0: தேய்க்கிறீங்க. ஆ, சரிங்கக்கா.
1: ஆமாப்பா, நான் கூலி வேலை தான்.
0: அக்கா, நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏன் அதை இவ்வளவு தொய்வா சொல்றீங்க? நீங்க
1: நல்ல
0: வேலை செய்யறோம்.
1: என் தத்துக்கு தக்க நான் வேலை பாக்குறேன், யாரும் எதிர்பார்க்க மாட்டேன்.
0: அவ்வளவுதான்க்கா, இதுதான் நம்ம தைரியம், நம்ம தன்னம்பிக்கை, நம்ம அடையாளம்.
1: நான் எல்லாரும் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த நம்பர் பிடிக்க செய்ய தெரியாதனால நீங்க பேசுறத நான் கேட்டுருவேன்.
0: இன்னைக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நாங்களே கூப்பிட்டுருக்கோம்.
1: அதைத்தானே பார்த்து நானு எனக்கே நான் வேலைக்கு வந்துட்டு இப்படி சொல்லவும்
0: நீங்க சாப்பிடாம இப்படி வேலை செஞ்சா எப்படி சாப்பிட்டு வேலை செய்யணும்ல? அப்பதான் தெம்பா வேலை பார்க்க முடியும்.
1: ஆமாயா, கட்டாயம் ஐயா, உங்கள மாதிரி இருக்கவங்க இருக்கப்பிதான் என்ன நாங்க தெம்பா இருக்கோம், மனசு விடாம.
0: நீங்க எவ்வளவு தைரியம் இருக்கோ அதே அளவுக்கு உடம்புல சத்தும் வேணும்லக்கா, தெம்பு வேணும்ல?
1: ஆமா சாமி, ஆமா சாமி. தங்கங்களா, எல்லாம் நல்லா இருக்கணும், கோடை பண்புகளே 100 ஆண்டு
0: வாழணும்.
1: எங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு.
0: கண்டிப்பா உங்களோட எல்லா வாழ்த்தும் எங்களை வந்து மென்மேலும் உயர்த்தும் அப்படின்றத நாங்க நம்புறோம். இந்த சந்தோஷமான நேரத்துல அக்காவுக்கு என்ன பாட்டு கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு? மனசுக்கு நிம்மதியா இருக்கும்யா அப்படின்லாம் சொல்லுவீங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. அப்படியா? சரிங்கக்கா,
1: சந்தோஷம் பா. நீங்க வந்தது எங்க வீடு தேடி வந்து எங்களை கூப்பிட்டு ரெண்டு பேரும் என்னை அப்பாக்கிட்டியா, ஐயோ நம்ம தஞ்சிதெல்லு பட்டஞ்செல்லுக்கு தெரியாதே மாற போய் பாக்குறது அப்படின்னு
0: யோசிச்சுட்டே இருந்தீங்க. நீங்க உங்களை ரொம்ப யோசிக்க விட வேணாம் அப்படின்ட்டுதான் திருப்பி கூப்பிட்டு நாங்க தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்.
1: சரியா சரியா, எனக்கு அந்த நம்பர் பாக்க தெரியாதுல்லப்பா, கூட எப்ப நம்பர்னு எனக்கு தெரியாதுல்ல.
0: சரிங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நம்மள விழிப்போட தான் இருக்கீங்க, நீங்க நல்லா உற்சாகமா உழைங்க.
1: சரியா,
0: உடம்பையும் பாத்துக்கோங்க.
1: உடம்பு பாத்துக்கிறப்பா, நீங்க மக்கமாரு அண்ணன் தம்பி அத்தாப்ப எல்லாம் இருக்கும்போது நான் எங்களுக்கு ஒரு கவலை இல்லப்பா. மனசு கஷ்டம் இருக்கும்போது உங்களை நினைச்சதப்பா நான் ஆறுதல் பண்ணிக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குக்கா, நாங்க உங்களோட எவ்வளவு இணைஞ்சு இருக்கோம் அப்படின்றது.
1: நான் சோமசியா சுந்தரையா இருக்கும் போது இருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: மகிழ்ச்சிக்கா, ரொம்ப மகிழ்ச்சி.
1: எங்களுக்கு நீங்க தான் வாழ்க்கை துணையே.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர்போ.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கும்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
10: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
11: மாயவளை நீல வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
12: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
13: இன்னும் நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு, டி ஃபேக் வீடியோ அண்ட் வாய்ஸ் கேம். இப்போ எங்க பார்த்தாலும் ஏஐ டெக்னாலஜி நிறைய பேசுறாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒருத்தரோட ஃபேஸையும்

0: ஒருத்தரோட வாய்ஸையும் ஃபேக்காக நம்மளால் உருவாக்க முடியும். அதாவது உங்கள் ரிலேட்டிவ் மாதிரி பேசி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கால் வரலாம், செலிப்ரிட்டி போல் ஃபேக் வீடியோ க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பலாம், அல்லது உங்கள் ஆஃபீஸ் பாஸ் மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள மாதிரியே உங்களுக்கு இமிட்டேட் பண்ணி உங்கள்கிட்ட பணம் கேட்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீப் ஃபேக் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறோம். சில ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அர்ஜெண்டாக மணி அனுப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ்லேருந்து நமக்கு வாய்ஸ் கால் வரலாம். செலிப்ரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ் வந்து ஃபேக் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இதில் நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் ஷுவராக இருக்கும், கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செலிப்ரிட்டியை யூஸ் பண்ணி ஃபேக் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் வீடியோ கால் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே உங்கள்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் ரியல் டைமில் நடக்கலாம். அப்படின்னா நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகாமல் நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும், இது அவங்க தானா, இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்தால் பிளைண்டாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டைரெக்டாக நம்ம ஒரு கால் பண்ணி இது நிஜமாலே நீ தான் அனுப்புனியா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். வீடியோ அல்லது வாய்ஸை மட்டுமே நம்ம வந்து நம்பக்கூடாது. ஃபேமிலிக்குன்னு ஒரு சேஃப்டி கோட் வச்சுக்கோங்க, அது எப்போவுமே வந்து ஸோ அது உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கும், இது நம்மள்ட்ட இருந்து ட்ரஸ்டட் பர்சன்ட்லேருந்து தான் வருது அப்படின்றது. நினைவில் வைங்க, இப்போ கேட்குற குரலும் பார்த்த முகமும் கூட ஃபேக்காக இருக்கலாம். அதனால் திங்க், வெரிஃபை, தென் ட்ரஸ்ட். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரம்.

0: குமாரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்.
1: நினைவுகளை நித்தமும் சத்தமின்றி தூண்டும் பேராளி.
2: பறவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு.
1: நீங்காமல் நேசித்து அதை வாசித்து இயல்பாய் இனிதே மெருகூட்டும் இன்பக்கடல் இசை.

காலம் கிடந்தாலும் இன்றும் நம்மோடு பயணிக்கும் காவிய கானங்களோடு வருகிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. இனிய வணக்கம் நீர்களே.

நேயர்களின் விருப்ப கானங்களோடு அரங்கேற காத்திருக்கிறது நிகழ்ச்சி நெஞ்சல் நிறைந்தவையின் நிகழ்ச்சியில் முதலாவதாக நெஞ்சம் நிறைக்க வரும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன் தமிழரசி துளசியம்மாள் வைஜெயந்தி மாலா பொன்பதினா இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் பீம்சிங் அவர்களின் இயக்கத்தில் 1964 வெளிவந்த பச்சை விளக்கு திரைப்படத்தின் பாடல்.

நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக கடிதம் அறிந்து காத்திருக்கிறார்கள் நாகர்கோவில் நம்பி இடைத்தர மந்திரமூர்த்தி, அதித் விஷாகன், சிவானந்த், செல்வமதி, கோகுல்ராம், பிரதிஷா, நாகா மித்ரா இவர்களின் விருப்பத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1973 வெளிவந்த உலகம் சற்றும் வாலிபன் திரைப்படத்தின் பாடல் பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார்கள் கி.ஜே. யேசுதாஸ், பி.சுசீலா.

0: நெருப்புகள் 1 மணி 11 நிமிடம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது.

0: பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இசைப்பாடு மண்பலை, இது உங்கள் கோடி பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்து தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது ரகுநாத் அவர்களின் இயக்கத்தில் ராமராவ் அவர்களின் இசையில் 1965 வெளிவந்த கணவனை கண்கண்ட தெய்வம் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தென்காசி சுப்லாபுரம் குணசேகரன், பாரத் பிரியன், அதிதீரன். இவர்களின் விருப்பத்தில் ஒழிக்கவிருக்கிறது கோடை பண்பலையிலிருந்து.

0: நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
0: காவிய கானங்களால் ஓவியம் தீட்டிக் கொண்டிருக்கிறது உங்கள் கூடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேறிவிருக்கும் பாடலுக்காக கடிதம் வரைந்து காத்திருக்கிறார் தூத்துக்குடி விளாத்திக்குளம் அந்தோணி செல்வன். இவரின் விருப்பத்தில் ஒழிக்கவிருக்கிறது முக்தா சீனிவாசன் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1973 வெளிவந்த சூரியகாந்தி திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

அந்தோணி செல்வன். இவரின் விருப்பத்தில் ஒழிக்கவிருக்கிறது முக்தா சீனிவாசன் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1973 ஆண்டு வெளிவந்த சூரியகாந்தி திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். கண்ணதாசன் அவர்களின் கவி வரியில் பாடல் அரங்கேறுகிறது. 1:17 கூடி பண்பலையிலிருந்து.

0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
1: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
9: திவட்டாத தேன முத கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.

எடுத்ததாக மீட்ட வருகிறது மீண்ட சொர்க்கம். விரும்பியிருக்கிறார்கள் மதுரை திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி இவர்களுக்காக ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் 1960 ஆண்டு வெளிவந்த மீண்ட சொர்க்கம். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் பி. சுசீலா.

0: நல்ல முத்து வெண்டக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா பிஏ மாறினா ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: திண்டுக்கல் பாரதிபுரம் அறிவொளி சீதாராமன் பாலன் கண்ணன் சேதுராமன் இவர்களின் விருப்பத்தில் ஒலித்துச் சென்றது அன்பு வழி திரைப்படத்தின் பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேறவிருக்கிறது கரூர் திருவாடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் இவர்களுக்காக சங்கர் அவர்களின் இயக்கத்தில் 1978 ஆண்டு வெளிவந்த அதைவிட ரகசியம் திரைப்படத்தின் பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

தவிட்டாத தேனுமுத கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. ஒரு மணி 38 நிமிடத்தில் ஒழிக்கவிருக்கிறது ஆண்டிப்பட்டி ரத்தினம் உமா மகேஸ்வரி கோகுல்நாத் திவ்ய தர்ஷினி குகப்பிரியா விருப்பத்தில் சி வி ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் 1974 ஆண்டு வெளிவந்த உரிமை குரல் திரைப்படத்தின் பாடல்.

நேற்று போட்டாலே ரோஜா முற்றி

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய்

0: சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கணைய புற்றுநோயை பற்றி பேசுகிறேன். கணைய புற்றுநோய் மாதிரி கொடூரமான புற்றுநோய் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப மோசமான புற்றுநோய் அது. ரொம்ப ஆழமாக நம்ம உடம்புல இருக்கிற பகுதி கணையம். அந்த கணையத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது நமக்கு சிம்டம்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே பயங்கர பெருசாகிடும். அண்ட் பெருசானதுக்கப்புறம் யூஸ்வலி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க. எங்ககிட்ட வர பேஷண்ட்டில் ஒரு 100 கணைய புற்றுநோய் பேஷண்ட்டில் ஒரு 4 இல்லை 5 பேஷண்ட்டை மட்டும்தான் நம்மளால் க்யூர் பண்ண முடியுது. மீதி எல்லா பேஷண்ட்டும் யூஸ்வலாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. கணைய புற்றுநோய் ஏன் இவ்வளோ லேட் ஸ்டேஜில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கணையம்ன்றது சிறுங்குடல், கல்லீரல், இறைப்பை இன்ற 3 பகுதிக்கு ஒரு சென்ட்ரலான லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த கணையம் வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த கட்டி வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வளர்கிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனை பண்ணாது. பட் ஒரு 5 சென்டிமீட்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த பித்தப்பாதையை வந்துட்டு அது அடைச்சிக்கும், மஞ்சக்காமல் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு சைன். மஞ்சக்காமலை வந்துச்சுனாலே 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, கணையத்தில் இருக்கிற ஏதாவது புற்றுநோயாக இருக்கலாம், அல்லது கல்லீரல் மற்றும் பித்தப்பை சார்ந்த ஏதாவது புற்றுநோயாக இருக்கலாம். இந்த மஞ்சக்காமலை வரும்போது வயதானவங்களுக்கு கீழானல்லியோ இல்லை இந்த வைரல் காய்ச்சலுக்கு கொடுக்குற மருந்தோ தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். ஒரு 45 வயதுக்கு மேலே யாருக்கு மஞ்சக்காமலை வந்தாலும் டெஃபினெட்லி அது ஏதாவது கேன்சராக இருக்கலாம். இந்த மாதிரி கட்டி, கணையத்தில் இருக்கிற கட்டினால், அல்லது ஏதாவது மருந்து நம்ம ஏதாவது மருந்து சாப்பிட்றோம், இல்லை உணவு சாப்பிட்ற முறையில் ஏதாவது தவறுதல் இருந்தால் அது மஞ்சக்காமலை ஏற்படலாம். கணைய புற்றுநோய்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சப்போஸ் இந்த ஹெல்த் செக்கப்பில் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு கணையத்தில் ஒரு கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, ஹெல்த் செக்கப்பில் கண்டுபிடிக்கிற கணைய புற்றுநோய்களை வந்துட்டு சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ப்ரொக்னோசிஸ் இருக்குது. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுறோம். சிம்டம்ஸ் வந்துட்டவங்களுக்கு, இப்போ மஞ்சக்காமலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்துட்டாங்கன்னா, விதின் 4-5 நாளுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்கன்னா, தென் அவங்கள குணப்படுத்துகிற சான்ஸ் இருக்குது. மஞ்சக்காமலை இருக்குது, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, 1 மாதம் டிலே ஆகிடுச்சுன்னா அந்த கணைய புற்றுநோய் யூஸ்வலாக பரவின நிலையில் வருவாங்க. பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்களால் அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு எந்த வழியும் இருக்காது. அதனால் நேயர்களே, கணைய புற்றுநோய்ன்றது ரொம்ப சீரியஸான புற்றுநோய். மஞ்சக்காமலை ஒரு 45 வயதுக்கு மேலே யாருக்காவது வந்துச்சுன்னா கணைய புற்றுநோயாக இருக்கலாம். உடனே ஒரு ஸ்கேனு மற்றும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

நெருப்புகள் 1:46 நிமிடம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பண்பலையோடு தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சு நிறைந்தவை. காவிய கானங்களின் அணிவகுப்பில் அடுத்ததாக திருலோகச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் அவன்தான் மனிதன் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் வெண்ணந்தூர் தங்கமுத்து அவர்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: இது உங்கள் கோடி பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கும் நெஞ்சு நிறைந்தவை.

கண்ணன் வருவான் திரைப்படத்திற்காக ஒழித்துச் சென்றது அந்த பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருந்தார்கள் தாராபுரம் குடித்தெரு நாகராஜன், யமுனா.

நேர்களே, நெஞ்சல் நிறைந்தவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையுமே எழுதி உங்களுடைய பேர் ஊர் எல்லாம் எழுதி நிலை இயக்குனர் நெஞ்சல் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். கோடை பண்பலையிலிருந்து உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறும் நெஞ்சல் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்டு ரசிக்கலாம்.

என்ன நேர்களே, காவிய இசையால் மனதை நிறைத்ததா இன்றைய நெஞ்சு நிறைந்தவை? மீண்டும் சுவைக்கலாம் நாளிப்பகல் ஒரு மணிக்கு காவிய கானங்களோடு நெஞ்சு நிறைந்தவை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மெலின் ரமேஷ். நன்றி நேர்களே.

நமஸ்கார் நமஸ்தே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கீங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா?

ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு வகையான பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கு. அண்மை காலங்களில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் நம்ம இதயத்துக்குள்ள ஒரு இடியை இறக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இயல்பு நகரக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்கள் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். எப்படியான மாற்றமும் எந்த சூழலில் வேணாலும் ஏற்படலாம் அப்படின்னு இருக்கிறப்போ நம்முடைய மனசுல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவது முடியாத காரியம்லாம் இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு

0: பகிர்வோம், அனைவரோடும் நல்லுறவை பேணுவோம், இயற்கையின் இயல்பு மாறாம பாதுகாப்போம். நம்முடைய சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த விடயங்களை சிந்திச்ச கையோட வாங்க அதிரடியான இசையோட ஆட்டுப்பாட வைக்கும் பாடல்களோடு இணைவோமா? கோடை பன்வலை 100.5 நிகழ்ச்சியோட
1: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் இன் குட்.

0: இது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர்.

0: ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

பொதுவாவே கடல்வாழ் உயிரினங்களை பற்றி அறிஞ்சுக்கிறனும் அப்படின்னா பலருக்குமே அதுல ஆர்வம் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ எளிதா கடலுக்கடையில் இருக்கக்கூடிய விடயங்களை வந்து அனைவராலுமே பார்த்துட முடியாது. ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம கடலை பத்தி பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு August 30ங்க. அட என்னப்பா இது கூட தெரியாதா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இன்று சர்வதேச திமிங்கல சுறாக்கழுக்கான நாள். எதுக்காக இந்த திமிங்கல சுறாக்களுக்குன்னு ஒரு நாள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா, இவை பற்றின சுவாரஸ்யமான விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம். கடல் சூழலோட ஒரு முக்கியத்துவத்தை நாம உணர்ந்துக்கணும் அப்படின்னா இந்த உயிரினம் பற்றின பல்வேறு தகவல்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. திமிங்கல சுறாக்கள் கடலோட சூழலியல்ல ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திமிங்கல சுறாக்கள் வந்து கடல்ல இருக்கக்கூடிய பிளாங்டன்கள் மற்றும் பாசிகளை பெரும் அளவுல சாப்பிடுமா, அது அதிக அளவுல பெருகிறத இது தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கடல்ல சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜனோட அளவு குறையாம சமநிலை காக்கப்படுதாங்க. இதே போல இவை ஊட்டச்சத்துக்கள் கடத்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிப்பா ஊட்டச்சத்தை கடத்துதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆழ்கடலுக்கும் கடல் மட்டத்துக்கும் இடையில செங்குத்தா இது நீந்துமாங்க. அப்படி கடல்ல பல்வேறு அடுக்குகளுக்கு இடையில இது நீந்தும் பொழுது ஊட்டச்சத்துக்களை கடத்துறதுக்கான முக்கிய காரணியா இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த திமிங்கல சுறாக்கள் வந்து சுற்றுச்சூழல் குறிகாட்டி எனவும் கருதப்படுது. அது எப்படின்னா, திமிங்கல சுறாக்கள் வந்து ஆரோக்கியமான மற்றும் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த கடல் பகுதி தூய்மையாகவும் வளமாகவும் இருக்குமாங்க. அதனால எந்த கடல் பகுதி ஆரோக்கியமாகவும் அதாவது தூய்மையா இருக்கக்கூடியதை தான் அப்படி குறிப்பிடுறாங்க. சுத்தமான பகுதிகளா இருக்கக்கூடிய இடத்துல இந்த சுறாக்கள் வந்து இருக்கும். அதனால கடல் பகுதியில ஒரு ஆரோக்கியமான சமநிலையை ஏற்படுத்துறதுல இந்த திமிங்கல சுறாக்களுக்கான பங்கு மிகுதியா இருக்கு அப்படின்றத இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சிலருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், சுறாக்கள்னு சொல்றீங்களே அப்ப இது எவ்வளவு பெருசா இருக்கும், இது ஆபத்தானவையா அப்படின்ற மாதிரி. இப்படி உங்களுக்கு நிறைய வினாக்கள் இருந்தது அப்படின்னா அதற்கான விடைய தெரிஞ்சுக்கிறனா நீங்க இணைஞ்சிருக்க வேண்டியது கோடை பண்பல 1.5.

கோடி பண்பலை நெருப்புள்ளி அஞ்சலே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வர காத்துட்டு இருக்கக்கூடிய உயிரெழுத்த நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம் அவர்களோட தெரிவில் தாங்க வலம் வர காத்துட்டு இருக்கு. நம்ம நேயர் ஒரு அழகான கருப்பொருளை எடுத்திருக்காரு, அது ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரோட கற்பனையில என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் தோணிச்சோ அதையெல்லாம் குறிப்பிட்டு தன்னுடைய பொழிப்புரையை எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்ம அன்றாட வாழ்க்கையில இயற்கை சார்ந்த ஒரு விடயம் தான், அது என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம கோடி பண்பலை 100.5. சரிங்க, அப்படியே நம்ம இந்த திமிங்கல சுறாக்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, கடல் பகுதியில ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுல என்னுடைய பங்கு ரொம்ப மிகுதியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பலருக்கும் திடீர்னு ஏன் இதை பத்திலாம் பேசுறோம் அப்படின்னு புதுசா கேட்கிறவங்க நீங்க நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சர்வதேச திமிங்கல சுறாக்களுக்கான நாள். சரிங்க, எல்லாரும் பள்ளி பேருந்தை பார்த்துருக்கிறீங்களா, அதாங்க ஸ்கூல் பஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? ஏன் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. ஒரு முழு வளர்ச்சி அடைந்த திமிங்கல சுறா கிட்டத்தட்ட 12-18 மீட்டர், அதாவது 40-60 அடி நீளம் வரைக்கும் ஏறத்தாழ 20 டன் எடையோடு வளரக்கூடியதாங்க. இது ஒரு பள்ளி பேருந்தை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவ்வளோ பெரிய உயிரினம் எவ்வளோ உணவு சாப்பிடணும், அந்த உணவு சாப்பிட்றதுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய பற்கள் வேணும் அப்படின்னு நம்ம சில பேர் இப்போ சிந்திக்கலாம். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, இவைகளுக்கு சாப்பிட்றது ஒரு கடினமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சாப்பிட்றதெல்லாம் ஒரு கடினமான வேலையா இந்த உயிரினத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த திமிங்கல சுறாக்கள் வடிகட்டி உண்ணக்கூடியவையாங்க. அதனால் அதால் கடிக்கவோ மெல்லவோ முடியாதான். ஆனால் தங்களோட செவில்கள் வழியாக 1 மணி நேரத்துக்கு 6000 லிட்டருக்கும் அதிகமான தண்ணீரை சுத்திகரிக்க முடியுமாங்க. அதனோட வாய்ப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் அகலம் கொண்டதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரியுமாங்க அந்த அளவுக்கு திமிங்கல சுறாவோட பற்கள் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், அதாவது ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனோட செவல்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய முட்கள் மூலமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி சிறிய இறால் மீன்கள் மிதவை உயிரினங்களை எல்லாத்தையுமே இது சாப்பிட்றதுக்கு அது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்மை ஆய்வுகளின்படி திமிங்கல சுறாக்களோட கண் விழிகளுக்கு மேலே பாதுகாப்புக்காக டெர்மினல் டென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறிய பற்கள் போன்ற செவல்கள் கண்டறியப்பட்டிருக்குதாங்க எங்கள் கண்ணில். சரிங்க, பொதுவாக மனிதர்களை அடையாளம் காண்பதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. நம்மளோட முகத்தை பார்த்தே ஈஸியாக வந்து இவங்க இவங்க

அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஆனால் கடலில் இருக்கக்கூடிய மீன்களை நம்மளால் அடையாளம் காண முடியுமா? இந்த திமிங்கல சுறாக்களை எளிதாக அடையாளம் காண முடியும்னு சொன்னாங்க. அது எப்படின்றத சிந்திங்க. எல்லா மீனுமே கடலுக்குள்ளே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்புறம் எப்படி மீன்களை அடையாளம் காண்றது?

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இது நம் காடி பண்பலின் ஒரு புள்ளி 5 டால் தம்மா கதுல்.

நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் இந்த சுறாக்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதை எப்படி அடையாளம் காண்பாங்க அப்படின்றத பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா? நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகளை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு இருக்கோ அதே போல தாங்க ஒவ்வொரு திமிங்கல சுறாவோட உடல்லையும் இருக்கக்கூடிய புள்ளிகளோட அமைப்பு தனித்துவமாக அமைஞ்சிருக்குமா. இதை வச்சு தான் ஆராய்ச்சியாளர்கள் அந்த புள்ளிகளோட தனித்துவத்தை வச்சு ஒவ்வொரு சுறாக்களையும்

அடையாளம் காண்பதா சொல்றாங்க. இவையத்தால 100-130 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை அப்படின்னு நம்பப்படுது. இருந்தாலும் இவை தங்களுடைய 30 வயதுக்கு அப்புறம் தான் இனப்பெருக்க முதிர்ச்சியை அடைகின்றன என சொல்லப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய திமிங்கல சுறாக்கள் 10 விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் முதிர் வயது வரை உயிர் வாழ்கின்றனவா. அப்படி வாழக்கூடியவையே 150 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது அப்படின்னு கருதப்படுது. இது எவ்வளவு பெரிய உடல் அமைப்பு வச்சிருந்தாலும் கூட மனிதர்களுக்கு முற்றிலும் ஆபத்தே இல்லாத உயிரினமா இருக்குதுங்க. மிகவும் சாதுவான உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. டைவிங் செய்யறவங்க இதனோட சேர்ந்து இணைஞ்சு அப்படியே நீந்துவது உலகளாவில விரும்புறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் கடல் மட்டத்திற்கு அருகிலேயே இந்த திமிங்கல சுறாக்கள் சுற்றினாலும் இவை உணவிற்காகவோ அல்லது உடலை குளிர்விக்கணும் அப்படின்னாலோ கடலுக்கு அடியில 6000 அடிக்கும் மேல ஆழம் வரை செல்லக்கூடியவையாங்க. இவ்வளவு ஆழத்துல போகக்கூடிய இந்த திமிங்கல சுறாக்கள் எப்படியான கடல் பகுதியில் இருக்கும்?

0: இது நம் கோடை பன்வலை நெருப்புள்ளி ஐந்து தர்தமா கதுல்
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் மில்கா ஒண்டர்
7: கேக்,
6: தாராபுரம் டிஎஸ்என் சூரியன் ரன் அரிசி வழங்கும் சப்புக செந்தமிழ்.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் டிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு டிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் புபக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடி பண்பலை 105 மில்கா ஒண்டர்கி தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் சப்புக செந்தமிழ்.
9: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் சப்புக செந்தமிழ்.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

ஆயிரக்கணக்கான மைல்கள் இடம்பெறக்கூடியவையா தன்னோட உணவுக்காக பாருங்க எவ்வளவு ஆயிரம் போகுதுன்னு. ஆனா என்ன வேகத்துல போகும் அப்படின்னா மணிக்கு 3 மைல் என்ற மெதுவான நீச்சல் வேகத்துல மட்டுமே நகரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வருத்தத்துக்குரிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடல்ல ஏற்படக்கூடிய மாசு, கப்பல்கள் மோதுதல், இது போன்ற காரணங்களால இந்த அரிய உயிரினம் தற்போது அழிந்து வரும் இனமாக அதாங்க என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்திய கடல் பகுதிகள் உட்பட உலகெங்கிலும் இவற்றை பாதுகாக்க பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கின்றன. அதனாலதான் August 30 இன்றைய நாள்ல கடல் சுறாக்களுக்கான நாளா அறிவிச்சு இவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த மாதிரியான உயிரினங்களை பாதுகாக்கிறதுல நம்மளுடைய பங்கும் இருக்குதானே.

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை 105 மில்கா ஒண்டர்கி தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: 2:50 துளிகள்ல நாம கேட்டு இருக்க கோடி பண்பலை 100.5 டால் தமாக்கது மதுரமி.

இன்றைய நிகழ்ச்சியில சில பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எதை பத்திப்பா பேசுனீங்க அப்படின்னு கேட்டுருவீங்க. திமிங்கல சிராக்களை பத்தின சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டல, உங்களுக்கு நினைவிருக்கா? இந்த தகவல்களை உங்களோட செவி சேர்த்த நிறைவில் நிகழ்ச்சியில் இருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் நட்புடன் சுபா நன்றி நேர்களே.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் மேம்பாடு அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவேக அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக் கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வாழ்வின் நகர்வில் நம்முடன் பயணிக்கும் கட்டுப்பாடு இல்லா பயணிகள் பாடல்கள். உறக்கத்தை கொடுக்கும் பாடல்கள், உணர்வுகளுக்கு ஊக்கம் ஊட்டும் பாடல்கள், தைரியமூட்டும் பாடல்கள், தனிமைக்கு இனிமை கொடுக்கும் பாடல்கள், சிந்தைக்குள் விந்தை செய்யும் பாடல்கள் என பாடல்களின் பயணத்தில் தன்னை ஈர்த்த பாடல்களின் தொகுப்பினை நேயர்கள் தன் படைப்பாற்றலோடு கோடை பண்பலையில் படைக்கும் நேரமாக இது உயிரெழுத்து.

நம் நேயர் தன்னுடைய படைப்பினை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பன்மலையில் பணிபுரியும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் ஒரு தையல் கலைஞர், திருப்பூர் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன். முதன்முறையாக உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறேன். எங்கள் வேலைகளுக்கு உற்சாகம் தரும் நண்பனிடமிருந்து எனது தொகுப்பு முதல் முறையாக வருவதில் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்தினம் என தன்னுடைய தொகுப்பின் துவக்கம் இப்படி இருக்கிறது. நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய கருப்பொருளானது பறவைகளும் பாடல்களும். பறவைகளின் பொதுவான இயல்பு பறக்கும் குணம், சுதந்திரம், கூடி வாழுதல். வானத்தில் பறக்கும் பறவைகளில் எத்தனை வகைகள் இருக்கின்றன? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணம், ஒவ்வொன்றும் ஒரு அழகு. அவையெல்லாம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்று மட்டுமே. மனிதர்களே, வேறுபாடுகளை மறந்து அன்போடு கூடி வாழுங்கள் என்பதுதான் என குறிப்பிட்டு இப்பாடலை தேர்வு செய்திருக்கிறார் நம் நேயர்.

கொடிக்கு கொடி ஒரு விதம், கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
5: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மில்கா ஒண்டர்கி தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் சப்புக செந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 கேட்கலாம் புபக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் சப்புக செந்தமிழ்.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய நம்ம நேர்களும் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், இல்லை என் பேஷண்ட்ஸ், நம்ம வர பேஷண்ட்ஸ் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், என்ன காமனாக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, சார் 40 வயசு ஆயிடுச்சு சார், இப்போ இங்கே பார்த்தா முது வலிக்குதுன்னு எனக்கு ரொம்ப வலிக்குது சார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமனாக நிறைய இப்போ 40ஸில் பார்த்தீங்கன்னா, இயர்லி 40ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பெஸ்ட் வே அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ப்ராப்பரான சிட்டிங் பொசிஷன். அது என்னென்னா, இப்போ நம்ம

0: நம்ம உட்காரோம் அப்படின்னா பின்னாடி முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி சப்போர்ட் வச்ச மாதிரி உட்காரணும். அதுவும் கீழ் முதுகு தண்டுக்கு ஒரு, இல்லை நார்மல் சேரில் தான் உட்காரோன்னா கீழ் முதுகு தண்டுக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் பில்லோ மாதிரி வச்சு அதில் வச்சு உட்காந்திங்கன்னா பின்னாடி வந்து அதில் சப்போர்ட் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப கூணு போடுறது, முன்னாடி போய் கூணு போடுறது, இல்லை சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் இல்லாமலையோ, இல்லை கையை ரொம்ப முன்னாடி கொண்டு வந்தோ, தோள்பட்டை முன்னாடி கொண்டு வந்தோ, அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பைன் மேலே ஓவர்லோட் ஆகும், அதனால் பெயின் இருக்கும். ஓவரான ஃபோன் யூசேஜ், நம்ம வந்து ஃபோன் வந்து ரொம்ப நாள் கீழே பிடிச்சி பார்த்துட்டு இருக்கும்போது கழுத்து வலி நார்மலாக வரும், இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணும்போது ப்ராப்பராக நெக் பில்லோ யூஸ் பண்ணல, அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி நெக் பெயின்லாம் வரும். ஸோ அதனால் ப்ராப்பராக நெக் பில்லோ யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து வேலை செய்யக்கூடாது. ஸோ அப்படி உட்காறோம் அப்படின்னா எந்திரிச்சு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்து கரெக்டாக அது இது பண்ணோம். அதேமாதிரி சிஸ்டமும் பார்த்திங்கன்னா நம்மளோட சின் வந்து ரொம்ப கீழே இறங்கக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, அது ஸ்ட்ரெயிட் லெவலில் இருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த தசையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதுக்கு வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கழுத்துக்கு முதுகு தண்டு வரத்துக்கு இதுக்கெலாம் ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். ஸோ ப்ராப்பராக வந்து இதுக்கு என்ன பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும். டூ வீலர்ஸ், மெயினாக டூ வீலர்ஸ் ஹெல்மெட் போட்டு லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் டெஃபினட்டாக உங்கள் ஸ்பைனை வந்து ரொம்ப நம்ம பார்த்துக்க வேணும். ஏன்னா கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இனிஷியல் ஃபேஸில் அந்த ஒரு ஏஜில் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும், மசிலோட இதெல்லாம் இருக்கும்போது. அது ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா லேட் ஃபார்ட்டிஸ் இயர்லி ஃபிஃப்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயினும் ஸ்பைனோட ப்ராப்ளம்லாம் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸோ ப்ராப்பரான வழியில் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து பெயின்லேருந்து எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

மூன்று மணி 16 மணித்துளிகளில் இசையின் அசைகளோடு இனிதே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களின் தெரிவில் பறவைகள் பலவிதம் எனும் தொகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயர் அடுத்ததாய் தேர்வு செய்திருக்கக்கூடிய பறவை சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவியின் குணம் சுறுசுறுப்பு, வீடுகளோடு பின்னி பிணைந்த பாசம் மற்றும் சுட்டித்தனம். காலையிலேயே நம் வீட்டிற்குள் வந்து கீச் கீச் என்று சத்தமிட்டு சோம்பலை விரட்டி சுறுசுறுப்பை கற்றுத்தரும் பறவைதான் சிட்டுக்குருவி. அதன் அன்பான சுட்டித்தனத்தை நினைவூட்டும் பாடலாக இதை நான் தேர்வு செய்கிறேன் என இப்பாடலை நம் நேயர் தேர்வு செய்திருக்கிறார்.

0: சிட்டுக்குருவியாய் அப்பாடல் நம் செவி தீண்டி சென்ற நேரம் பிற்பகல் 3:21 துளிகள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: மேலும்
5: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

இதன் குணம் அமைதி, தூய்மை மற்றும் உண்மை மாறா அன்பு என சொல்லலாம். புறா என்றாலே அது அமைதியின் அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பழங்காலம் தொட்டு தூது செல்ல பயன்பட்ட இந்த பறவை தூய்மையான அன்பிற்கும் உண்மைக்கும் சான்றாக நிற்கிறது என சொல்லியிருக்கிறார் நம் நேயர்.

மணி 23 மணித்துளிகளில் இது நம் கோடை பன்மலை 100.5 உயிரெழுத்து. திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்னம் அவர்களின் தெரிவில் பறவைகள் பலவிதம் எனும் தொகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. நம் நேயர் அடுத்ததாய் தேர்வு செய்திருக்கக்கூடிய பறவை புறா.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடி பண்பலை 105 மில்கா ஓல்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் புபக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின்
4: செப்புக செந்தமிழ். தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

காற்று மண்டலத்தை கவித்துகள்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை நிறுபுழி ஐந்தின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய பறவை குயில். இதன் இனிமையான குரல் வசந்த காலத்தின் தூதுவன் என்ற அடையாளம் அனைவரும் அறிந்ததே. உருவத்தில் கருமையாக இருந்தாலும் தன் குரலால் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் ஆற்றல் கொண்டது குயில் மட்டுமே. காதலை, வசந்தத்தை மனதிற்குள் கொண்டு வரும் வசந்த கால தூதுவனின் குரலில் ஒரு பாடல் கேட்டால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்குமோ?

0: இந்த இன்னிசை குயில் கோடை பண்பலை 100.5.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: இன்று மாலை 4 நம் கோடை பண்பலை 100.5 மில்கா ஒண்டர்கி தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் புபக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: கொடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
9: பாரதி அண்ணாநகர், அதாங்க அந்த பழைய காலத்துல கெங்குவார் ஓடைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓடைக்கு பேரு பாத்தீங்கன்னா தேவாங்கரை ஆறு. தேவாங்கரை ஆறு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வரும், அப்படி தானங்க? ஏன்னா தேவாங்கரைனா என்னவா இருக்கும்? அதுதாங்க, ஒரு அழகான விலங்கு தேவாங்கு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 கொடை தென்றல்.

0: கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி, ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி.
1: ஆக்காட்டி
2: கணத்துள் பறவை.
1: பறவைகளின் குரல் ஆளை காட்டிக் கொடுக்கும் இயல்பை கொண்டது.
2: நற்றினை பாடல் 212 பாடலிலும்
1: 350 பாடலிலும்
2: இப்பறவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: ஆக்காட்டி
2: கணத்துள் பறவை.
0: ஆக்காட்டி ஆக்காட்டி, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்க

0: அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிற தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சுக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சுக்கிற தேட புகையிலே புகையிலே புகையிலே.
1: பாட்டும் பதமும்
2: சித்திரச்சவனம்
3: Vikings, Bunions and Briefs.

மாற்றுமொழி 41 மணித்துளிகளில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களின் தெருவில் பாடல்களும் பறவைகளும் பாடல்களும் என வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயரின் அடுத்த தெரிவாக இடம் பிடித்திருப்பது பச்சை கிளி. பாசம், அரவணைப்பு மற்றும் பாதுகாப்பான வளர்ப்பின் அடையாளமாய் பார்க்கப்படுவது பச்சை கிளி. மென்மையான பச்சை கிளியை எப்படி நாம் பத்திரமாக செல்லமாக பராமரித்து வளர்க்கிறோமோ அதேபோல்தான் தன் துணையிடம் கொண்ட அன்பை மனதிற்குள் பாசத்தோடு வளர்க்கிறார்கள் இந்த இணையர்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
5: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

3:48 துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்டிக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்கள். பறவைகளும் பாடல்களும் எனும் தொகுப்போடு வலம் வந்து கொண்டிருக்கும் நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் இடம்பெற இருக்கும் பறவை மயில். கம்பீரம், அழகு, நடனம் என அடையாளப்படுத்தப்படுவது மயில். மழை மேகத்தை கண்டதுமே தன் தோகை

விரித்தாடும் மயிலின் அழகோ அழகு, நம் நாட்டின் தேசிய பெருமையும் கூட. அழகும் கம்பீரமும் ஒன்றிணைந்த நடன தாரகை மயிலென்றே சொல்லலாம். இந்த மயில்கள் ஆடும் தோப்பில் இந்த குயில்களுக்கு என்ன வேலை?

0: மயிலோடும் குயிலோடும் உறவாடி கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:54 PM.
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94 86 28 24 24.

பறவைகளும் பாடல்களும் எனும் கருப்பொருளில் திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களின் தொகுப்போடு வலம் வந்தது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. பறவைகளும் பாடல்களும் எனும் தொகுப்பில் தன் சிந்தை தொட்ட பாடல்களை பறவைகளோடு இணைத்து பண்பலைக்கு படைத்திருந்த நம் நேயருக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியின் நிறைவாக நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடலானது மைனா. சுட்டித்தனம், கூச்சல் மற்றும் நளினமான அசைவுகளால் அடையாளப்படுத்தப்படுகிறது. மரத்திற்கு மரம் தாவி தங்களுக்குள்ளேயே எப்போதும் எதையாவது பேசி சலசலத்து கொண்டிருக்கும் மைனாக்கள் நமக்குள் உற்சாகம் ஊட்டிக்கொண்டே இருக்கும். இந்த மைனாவின் அழகை போல இப்பாடலின் அழகையும் செவிமடுப்போமா?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவிர்க்க அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நுற்புழி ஐந்தில் செப்புக செந்தமிழ்
1: கோடை பண்பலை 100.5 மில்கா வண்டர் கேக்
2: ஓஹோ ஓ ஆரஞ்சு சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா வண்டர் கேக்

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
11: அடுக்ககங்களில் அணிவகுத்து நிற்கும் அலை கம்பாக்கள், தொலைக்காட்சியில் அலைவரிசைகளை தேடிக்கொண்டிருக்கும் தொலை இயக்கிகள், துணிகளின் தூய்மைக்காய் இயங்கிக் கொண்டிருக்கும் வெளிப்பு பொறிகள், மும்மரமாய் மாவரைத்து கொண்டிருக்கும் மின் உரல்கள், இளைப்பாறுதலுக்கு இடம் கொடுத்திருக்கும் மெத்திருக்கைகள் என நகர்ந்து கொண்டிருக்கும் நம் அன்றாடங்களில் ஒன்றாகி நல்விழுமியங்களால் நம்மை நல்வழிபடுத்தும் நற்றமிழை உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை நுறுப்புழையாய்ந்தன் செப்புக செந்தமிழ். மதிநுட்பம் மிக்க மாணவர்கள் வரலாம். 24, 24, 24 மாற்றங்களை தேடும் மகளிர் வரலாம். 24, 24, 26 மகிழ்வூட்டும் நினைவுகளை ஏற்படுத்தும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24, 24, 29 அல்லது 290, 333 முன் இணைப்பிற்கு 0545-42. அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்லிடபேசி எண்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 80, 56, 57, 15, 54 மற்றும் ஒரு எண் 94, 87, 77, 44, 8 எண் மீண்டுமாக 80, 56, 57, 15, 54 மற்றும் ஒரு எண் 94, 87, 77, 44, 8 சொற்களின் காட்டில் சுவையூட்டும் பாக்களை படைத்து செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபா. கனவுகளின் கவிதைக்கு கரம் கொடுக்கும் கற்பனைகளின் நற்பலன்கள், நினைவுகளின் நித்திரைக்கு முத்திரை பதிக்கும் நனிச்சோலைகள், முனைவுகளின் முகவரிக்கு முதல்வரி எழுதும் கனவு மலர்கள், தினவுகளின் திறங்களுக்கு திசை காட்டும் இசை மெட்டுக்கள், உணர்வுகளின் உச்சி மேடையில் மெச்சி இசை தாளாட்டும் மேன் மக்களின் காற்றிசை காவியமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் சதாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
1: ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்கள் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். அதற்கு முன்னால் சிலடி பேசிய எண்ணையும் கொடுத்து விடலாம். 80 56 57 15 54 இன்னொரு எண் கூட இருக்கிறது.
1: 94 87 07 74 48
0: என் மீண்டுமாக
1: 80 56 57 15 54
0: இன்னொரு எண் கூட இருக்கிறது. 94 87 07 74 43 நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாமே.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால்
11: 9965-23999.
12: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
13: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
12: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA

0: கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.
1: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
5: காற்றலையில் சிறு தடங்களிலும் கூட கடந்து வந்திருக்கும் அன்பு உறவு யாரோ வருக. வணக்கம்
6: ஐயா. வணக்கம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன் பேசுறேன் ஐயா.
5: தாமோதரன் ஐயா அவர்களை எந்த எண்ணில் வந்திருக்கீங்க?
6: நானும் கோடை பண்பல எண்ணில் வந்திருக்கிறேங்க ஐயா.
5: அந்த எண் நம்பர் சொல்ல முடியுமா எங்களுக்காக?
4: தொடர்ந்து
5: வந்து கொண்டே இருங்கள். கோடை பண்பலை 100.5 இல் இது செப்புக செந்தமிழ்.

0: தூண்டும் தமிழ் சோலையில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்.
1: வணக்கம். உரையாடுவது பரமத்தி வேலூரிலிருந்து மனோகரன்.
0: மனோகரன் ஐயா அவர்களை, பிழைப்பிற்காக என்ன தொழில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: ஓட்டுநராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழில் அனுபவம் இருக்கிறது?
1: 10 ஆண்டுகளாக இருக்கிறது.
0: என்ன இருக்கிறது?
1: ஓட்டுநராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றது.
0: அனுபவம் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு தோணவில்லை அப்படித்தானே?
1: அப்படி ஒன்றும் இல்லை ஐயா.
0: வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
1: எதையும் சிந்திக்காமல் இருந்து கொண்டிருந்தால் நல்லது.
0: என்ன கிடைக்கும்?
2: மகிழ்ச்சியில்
0: ஆனந்தம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. பயன்படுத்துவோம். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் என் மீண்டுமாகவும் சொல்லிவிடலாமே.
3: 96 55 24 24 29
0: இந்த எண்ணில் வந்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். இது நம் கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். வணக்கம்
4: ஐயா. வாழ்க வளமுடன்.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
4: திருச்சி மாவட்டம் பெருகமனையில் இருந்து முகமது இப்ராஹிம் தங்களோடு உரையாட காத்திருக்கிறேன்.
0: முகமது இப்ராஹிம் அவர்களை நம்ம விதிமுறையை கரெக்ட் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? கரெக்டாக பயன்படுத்தி இருக்கோமா?
4: சரியாக தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன்.
0: நல்ல புத்தி வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
4: மறுபடியும் சொல்லுங்க ஐயா.
0: நல்ல புத்தி வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
4: நிதானத்தோடு கற்றுக்கொள்ள பல செயல்களை, நல்ல நல்ல பேச்சுக்களை, சொற்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: சொற்களை என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் நேய உறவுகளை வந்து கொண்டே இருக்கலாம். இது 1 நிமிட போட்டி. அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 4:19 துளிகள் வருக, வணக்கம். மேடம் சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் பேர் என்னங்க?

0: கருப்பசாமி சாரு மேடம் இதெல்லாம் சொல்லாம இருக்கலாம். மேடம் என்பதற்கு
1: அம்மணி என்று சொல்லலாம்.
0: சொல்வது தமிழ் வெள்ளும் கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ்.
2: என்னமா புது பொண்ணு புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: Salem the Kaveri Education.

0: அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா, மில்கா வாண்ட் பிரெட்.
3: மில்கா வாண்ட் கேக் அண்ட் யூ வாண்ட் பிரெட்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இயங்கலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்றமிழை உரைக்கு காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பெயர் என்ன? சொன்னவரின் பெயர் என்ன?
2: மாணிக்க மாலத்திலிருந்து லக்ஷ்மணன் தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
1: லக்ஷ்மணன் அவர்களை பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம்?
2: விடுதியில் தங்கி இருக்கிறேன்.
1: விடுதியில் தங்கி மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்? தக்காளி சோறு என்று சொல்லி இருக்கமே, வணக்கம் என்ற ஒற்றை சொல்லில் கூட வந்து இருந்தீர்கள். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழுக்காக ஓர் எண் தந்து இருக்கிறோம், வந்து கொண்டே இருங்கள். அந்த எண்ணை மீண்டும் சொல்லிவிடலாமே நேயர்களுக்காக.
3: 96 55 24 24 29
1: இந்த எண்ணில் இப்பொழுது காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம். என்ன கலைஞர் வந்து இருக்கிறீர்கள்? ஆண்டிப்பட்டிலிருந்து வந்து இருக்கும் கலைஞரின் பெயர் என்ன? ராஜா அவர்கள். நீங்கள் எந்த ஊருக்கு ராஜா? ராஜா என்று சொல்லி இருக்கிற பக்கத்தில் என்னென்ன வாகனங்கள் சென்று
4: கொண்டிருக்கின்றன?
1: ஒரே ஒரு எந்த சாலையில் சென்று கொண்டிருக்கிறது? எந்த சாலையில் அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது? தார் என்பதற்கு தமிழில் அழகான தமிழ் சொல் இருக்கிறது, சொல்வோம் கீழ்ச்சாலை என்று சொல்வோம். தமிழோடு கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ் ஒளிவளம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வந்துவிட்டார், பேசிவிடலாம். வருக. வணக்கம்.
5: கோவை மாவட்டம் அன்னூரிலிருந்து மகேந்திரன் உரையாட வந்துள்ளேன்.
1: மகேந்திரன் என்பது உங்களுக்கு உங்களின் பெயரா நண்பா?
5: உண்மையான பெயர்
1: தான். நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
5: மூன்று நபர்கள்
1: என்று சொல்வது தமிழோடு வெல்லும் சொல்லும் கோடை பண்புகளை 100.5 செப்புக செந்தமிழில் கலந்து கொள்ள நேய உறவுகள் இந்த விதிமுறைகளை கடைபிடித்து வரலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகளில் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. இணைப்பு காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: எனது பெயர் கத்திக்குளத்திலிருந்து அழகர்.
1: அழகர் அவர்கள், நீங்கள் அழகு என்று யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்?
6: அழகு என்று அழகா உள்ளதவர்களே சொல்லுவேன்.
1: நிறைய பேர் நீங்க சொல்லலாம், மத்தவங்களை பார்த்து அழகா இருக்கீன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா?
6: அப்படி ஒன்று சொன்னதில்லையா?
1: இல்ல, வீட்டுல நம்ம வீட்டுல எத்தனை மிக்சி இருக்கு?
6: எங்களது வீட்டில்
1: ரொம்ப நேரம் அரைச்சி விட்டோம், அதனால்தான் கால இடைவெளி கடந்து சென்று இருக்கிறது. அதாவது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் ஒரு திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் கலந்து சொல்லலாம். வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகுதான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம். என்னை மீண்டும் சொல்லிவிடலாமே?
0: சொல்லிவிடலாம். 96 55 24 24 29
1: இந்த எண்ணில் இப்பொழுது காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
7: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5.
1: வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
7: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
1: திவாகரன் அவர்களை

0: எந்த எண்ணில் வந்து இருக்கிறீர்கள்?
1: 96, 55, 24, 24, 29 என்ற எண்ணில் வந்துள்ளேன் ஐயா.
0: இது ஒரு எண்ணா பல எண்கள் உள்ளனவா?
1: இது வழக்கமான எண் என்று சொல்கிறேன் ஐயா.
0: பிஸ்கெட்டுக்கு என்ன சாப்பிட்டால் நன்றாக இருக்கும்?
1: தேநீர் கலந்து உண்டால் நன்றாக இருக்கும் தோழரே.
0: என்ன நன்றாக இருக்கும்?
1: நீங்கள் கூறியதை இப்போது சரியாக என்னிடம்
0: சொல்ல தெரியவில்லை என்று சொல்வதை விட இது தவிர்க்கும் வகையிலான விடையாகத்தான் என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். பிஸ்கட்ஸ் என்பதற்கு
2: மாச்சில்
0: ஈரட்டி என்ற இரண்டு சொற்கள் இருக்கின்றன. பண்பலையோடு கலந்து இருக்கும் இந்த நேரத்தில்
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
5: மிக்க வந்து கேக்கின் வந்து கேக்கின் நீ வந்து பிராண்ட்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
4: உயர் தோற்றம் கொண்ட உயர்தனி செம்மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
5: வணக்கம். வணக்கம்.
6: ஏலோ வணக்கம் ஐயா.
5: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
6: தேனில இருந்து அருணனை செந்து பேசுகிறேன் ஐயா.
5: அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்கள்.
6: அருணனை சொல்லி என் கூர்வேன் ஐயா.
5: வந்து இருக்கிறீர்கள். நீங்கள் சென்ற முறை எத்தனாம் தேதி பேசினீர்கள்?
6: எனக்கு சரியாக நினைவில் இல்லையே.
5: விதிமுறை மீறி வந்து இருக்கிறது என்று குறிப்பேடு சொல்கிறது. மணியை ஒழித்து விடலாமா?
6: நான் ஒரு திங்கள் கடித்துதான் வந்திருக்கிறேன் ஐயா.
5: மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்? கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் கலந்து கொள்வதற்கு ஓர் எண் அழகான எண்ணெய் தந்து இருக்கிறோம். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது வந்து விட்டார், பேசி விடலாம். வருக. வணக்கம் அன்பு நேயரே. உங்கள் பெயர்
7: என்ன?
5: ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்து இருப்பவரின் பெயர் என்ன? கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் ஒளிவளம் வந்து கொண்டு இருக்கிறது. நேய உறவுகளுக்கான விதிமுறைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தாலும் கூட சில நேரம் அதனை தவறியும் கூட வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டுகோளாக நினைவுபடுத்தும் நேரத்தில் வந்து இருக்கிறார் நேயர். வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா ராமராஜ் பேசுறேங்க ஐயா.
5: அம்மா இன்னைக்கு தேதி என்னங்கம்மா? கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாமே.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
8: ஆரஞ்சு சாக்லேட், வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: போட்டு சாப்பிடுறீங்களா?
1: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: வழங்கிய செப்புக செந்தமிழ். பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
11: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
12: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
11: கால் 9244504444.
8: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
13: சூடான தேநீரை சேம கலன்களில் சேகரிக்கும் வேளையில் செழுமை மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
14: வணக்கம்.
15: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் ரம்யா உரையாட வந்துள்ளேன். தொடரே
14: ரம்யா அவர்களே, பெரியகுளம் ரம்யமாக இருக்கிறதா?
15: நன்றாக இருக்கிறது ஐயா,
14: நன்றாக இருக்கிறது. அங்கே மழை பொழிந்து எத்தனை நாட்கள் ஆகின்றன?
15: பல மாதங்கள் ஆகிவிட்டது
14: என்று சொல்லி இருக்க வேண்டும். மாதம் என்பதற்கு பதிலாக தமிழில் நல்ல தமிழ் சொல் இருக்கிறது,
13: திங்கள்
14: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு கோடை பண்பலை 100.5. இது செப்புக செந்தமிழ் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக, வணக்கம்.
16: செப்புக செந்தமிழ் அவை நடுவர்களுக்கும் 100.5 கோடை பண்பலைக்கும் வணக்கம்.
14: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
16: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அத்தப்பம்பாளையம்
14: நன்றாக இருக்கிறது. எப்பொழுது விரதம் இருந்தீர்கள்?
16: மீண்டும் கேள்வி இன்னொரு முறை கேளுங்கள்.
14: எப்பொழுது விரதம் இருந்தீர்கள் என்று கேட்டேன் நண்பா.
16: அப்படியெல்லாம் நான் இருப்பது கிடையாது.
14: எவ்வளவு பாக்கி வச்சிருக்கீங்க கையில?
16: கையில் இப்போது எதுவுமே கிடையாது.
14: எதுவுமே கிடையாது. பைக் எத்தனை வச்சிருக்கீங்க?
16: ஒரே ஒரு இருசக்கர வண்டி உள்ளது.
14: இருசக்கர வண்டி இருக்குறேனா? அது அது வந்து வண்டி நிப்பாட்டினா எதை பிடிச்சி நிப்பாட்டணும்?
16: அது கையில் வந்து அது என்ன சொல்றது, நிறுத்தி நிறுத்தின்னு சொல்லுவாங்க, அதை பிடித்து நிறுத்துவேன்.
14: நீ சொல்லி இருக்கிறீர்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? மணி ஒலித்து இருக்கிறது, காரணம் சொல்லி இருக்கிறோம். மணி ஒலித்ததற்கான காரணம் அங்கே கால இடைவெளி வந்தது என்று தடுமாற்றமும் இருந்தது. கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் ஒலிவளம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான எண் இருக்கிறது, வந்து விட்டார் பேசிவிடலாமே. வருக, வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ? வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
17: வணக்கம்.
14: வணக்கம். உங்கள் பெயர் என்ன? என்ன வர்ஷினி பேர் பேசுகிறீர்கள்? எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார்? ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கும் தோழி என்பதால் பெரிய குழந்தை என்று நான் நினைத்துக் கொள்ளலாமா?
17: சரியாக தெரியவில்லை.
14: நீங்கள் பெரிய குழந்தைதான். வணக்கம் என்ற ஒற்றை சொல்லி நிகழ்ச்சியில் தொடங்கும் பொழுது பேசி இருந்தீர்கள். சின்ன குழந்தைதான் என்று விட்டு பிடிக்கலாம் என்று நினைத்தோம். 4:34 இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவில் வந்து கொண்டே இருக்கிறார், என்னை அழுத்தி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது இணைப்பில் வந்து விடுவார், அவரிடம் பேசிவிடலாம். கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ். வரும் நேயர் வந்து விட்டார், பேசிவிடலாமா? வணக்கம். அன்பு நேயரே, வணக்கம்.
18: ஹலோ, வணக்கம்.
14: வணக்கம். யார் பேசுறீங்க?
18: தாலுகால
14: இருந்து வந்திருக்கவங்க யாருங்க?
18: அன்பு.
14: அன்பு அவர்களை, இரண்டு சொற்கள் தவறான சொற்கள். தாலுகா என்பதற்கு வட்டம் என்று சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 நேயவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள், பேசிவிடலாம் நாமும் செப்புக செந்தமிழில்.
9: அப்பா, இன்னைக்கு

0: சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
9: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
11: பருதியின் போக்கிற்கேற்ப பொழுது வண்ணங்கிகள் முகம் காட்டும் வேளையில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக.
12: வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம். வணக்கம் சார்.
12: வணக்கம். சொன்னவரின் பேர்
13: என்ன? குப்பாத்தாளுங்க சார்.
12: குப்பாத்தாள் சார் என்று சொல்ல பயன்படுத்தி நம் பண்பலையில் அழகாக பயன்படுத்துவோம் ஐயா என்று. நேய உறவுகளே, நீங்கள் இணைப்பில் வந்ததிலிருந்தே தமிழில் பேசிவிடுங்கள். ஹலோ என்ற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவரின் பேர் என்னவோ? வணக்கம். வணக்கம். அன்பு தோழியின் பெயர் என்ன?
13: சவித்ரா.
12: என்னுடைய பெயர் சவித்ரா என்று சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே.
14: வணக்கம்.
12: இது காலையா மாலையா? பேர் சொன்னவர் பேர் என்னங்க?
14: மாலை.
12: மாலை. வணக்கம். மாலை வணக்கம் சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன? அங்கிருந்து வந்திருக்கும் தோழனே, காலையில் எதனை வைத்து பல் துலக்கினீர்கள்?
14: நான் பெரும்பாலும் எனக்கு பல்லு நிறைய குட்டி போனதுனால வந்து கையில் வச்சு தேய்ப்பேன்.
12: நம்ம ஊர்ல பொருள் எல்லாம் எதை வச்சு நிற்பாங்க? பயன்படுத்தினீர்கள், அசை சொல்லாக எடுத்துக்கொண்டோம். இப்பொழுது நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
15: பெரியவளம்
12: முருகேஸ்வரி அவர்களே. காமக்காப்பட்டியிலிருந்து இன்னொருத்தர் வருவாங்களே, அது யாரு? நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். 9 நேயராக கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் என்று சொல்வோம், வெல்வோம் தமிழோடு. எண்களை கொடுத்து இருக்கிறோம், எண்களை மீண்டும் நினைவுபடுத்தி விடலாம் என்று சொல்வதற்கு முன்னால் வந்து விட்டார், பேசி விடலாம். வருக. வணக்கம்.
16: மாலை வணக்கம் ஐயா.
12: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
16: சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர்.
12: துளசம்பட்டி சுதாகர் அவர்களை நாம் வந்து இன்னும் ஒரு திங்கள் ஆகவில்லையே.
16: அடுத்த ஆய்வு நினைக்கிறேன் ஐயா.
12: நினைக்க வேண்டாம்.

0: நம் குறிப்பீடு அழகாக சொல்கிறது கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ, வருக, வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவத்திலிருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன்.
0: பரமேஸ்வரி அம்மா அவர்களை, கொல்லிமலையில் என்ன விசேஷம் என்று?
1: வல்வில் ஓரி விழா என்று கூறலாம்.
0: வல்வில் ஓரி விழா இப்பொழுது நடந்து கொண்டா இருக்கிறது?
1: முடிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: நம் வீட்டிற்கும் தாசில்தார் வீட்டிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: அது எனக்கு தெரியவில்லை ஐயா.
0: இது தெரியவில்லை. நம் ஊர் என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்?
1: கொல்லிமலை நாமக்கல் என்றுதான் கூற வேண்டும்.
0: நம் வீட்டில் அதிகமாக கோல்மால் பண்ணுபவர் யார்?
1: மகள் மகன் இருவரும் புரணி பேசுவார்கள்.
0: என்ன, புரணி பேசுவார்களா? கோல்மால் பண்ண மாட்டார்களா?
1: மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள்.
0: யார் வந்து உங்களிடம் முதலில் புகார் கொடுப்பது?
1: அப்படி என்றும் இதுவரும் சொல்லவில்லை.
0: எப்படி கண்டுபிடிப்பீர்கள்?
1: போட்டுக் கொள்வார்கள்.
0: சண்டை போட்டுக் கொள்வார்கள். ரவையில் உப்புமா செஞ்சா நல்லா இருக்குமா, குழம்பு வச்சா நல்லா இருக்குமா?
1: நீங்கள் சொல்வது எனக்கு தெரியவில்லை.
0: ரவை பார்த்து இருக்கிறீர்களா இல்லையா?
1: செய்திருக்கிறேன்,
0: செய்திருக்கிறேன் என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோல்மால் என்பதற்கு ஏமாற்று, புரட்டு என்ற சொற்கள் இருக்கின்றன. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக, வணக்கம்.
2: மதுரை மாவட்ட சித்தூர்ல இருந்து காயத்ரி தங்களுடன் உரையாட வந்துள்ளேன் தோழரே.
0: காயத்ரி, நீங்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு வருகிறேன் தோழரே.
0: நீ உங்களுக்கு பிடித்த படம் என்ன படம்?
2: நான் அப்படி ஒன்று பார்ப்பதில்லை ஐயா.
0: 200,000 எத்தனை ஆயிரங்கள் இருக்கின்றன? கால இடைவெளி வந்திருக்கிறது. லட்சம் என்பதே தமிழ் சொல் அல்ல, அது 100,000 என்று சொல்வோம். 200,000 எத்தனை இருக்கிறது நீங்களே கூட்டி கணக்கு பார்த்துக் கொள்ளலாம். இப்போ இணைப்பு காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: தேனி மாவட்டம் சின்னமனூரிலிருந்து வல்லரசு தங்களிடம் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
0: வல்லரசு அவர்கள், நீங்கள் எந்த நாட்டிற்காவது ராஜாவாக ஆக வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா?
3: தற்பொழுது வரை அந்த எண்ணம் என்னிடம் இல்லை ஐயா.
0: அதாவது வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்?
3: வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஐயா.
0: மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் பெரியவர்களை எப்படி அழைப்பீர்கள் ஐயா?
3: மரியாதையுடன் அழைப்பேன் ஐயா.
0: ஐயா ஐயா என்பது பல முறை வந்தன. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்பதற்கு முன்னால் ஒரு நேரையும் சந்தித்து விட்டு வந்து விடலாமே. வணக்கம். ராமமூர்த்தி, நலமா இருக்கிறோம். நம்ம ஊர்ல அதான் உங்களுக்கு யார் எஜமான்?
3: எனக்கு முதலாளி என்பது யாரும் இல்லை, எனக்கு நானே முதலாளி.
0: நீங்களே முதலாளியாக இருக்கிறீர்கள், என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: நான் ஊர் வழிநடத்தும் அலுவலராக பணியாற்றி இருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: 7 பணியாற்றி இருக்கிறேன்.
0: வந்து இருக்கும் தோழனுக்கு பிடித்த சாப்பாடு என்ன சாப்பாடு?
3: அனைத்து உணவுகளுமே பிடிக்கும்.
0: போன புதன்கிழமை என்ன வேலை பார்த்தீங்க?
3: நன்கு கேட்கவில்லை ஐயா.
0: போன புதன்கிழமை என்ன வேலை பார்த்தீர்கள்? மகிழ்ச்சி ஐயா, கால இடைவெளி அங்கங்கே எட்டி பார்த்தேன், அதனால தான் மணி ஒலித்திருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவில் உங்களின் நிலை என்ன என்று சொல்வோம். கோடை பண்பலை 100.5 வந்து விட்டாராம், பேசி விடலாம். வணக்கம். வணக்கம் அன்பு நேரே, உங்கள் பெயர் என்ன?
4: மதுரை சேலப்பட்டி பெருங்கம்பலிருந்து முத்துமாயன் பேசுறேன்.
0: முத்துமாயன் அவர்களை, இந்த தருணத்தில் உங்களிடம் யார் இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்?
4: என்னோட குடும்பம் இருந்தாலும் என்னோட மகிழ்ச்சி தான்.
0: வாழ்க்கையில் அவமானங்கள் வரும்போது என்ன செய்யலாம்?
4: தொடக்கம்
0: ஆரம்பம் என்பதற்கு தொடக்கம் என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். தங்கராஜ் அவர்களே, நம் ஊரில் சர்க்கரை 1 கிலோ எவ்வளவு விற்கிறது?
5: அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, என்னுடைய குடும்ப தலைவரிடம் தான் கேட்க வேண்டும்.
0: டீ குடிப்பீங்களா, டீ குடிக்க மாட்டீங்களா?
5: அது நிறைவே குடிப்பது பழக்கம் இருக்கிறது.
0: அதிகமா ஜீனி போட்டுக்குவீங்களா, கம்மியா ஜீனி போட்டுக்குவீங்களா?
5: எளிதாகத்தான் இருக்கு, எப்பொழுதுமே
0: எப்பொழுதுமே இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் சேவை செய்ய வேண்டும் என்று எப்போதாவது நினைத்தது உண்டா?
5: தங்கள் குறுகள் எனக்கு சரியாக விளங்கவில்லை.
0: எப்பொழுதாவது சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து இருக்கிறீர்களா?
5: நிறைவே செய்துள்ளேன் சகோதரரே.
0: என்ன செய்திருக்கிறீர்கள்?
5: பள்ளி மாணவர்களுக்கான, அதாவது பொது அறிவு அதிகமாக கொடுத்துள்ளேன்.
0: மிகுதியாக என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2608.
7: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்
8: அணில்.

0: உடுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
5: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
7: நிலைய இயக்குனர்
6: தங்கள் அன்புடன் பகுதி
7: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
6: கொடைக்கானல் 624-101.
7: மின்னஞ்சல் முகவரி
6: kodaifm@gmail.com.
7: கட்சவி இலக்கம்
6: 94-86-28-24-24.
7: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
10: தைப்பு ஆடைகள் போல் நம் மனங்களை இணைக்கும் இனிய மொழியை எடுத்து எம்ப காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
11: வணக்கம். வணக்கம் அன்பு நேயர். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
12: வணக்கம், கார்த்திகேயன் ரெட்டி போதர். நாம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கார்த்திகேயன்.
11: எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்க?
10: நாமக்கல்.
11: நாமக்கல் அங்கிருந்து வந்திருக்கிறார். இது செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு நண்பனோ தோழியோ, வணக்கம்.
13: ஹலோ.
11: ஹலோ, வணக்கம், உங்க பேருங்க?
13: கரூர் மாவட்டம் ரேவதி.
11: ரேவதி அம்மா அவர்களே, ஹலோ என்று சொல். அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் இணைப்பில் வந்தவுடனே தமிழில் பேச ஆரம்பித்து விடுங்கள், தொடங்கி விடுங்கள், அது சரியாக இருக்கும். அதனால் தான் ஹலோ ஹலோ என்று சொல்லி ஆட்டத்தை விட்டு வெளியேறுகிறீர்கள். அது விதிமுறையில் ஒன்று, பிறமொழி சொற்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்பொழுது ஹலோ சொல்லாமல் வரவிருக்கும் நேயர் யாரோ வருக. வணக்கம்.
14: வணக்கம் ஐயா.
11: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
14: தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டத்தில இருந்து கனகராஜ் பேசுகிறேன்.
11: கனகராஜ் ஐயா அவர்களை, சிங்கத்தை பார்த்து இருக்கிறீர்களா?
14: பார்த்திருக்கிறேன் ஐயா.
11: எதை பார்த்து இருக்கிறீர்கள்?
14: சிங்கத்தை என்று கூறுகிறேன்
11: என்று சொல்லி பார்த்திருக்கிறேன் ஐயா என்பதும் ஒற்றை சொல், எழுதி பாருங்கள், தெரியும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
15: சித்திரகாந்த்.
11: அவர்களே, பரிசு வந்து ஓராண்டு ஆகிவிட்டதா? இன்னும் ஆகவில்லையா? செல்வராஜ் ஐயா அவர்களை, விதிமுறையில் அந்த சொல் இல்லை, ஹலோ என்ற சொல். மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். இணைப்பில் வந்தவுடன் தமிழில் பேச தொடங்கி விடுங்கள். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம். சொன்னவரின் பேர்
16: என்ன?
11: கணேசன் அவர்களே, உங்க உள்ளூரில் இருந்து மாணிக்கம் என்று ஒருவாரே, அவர் பெயரும் உங்கள் பெயர் ஒன்றா? வேறு வேறு ஆளுகளா?
16: அவர் பேரு, நான் வேறு சார்.
11: நீ சார் என்று சொல்லி இருக்கிறீர்கள், சொற்களை போட்டு பிடிப்பது என்னுடைய வேலை, மாட்டிக்கொண்டீர்கள். இப்பொழுது இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
17: வணக்கம் தோழரே.
11: சொன்னவரின் பெயர் என்ன? உங்கள் பெயரை சொல்லி தொடங்குகிறேன். என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இப்பொழுது? ராஜி முருகன். அம்மா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? என்று சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் கலந்து கொள்ள வந்திருப்பவர் யாரோ, வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் ஒளிவளம் வந்து கொண்டு

0: இருக்கிறது, ஓர் எண் இருக்கிறது, அதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கலாம். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாமே.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: வெள்ளும் தமிழோடு சொல்லும் வெள்ளும் என காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: சொன்ன
5: மாவட்டம் மாத்திரம் மட்டும் கமலாபுரம் சிட்டியிலிருந்து மணிகண்டன் உரையாடுகிறேன்.
0: மணிகண்டன் அவர்களே, பாக்கெட்டில் எவ்வளவு மணி இருக்கிறது?
5: என்னுடைய
0: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்து இருப்பவரின் பெயர்
6: என்ன?
0: நேசாவா உங்களின் பெயர்? அம்மா, உங்களின் பெயர்? நான் சொல்வது புரியவில்லை. இப்பொழுது தொடங்கி விடலாம். உங்கள் பெயர் என்ன தோழியே?
6: ஜலதோஷம்
0: பிடித்து இருக்கிறது என்று நான் சொல்கிறேன், சரியா தவறா?
6: சரிதான், நீங்கள் சொல்வது.
0: என்ன பிடித்து இருக்கிறது?
6: எனக்கு
0: ஜலதோஷம் வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நேய உறவுகள் வந்து விட்டார், பேசிவிடலாம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
5: பெயர் இப்ராஹிம் என்று கூறினேன்.
0: அருள் கூர்ந்து உங்களின் பெயர் இன்னொரு முறை சொல்லுங்கள்.
5: என்னுடைய பெயர் திருச்சி மாவட்டம் செந்தநீர்புரம் சையது இப்ராஹிம் என்று கூறினேன்.
0: சையது இப்ராஹிம் ஐயா அவர்களே, நாம் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசினோம், அப்படித்தானே? காத்திருக்கும் நெய்ய உறவுகளே வந்து கொண்டே இருங்கள். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ? வணக்கம். மேனகா அவர்கள் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார்? கோடை பண்பலை 100.5 அடுத்த நேயர் வந்திருக்கிறார், பேசிவிடலாம். வணக்கம். இணைந்திருக்கிறோம் செந்தமிழில். வணக்கம். அந்த ஒளி அலைவரிசையில் அவரும் இவரும் கலந்து விட்டார்கள் போலும். அடுத்த நேருக்கு வழிவிட்டு சென்று இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்டு விடலாமே.

0: தமிழ் என்றால் வேற என்ன செய்து விட போகிறது, அதன் சுவையில் தானே நினைவோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக, வணக்கம்.
1: அவையோருக்கு மாலை வணக்கம் கூறுபவர் நேரூர் வட்டம் பகிர்ந்ததூரிலிருந்து கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி அம்மா அவர்களை, உங்கள் ஊரில் சிங்கம் இருக்கிறதா?
1: அரிமா, எங்கள் ஊரில் கிடையாது என்று கூறுகிறேன்.
0: பிஸ்கட்டுக்கு டீ நல்லதா காஃபி நல்லதா?
1: தேநீர் அருந்துவதுதான் நல்லது.
0: நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். சென்ற வாரம் புதன்கிழமை என்ன வேலை பார்த்தீர்கள்?
1: நீங்கள் கூறுவது சரியாக கேட்கவில்லை.
0: சென்ற வாரம் புதன்கிழமை என்ன வேலை பார்த்தீர்கள் என்று கேட்டேன் அம்மா.
1: எனது வீட்டில் தான் இருந்தேன் என்று கூறுகிறேன்.
0: எந்த கிழமை? அதாவது அழகான சொல் இருக்கிறது புதன்கிழமை என்பதற்கு என்று சொல்வோம். வெல்வம் கோடைப்பன் உங்களை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சம்சியாபுரத்தில் இருந்து இன்பராஜா பேசுகிறேன்.
0: இன்பராஜா அவர்களே, உங்களிடம் எத்தனை பேண்ட்கள் இருக்கின்றன?
2: என்னிடம் 3 ஆடைகள் உள்ளன.
0: ஆடைகள் இருக்கின்றன, எத்தனை ஜிப்புகள் இருக்கின்றன?
2: அதில் சரியாக 3 ஆடைகளுக்கு 3 ஜிப்புகள் உள்ளன.
0: அழகான சொல் இருக்கிற பற்களை இணைக்கக்கூடிய இருப்பதால் அதற்கு அழகான சொல் இருக்கிறது. சொல்வோம் வெல்வோம் இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொன்னவரின் பேர் என்ன?
3: மாணிக்கம்.
0: மாணிக்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?

0: விதிமுறை மீறி வந்து இருக்கிறீர்கள் அன்பு நேயருக்கு ஒரு நண்பன் நன்றியை சொல்லி அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். அவரே வந்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டார் போலும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? வணக்கம், உங்க பேர் என்னங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், உங்க பேர் என்னங்க?
1: ஹலோ
0: ஹலோ, மைக் டேஸ்டிங். அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ, வருக வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் ஒளிவளம் வந்து இருக்கிறது. நிறைவான நேயர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். மலர்வாணி அம்மா அவர்களே, ஹலோ என்ற சொல் எட்டி பார்த்தது. அன்பு உறவுகளுக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் ஓர் எண்ணாக இருந்தாலும் அனைத்து நேயர்களும் வந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக அலங்கரித்து சென்று இருக்கும் நேரத்தில் கோடை பண்பலை 100.5 ஒப்பனையாக வந்தது செப்புக செந்தமிழ். ஓர் எண்ணில் வந்தாலும் பார்ப்போற்றும் நம் தமிழை நலமாக விட்டு சென்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
2: வழங்கிவிடலாம். நாமக்கல் அத்தப்பம் பாளையம் செந்தில்குமார்.
3: வாழ்த்துக்கள் நண்பரே. வாழ்த்துக்கள் நண்பரே, நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
2: அடுத்ததாக நாமக்கல் பரமேஸ்வரி.
3: வாழ்த்துக்கள் பரமேஸ்வரி அம்மா, நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
2: நாமக்கல் அத்தப்பம் பாளையம் செந்தில்குமார், நாமக்கல் பரமேஸ்வரி.
0: இவர்களோடு சேர்ந்து சென்ற வாரம் வாகை சூடிய தேனி முருகமலை ரமேஷ், திருப்பூர் சா தச்சனேஷ், நீங்கள் நால்வரும் உடனடியாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: பேசாதே நீ. பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நித்தில மொழியை நிதானமாய் வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஓபி பிஜு, எஸ் அனீஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். கணினியின் கை விரல்களோ

இனி இடைக்கால இன்பமெட்டுக்கள் நம் செவியோரம் கவிப்பாடும் முன்பாக செவி சேர்கிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவேக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பொன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
4: வெய்யோனின் வெம்மை குறைத்து தென்றல் தலையசைத்து இசைச்சாமரமாய் யாழ் இசைக்கும் தேனருவி, வானலைகளில் கீதம் பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 சித்திரச்சே வானம் நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா. மையிட்ட கண்களை மலரென மயங்கிய வண்டு போலாகினான் தலைவன் யட்சியினை கண்டு, கனவிலும் நனவிலும் தலைவியே பிரதானம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தாப்பட்டு சிவா டெக்ஸ்டைல் புதிய அனுபவம் எப்பொழுதும்
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தி காவேரி நர்சிங் காலேஜ் தி காவேரி பிசியோதெரபி காலேஜ் தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: தொடர்புக்கு 9524936156

தலைவி அவளின் முத்துச்சிரிப்பையும் மேனி வனப்பையும் வளம்புரி சங்கு போன்ற கழுத்தையும் வர்ணிக்கிறான் தலைவன். மது கொண்ட தேனீயைப் போல மதிமயங்கி தலைவியை எதிர்நோக்கிய தலைவன்.

நேரம் மாலை 5:16. தலைவி அவளின் முத்துச்சிரிப்பையும் மேனி வனப்பையும் வளம்புரி சங்கு போன்ற கழுத்தையும் வர்ணிக்கிறான் தலைவன். மது கொண்ட தேனியைப் போல மதிமயங்கி தலைவியை எதிர்நோக்கிய தலைவன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

கடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம் மலரும் பூவுக்காய் காத்திருக்கும் வண்டுக்கும், வண்டின் வருகையில் மலர காத்திருக்கும் பூவுக்குமாய் இருக்கும் வெளியிடை ஒரு வேளையில் சந்திக்கும் வேளை வரலாம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டரசித்து கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம். தவம் கொண்ட தலைவனின் விரதத்தை கலைக்க வந்தது அவளின் புன்னகை. வில்லிட்ட புருவம் வளைத்து மயக்கினாள் பேதையவள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965239.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:36. நினைவினில் ஆடும் அவன் நிழலில் இலைப்பாரத் துடிக்கிறது இவன் மனம்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் கவுன்சிலிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 31, பைரவரும் பூபதியும். மாரப்பன் எவ்வாறு இளவரசனை பைரவரிடம் சேர்ப்பிப்பது என்ற திட்டத்தை விளக்கிக் கொண்டிருந்தான். அதன்படி அவனுடன் வரும் ஆட்கள் பைரவரின் திருப்பெயரை கேட்டதும் கத்திகளை கீழே போட்டுவிட்டு நமஸ்கரிப்பார்கள் என்று கூறினான். இனி அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி, ஆனால் ஜாக்கிரதை. காளி மாதா அடுத்த அமாவாசை இரவில் அவசியம் வலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றார் மகா கபால பைரவர். இன்னொரு விஷயம் தெரிவிக்க வேணும் மகாபிரபு. சீக்கிரம் சொல், பொழுது விடுவதற்குள் நான் ஆற்றை தாண்ட வேண்டும். இந்த ஓடக்கார பொன்னனை சில நாளாக காணவில்லை. அவன் மகாராணியை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தது. அவனை பற்றி அறிய நான் ஆள் விட்டிருந்தேன். நேற்றுத்தான் அவனை பற்றி தகவல் கிடைத்தது. பொன்னனும் இன்னொரு மனிதனும் குதிரை மேல் காட்டாற்றோடு கொல்லிமலை பக்கம் போனதாக என்னுடைய ஒற்றன் வந்து சொன்னான். ஓடக்காரன் இங்கே இருக்கிறான் என்றாயே? ஆமாம், இன்றைக்குத்தான் இங்கே வந்து சேர்ந்தான். அவ்வளவுதானே? பொன்னனுடன் போன இன்னொரு மனிதன் யார் தெரியுமோ பிரபு? யார்? தங்களுக்கும் எனக்கும் ஜென்ம விரோதிதான். என்ன, யார்? சீக்கிரம் சொல் என்றார் பைரவர். பொய் ஜடாமுடி தரித்த அந்த போலி சிவனடியார்தான் என்றான் மாரப்பன். இதை கேட்டதும் மகாகபால பைரவனின் முகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மாறுதலை பார்த்து பொன்னன் திகைத்து போனான். ஏற்கனவே கோரமாயிருந்த அந்த முகத்தில் இப்போது அளவில்லாத குரோதமும் பயமும் பகைமையும் தோன்றி விகாரப்படுத்தின. அதை பார்த்து ஐயோ என்று பொன்னன் அலறிய குரல் நல்ல வேளையாக பயத்தின் மிகுதியினால் அவன் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. கபால பைரவரும் சித்திரகுப்தனும் மாரப்ப பூபதியும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள். தீவர்த்தி பிடித்து கொண்டு நின்ற ராட்சதன் அவர்களுக்கெல்லாம் முன்னால் போனான். சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி வெளிச்சம் மறைந்தது. கீழ் வானத்திலே இளம்பிறை சந்திரன் உதயமாயிற்று. அவர்கள் போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான். அவனுடைய உடம்பு மிகவும் தளர்ச்சி அடைந்திருந்தாலும் மனத்தில் ஒருவித உற்சாகம் ஏற்பட்டிருந்தது. விக்ரம மகாராஜாவை இந்த நரபலிக்காரர்களிடமிருந்து தப்புவிக்கும் வழி அவனுடைய மனத்தில் உதயமாகியிருந்தது. மாரப்பனுடைய தந்திரம் இன்னதென்பது அவனுக்கு இப்போது ஒருவாறு புலப்பட்டது. இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதில் பிரயோஜனம் இல்லை என்று மகாகபால பைரவரின் நரபலிக்கு அவரை அனுப்ப மாரப்பன் எண்ணியிருக்கிறான். ஆனால் தன் பேரில் குற்றம் ஏற்படாதபடி இந்த காரியத்தை தந்திரமாக செய்ய உத்தேசித்திருக்கிறான். அவனுடைய தந்திரத்துக்கு மாற்று தந்திரம் செய்து விக்ரம மகாராஜாவை விடுவிக்க வேண்டும். விடுவித்து நேரே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு அழைத்து போக வேண்டும். குந்தவி தேவியின் உதவியை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். இவ்விதமெல்லாம் சிந்தித்துக் கொண்டு பல பலவென்று பொழுது விடியும் தருணத்தில் பொன்னன் தோணித்துறையை அடைந்தான். அத்தியாயம் 31, பைரவரும் பூபதியும் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 32.

0: 2 உறையூர் சிறைச்சாலை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

ஒவ்வொரு நாளும் புதிதாய் மலரும் மலர் போன்ற அவளின் முகம், நினைவில் பூக்கும் பொழுதெல்லாம் சற்று சிதறித்தான் போகிறான் இவன்.

கம்பளை 100.5 காற்றில் கானம் இசைத்து விடைபெறுகிறது சித்திரச்ச வானம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

அரியலூர் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் கோபுரம் எதுவும் இல்லாமல் அரச மர நிழலில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அம்மன் 7 கன்னிமார்களின் அம்சம் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் ஒருவரே சப்த கன்னிமார்களாக பிரிந்திருக்கிறார்களாம். கருவறையில் சப்த கன்னிமார்களின் உருவங்களை நம்மால் தரிசிக்க முடியும். விஜயநகர பேரரசை விரிவுபடுத்தும் நோக்கில் சிற்றரசர்கள் இருவர் தெற்கு நோக்கி படையெடுத்து வந்த பொழுது ஒரு காட்டில் வேட்டை நாயை முயல் ஒன்று துரத்திச் செல்வதை பார்த்து அதிசயத்தில் நின்றார்களாம். அப்படியே அங்கு இளைப்பாற தொடங்க அவர்களின் கனவில் கிராம தேவதைகள் தோன்றி இந்த காட்டை நகரமாக்கினால் சப்த கன்னிமார்களும் குலதெய்வமாக இருந்து உங்கள் வம்சத்தை காப்போம் என்றும், அதேபோல் இந்த வம்சத்தில் பிறக்கும் குழந்தைக்கு ஒப்பிலையம்மா என்ற பெயர் வைக்குமாறும் சொல்லி சென்றார்களாம். அதன்படியே மன்னர்களும் ஒப்பில்லாத அம்மனுக்கு ஆலயத்தை எழுப்பி வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது.

பக்தர்கள் தங்கள் குடும்ப விசேஷ அழைப்புதல்களை முதலில் இங்குள்ள அம்மனின் பாதத்தில் வைத்து வேண்டிக் கொள்கின்றனர். அதேபோல் தங்களின் நேர்த்திக் கடனை மஞ்சள், குங்குமம், வளையல்கள் சாற்றி நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஒருமுறை வளையல் வியாபாரம் செய்யும் வியாபாரி ஒருவர் வெளியூரிலிருந்து இந்த ஊருக்கு வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது சின்ன பெண் குழந்தை ஒன்று வந்து வளையல் வியாபாரியிடம் தன் கைகளை நீட்டி, எனக்கும் வளையல் போட்டு விடுவீர்களா என்று கேட்க, அவரின் சுட்டித்தனத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுதே அந்த சின்ன பெண், ஏன் நான் காசு தர மாட்டேன் என்று யோசிக்கிறீர்களா என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு என் அண்ணனுடையதுதான், அங்கு சென்று ஒப்பில்லாதவளுக்கு வளையல் அணிவித்தேன் என்று சொன்னால் அவர் காசு கொடுப்பார் என்று கூறியதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்த வியாபாரி உடனே அந்த பெண் குழந்தைக்கு

0: வளையலை கை நிறைய அணிவித்து சென்றாராம். அந்த பெண் குழந்தை சொன்னது போல அந்த வீட்டிற்கு பணம் வாங்க சென்ற வியாபாரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அது வீடு இல்லை, அது ராஜா மழவரையுடைய மிகப்பெரிய அரண்மனையாக இருந்தது. இருந்த போதிலும் அந்த பெண் குழந்தை சொன்னவாறு வளையற்காரரும் அங்கு இருந்தவர்களிடம் ஒப்பில்லாதவளுக்கு வளையல் அணிவித்தேன், அவர் இங்கு பணம் வாங்கிக்கொள் என்று சொன்னார் என சொன்னவுடன் அங்கே இருந்தவர்கள் வியாபாரியை விரட்டியடிக்க அப்பொழுதுதான் ராஜாவுக்கு நினைவு வந்தது, சிறு பெண் குழந்தையாக வந்தது தன் குலதெய்வமான ஒப்பில்லாத அம்மன் என்று. உடனே வளையல் வியாபாரிக்கு நிறைய பொன்னும் பொருளையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்களாம். அப்படி வளையல் வியாபாரி அந்த பெண் குழந்தைக்கு வளையல் போட்ட இடமே இப்பொழுது ஒப்பில்லாத அம்மன் வீற்றிருக்கும் ஆலயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இன்று அரியலூர் ஒப்பில்லாத அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த திருக்குறள் மாதிரியான ஒரு திருக்குறளை நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. என்ன தெரியுமா? இந்த செயலை, இதனை, இந்த செயலை, இதனால், இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பான். 20 பேர் உட்கார்ந்திருக்கீங்க, அந்த 20 பேர்ல ஒரு ஆளு நீதான் முடிக்க முடியும். இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை, அந்த செயலை, அவன் கண் விடல். அவன் விட்டுறணும், பிறகு அவன் நல்லா பாத்துக்கிடுவான். தேர்ந்தெடுப்பதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. அதை மாத்திரம் எடுக்க பழகிட்டோம்னா நாம அதை சரியா செஞ்சிட முடியும். இன்னொன்னு, நாம சிந்திக்கிற போது எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? நாம எந்த கூட்டத்துக்குள்ள போனாலும், எந்த வகுப்புக்குள்ள போனாலும், எந்த நிலைக்குள்ள போனாலும் ஒரு உற்சாகமா இருக்கணும். இந்த உற்சாகமே இல்லாத பல பேர் நான் பார்த்திருக்கேன். எப்படி தெரியுமா? எப்பாவா டீ குடிப்போமான்னு கேட்டா, சரி டீ குடிச்சு என்ன செய்ய போறோம், சரி உட்கார்ந்து இருப்போமா, உட்கார்ந்து இருந்தா என்ன போது, சாப்பிடுவோமா, சாப்பிட்டவன்லாம் என்ன அங்கே, கண் இல்லாத, கால் இல்லாத, கையில்லாத நண்பர்கள் சாதித்து காட்டுகிறார்கள்.

0: வினை திட்பம் என்பது ஒருவனின் மனத்திற்பம். மற்றையெல்லாம் பெற எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, எனக்கு முடியாது, ஒருபோதும் சொல்லாதீங்க. இப்படி வருவோம் விஷயத்தை யாருங்க சொன்னா சொல்லுங்க பாக்கலாம். இப்படி வருவோம் விஷயத்துக்கு யாரு நமக்கு சொல்லிக் கொடுத்தா? நான் வந்துடுவா, எனக்கு எல்லாரும் முடியுமா? உன்னை முயற்சி பண்ணுவதற்கு நமக்கு எவ்வளவு செய்திகள் வேணும்? நமக்கு புத்தகம் கிடைக்குது, எத்தனை பேர் படிக்கிறோம்? இன்னும் அழகா சொன்னா, ஒரு ஆசிரியர் கேட்டாரா, அடுத்த வாரம் டூர் போவோமா, எங்க போலாம்? திருப்பதி. அதுக்கு ஒரு சொன்னா, நாங்க இப்பதான் போயிட்டு வந்தோம், முட்டை போட்டிருக்கோம் குடும்பத்தோட. சரி, ஊட்டி போயிட்டு வந்துட்டோம். கொடைக்கானல் எல்லாம் சொல்ல சொல்ல வாத்தியார் கடுப்பாயிட்டாரு. ஏய், யாருமே போகாத ஒரு இடம் சொல்லு, அங்க போவோம். லைப்ரரி சார் அப்படின்னு இருக்கான். நம்ம லைப்ரரிக்கு யாருமே போனதில்லை, அங்க போவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம படிக்க போகிற போது கொஞ்சம் யோசிக்கிறோம், படிச்சா என்ன ஆயிரும், ஒன்னு புத்தகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஒண்ணு, தொட்டு பார்த்தால் காகிதம், புரட்டி பார்த்தால், படித்து பார்த்தால் ஆயுதம்னா அதான் உண்மை. நீங்க ஒரு புத்தகத்தை தொட்டு பார்த்தால் காகிதம், படித்து பார்த்தால் ஆயுதம், அது நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கணும், எப்பவும் நினைவுல இருக்கணும். படிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன லாபம்னு நீங்க கேட்பீங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கிடைக்கிறது என்ன அப்படின்னா, அப்போதைக்கு அப்போது நான் புதுமையாகிட்டே வந்துருப்போம். நீ ஏதாவது ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, எதுவும் தெரியாம நான் உட்கார்ந்து இருப்பேன்னா அது என்ன நியாயம்? இன்னொன்னு, நம்மளை காட்டுல அறிவாளி இல்லைன்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. சரி, இப்படி வைங்க, தோல்வி வருமா? வரதாங்க செய்யும். அந்த தோல்வி வந்தா அதை எப்படி எதிர்கொள்றது, அதான் முக்கியம். எடுத்த உடனே நீங்க பாக்கலாம், இந்த தோல்விக்கெல்லாம் என்ன காரணம், அது நம்முடைய முயற்சியின்மையா, இல்ல காலச்சூழலா, என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்க பாக்கணும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இது கூடை பண்பலை 100.5, நேரம் 6:18. இன்று இரவு 10 மணிக்கு நம் கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக.

0: இது கோடை பண்பலை 100.5 நேரம் 6:23.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பாட்டி, குழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
11: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
9: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
12: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
13: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
12: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
14: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
0: இது கோடை பண்பலை 100.5. இந்த உடம்புக்கு எப்படி தான் தெரியுமா, திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நல்லா தூக்கம் வரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை நைட் என்ன யோசிப்போம்னா, எப்படியாவது ஒரு 11 மணி வரைக்கும் தூங்கிடுவோம்ப்பா அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் படுப்பான். ஆனால் 6 மணிக்கெலாம்

முழிப்பு வந்துடுது. அது எப்படி தான் அவன் போகுதுன்னு தெரியல. ஆனால் பேருக்குத்தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்றது. காலையில் 9 மணி 10 மணி வரைக்கும் கறிக்கடையில் வாசலில் நின்று பாதி போயிடுது. அதுக்கப்புறம் சரி எப்படியாவது வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ வந்துடுறாங்க. அதையும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, என்ன அப்படியே பகிர்ந்து கொடுத்து வருது. ஆனால் நம்ம மட்டும் அவங்க வீட்டுக்கு போனால் அந்த சந்தோஷம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக ஒன்று பேசணும். ஒரு சிலருக்கு பொழுது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா 5 மணி தான் ஆகுது, என்னப்பா 6 மணி தான் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு என்னையா போன மாதம்தான் வாடகை கொடுத்தோம், அதுக்குள்ளே இந்த மாதம் வந்துருச்சு அப்படின்றாங்க. இது எப்படி ரெண்டு பேர்த்துக்கும் தோணும்? அடுத்து பேசுவோம். இது கோடி பண்பலை 100.5.

இது கோடை பண்பலை 100.5. நேரம் 6:32. சரி, ஒரு சிலருக்கு வந்து நாட்கள் ரொம்ப வேகமாக போகுது, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஐய போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு செயலையோ இல்லை நம்ம வேலையவோ ரொம்ப விரும்பி செய்கிறோம். விரும்பி செய்யும்போது அந்த நாள் வந்து எப்படி போகுது அப்படின்றதே தெரியாது. சரி, அப்போ நேரமே போகலை அப்படின்றாங்களே, அவங்க வந்து விரும்பி செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க வந்து முழுமையான ஈடுபாடில் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம விரும்பி செய்யும்போது அந்த இரவு 9 மணியோ 10 மணியோ கூட, என்னடா 10 மணி ஆயிடுச்சு தூங்கணுமோ அப்படின்ற மாதிரியான சிந்தனை வரும். அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் நேசித்து பண்ணோன்னீங்களே, இந்த பொழுது போகிறது தெரியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை விஷயத்துக்கு வரும். நம்ம மற்ற நாட்களில் எப்படியாவது கண்ட்ரோலாக இருந்துடணும்ப்பா. வெயிட்டை குறைக்கிறோம், ஜிம்முக்கு போகாட்டியும் பரவாயில்ல, சாப்பாடை மட்டும் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம். சப்பாத்தி தான் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான சிந்தனைலாம் தோணுது. எப்போ தோணுதுன்னா, எப்போ வரைக்கும்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து எடுக்கிற வரைக்கும் கூட தோண மாட்டேங்குது. சமைச்சதுக்கப்புறம் அந்த வாசனை வருது பார்த்திங்களா, அப்போ மட்டும் அந்த மனசை கட்டுப்படுத்த முடியலை. என்ன பண்ணுறது, அம்மா வருத்தப்படுவாங்களே சாப்பிட்லன்னா.

இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நினச்சிருப்போம் இன்றைக்கி ரெஸ்ட்டு தான், முழுக்க முழுக்க இன்றைக்கி முழு தூங்குகிறோம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம் சாப்பிட்றோம் இப்படின்னு தான் நினச்சி ஆரம்பிப்போம். ஆனால் அன்றைக்கி தான் வச்சுருப்பாங்க பார்த்துங்க, மகனே இந்தந்த வேலையெல்லாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி. சரி போ, என்ன பண்ணுறது, அதுதான் ஓய்வு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி அந்த வேலையவே முடிச்சுருவோம். ஆனால் இந்த பள்ளி படிக்கிறதுலேருந்து இப்போ வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இல்லை சாயந்தரமே வச்சுக்கோங்க, சாயந்தரமே ஒரு பயம் இருக்குது நாளைக்கு வேலைக்கு போகணுமே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அது யாருக்கு அப்படின்னா, நம்ம பேசணும்ல யாருக்கு, ஒரு விஷயத்தை நம்ம நேசிக்காமல் பண்ணோம்னா அவங்களுக்கு நேரமே போகாது அப்படின்னு. இதே தான் அந்த வேலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஆசை இருக்கும். இப்படி சொல்லி சமாளித்து வச்சுக்குவோம். இருந்தாலும் விரும்பி பண்ணாலும் விரும்பாமல் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கஷ்டமாக தான் பாருக்கு திங்கக்கிழமை நினச்சி.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அத நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
1: கரெக்ட். அதனாலதான் நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.

0: பெரிய பழுவேட்டரையரின் மாளிகைக்குள் வாய்ப்பேச இயலாத ராணி மந்தாகினி பிரவேசித்தது முதன் மந்திரி பிரம்மராயருக்கு சற்று குடைச்சலையும் மனக்கவலையையும் அளித்தது. அவளை பின்தொடர்ந்து சென்ற ஆழ்வார்க்கடியான் சின்ன பழுவேட்டரையரின் ஆட்களிடம் சிக்கிக் கொண்டதும் அவன் வேறு வழியின்றி விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருப்பதற்காக முதன் மந்திரி கூறியபடி தான் செய்தாததாக அவன் கூறியதை அனிருத்த பிரம்மராயர் வேறு வழியின்றி அதை கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இது ஒரு சங்கடத்தை முதன் மந்திரிக்கு ஏற்படுத்தியிருந்தது.
1: சுவாமி, ஓடக்கார பெண் குறுக்கிட்டிராவிட்டாலும் வாய்ப்பேச இயலாத ராணி தங்கள் விருப்பத்தின்படி நடந்திருப்பாள் என்று நிச்சயமில்லை. எப்படியாவது ஓடிப்போகத்தான் முயன்றிருப்பாள்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
2: எனக்கு என்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இத்தனை தூரம் வந்தவள் சக்கரவர்த்தியை பார்க்காமல் போக மாட்டாள் என்று. நம்மால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் செய்து பார்க்கலாம், ஆனால் இனிமேலும் சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு போகாமல் காலம் தாழ்த்துவது முறையன்று. நீயும் அந்த ஓடக்கார பெண்ணை அடைத்து கொண்டு என்னுடன் வா. இரண்டு இளவரசர்களை பற்றி எல்லா செய்திகளையும் சக்கரவர்த்திக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும். சின்ன இளவரசரை கடலிலிருந்து கரை சேர்த்த ஓடக்கார பெண் நேரில் அதை பற்றி சொன்னால் சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை உண்டாகலாம்
0: என்றார். முதன் மந்திரி அனிருத்தரும் அவருடைய சீடனும் பூங்குழலியும் சக்கரவர்த்தியின் அரண்மனைக்குச் சென்றார்கள். அரண்மனை முகப்பிலேயே இளைய பிராட்டியும் வானதியும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். வாய்ப்பேச இயலா ராணி அகப்படவில்லை என்ற செய்தி இளைய பிராட்டிக்கும் கலக்கத்தை அளித்தது. அவள் பெரிய பழுவூர் மன்னரின் அரண்மனை தோட்டத்தில் புகுந்த செய்தி கலக்கத்தை அதிகப்படுத்தியது. இதிலிருந்து விபரீத விளைவு ஏதேனும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலையும் ஏற்பட்டது. ஐயா, பெரிய பழுவூர் மன்னரின் மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு சுரங்க வழி இருக்கிறதாமே, அதன் வழியாக போய்விட்டால்?
3: முதன் மந்திரிக்கு வந்தியத்தேவனின் நினைவு வந்தது.
2: தாயே, அந்த வழியை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாயிருக்குமா? எல்லாரும் வாணர்குலத்து வாலிபனைப் போன்று அதிர்ஷ்டசாலியாயிருப்பார்களா? ஆயினும் கோட்டைக்கு வெளியிலும் ஆட்களை நிறுத்தி வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன்
0: என்றார். பின்னர் ஆழ்வார்க்கடியானையும் பூங்குழலியையும் இளைய பிராட்டியுடன் விட்டுவிட்டு முதன் மந்திரி மட்டும் சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்துக்குச் சென்றார். சக்கரவர்த்திக்கும் அவர் அருகில் வீற்றிருந்த வானமாதேவிக்கும் வழக்கமான மரியாதைகளை செலுத்திவிட்டு புயலினால் சோழ நாடெங்கும் நேர்ந்துள்ள சேதங்களை பற்றி விசாரித்து தக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தபடியால் சீக்கிரமாக வர முடியவில்லை என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தி கொண்டார். அந்த ஏற்பாடுகளை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டதில் சக்கரவர்த்திக்கு சிறிது திருப்தி உண்டாயிற்று.
2: அலாத காரி இல்லாத சமயத்தில் நீங்களாவது இப்போது இங்கு இருந்தீர்களே, அது நல்லதாய் போயிற்று. ஆனால் இது என்ன நான் கேள்விப்படுவது? கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரீயை பலவந்தமாக பிடித்து வந்திருக்கிறீராமே. சற்றுமுன் கோட்டை தளபதியார் சொன்னார், பிரம்மராயரே, இம்மாதிரி நடவடிக்கையை உம்மிடம் நான் எதிர்பார்க்கவில்லையே. ஒருவேளை அதற்கு மிக அவசியமான காரணம் ஏதேனும் இருந்திருக்கலாம். அப்படியானால் எனக்கு தெரிவிக்கலாம் அல்லவா? அல்லது எல்லோருமே நான் நோயாளியாக விட்டபடியால் என்னிடம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, என்னை எதுவும் கேட்க வேண்டியதும் இல்லை என்று வைத்துக் கொண்டு விட்டீர்களா? அருள்மொழிவர்மன் கடலில் முழுகாமல் தப்பிக் கரை சேர்ந்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பதாக குந்தவை கூறுகிறாள். அதை பற்றி சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. கரையேறியவன் ஏன் இவ்விடத்துக்கு வரவில்லை? அவன் தப்பை பிடைத்து பத்திரமாக இருக்கும் செய்தியை ஏன் இதுவரை எனக்கு ஒருவரும் தெரியப்படுத்தவில்லை? மந்திரி, என்னை சுற்றிலும் நான் அறியாமல் என்னவெல்லாமோ நடக்கிறது. என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு தெரியாமல் பல காரியங்கள் நிகழ்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் உயிரோடு இருப்பதைக் காட்டிலும்
0: என்று சக்கரவர்த்தி கூறி வந்தபோது அவர் தொண்டை அடைத்துக் கொண்டது. கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. குறுக்கே பேசக்கூடாதென்ற மரியாதையினால் இத்தனை நேரம் சும்மா இருந்த அனிருத்தர் இப்போது குறுக்கிட்டு,
2: பிரபு, நிறுத்துங்கள். தங்களுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டு 40 ஆண்டுகள் ஆகின்றன.

0: இவ்வளவு நாளும் தங்களுடைய நலனுக்கு எதிரான காரியம் எதுவும் செய்யவில்லை. இனியும் செய்ய மாட்டேன். தங்களுக்கு வீண் தொல்லை கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்துக்காக இரண்டொரு விஷயங்களை தங்களிடம் சொல்லாமல் விட்டிருக்கலாம். அது குற்றமாயிருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்போது தாங்கள் கேட்டவற்றுக்கெல்லாம் மறுமொழி சொல்லுகிறேன். கருணை கூர்ந்து அமைதியா இருக்க வேண்டும்
1: என்று இரக்கமாக கேட்டுக்கொண்டார்.
2: முதல் மந்திரி, இந்த ஜென்மத்தில் எனக்கு இனி மன அமைதி இல்லை. அடுத்த பிறவியிலாவது மன அமைதி கிட்டுமா என்று தெரியாது. என் அருமை மக்களும் என் ஆறுயிர் நண்பராகிய முதன் மந்திரியும் எனக்கு எதிராக சதி செய்யும் போது.
0: பிரபு, பிரபு, தங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் யார் என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள். அந்த பாதகத்துக்கு நான் குடந்தைப்பட்டவன் அல்ல. இந்த முதன் மந்திரி பதவியை இப்போது நான் பெயருக்காகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன். பெரிய பழுவேட்டரையரிடமே இந்த பதவியை கொடுத்து விடுகிறேன் என்று முன்னமே பல தடவை சொல்லி இருக்கிறேன். இப்போதும் அதற்கு சுத்தமாக இருக்கிறேன். என் பேரில் சிறிதளவேனும் தங்களுக்கு அதிருப்தி இருந்தால்?
2: ஆம் முதன் மந்திரி, ஆம். எந்த நேரத்திலும் என்னை கைவிட்டு போய்விட நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள். என் மூச்சு போகும் வரையிலும் என்னுடன் இருந்து என்னுடன் சாகப் போகிறவள் இந்த மலையமான் மகள் ஒருத்திதான். நான் செய்திருக்கும் எத்தனையோ பாவங்களுக்கு மத்தியில் ஏதோ புண்ணியமும் செய்திருக்கிறேன். ஆகையினால்தான் இவளை என் வாழ்க்கை துணையாகப் பெற்றேன்
1: என்றார் சக்கரவர்த்தி. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு அருகில் கட்டிலில் வீற்றிருந்த வானமாதேவிக்கு விம்மலுடன் அழுகை வந்துவிட்டது. அவள் உடனே எழுந்து அடுத்த அறைக்குச் சென்றாள்.
0: மன்னர் மன்னா, மலையமான் மகளைப் பற்றி தாங்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அவருடைய திருவயிற்றில் பிறந்த மக்களும் தங்களிடம் இணையற்ற பக்தி விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள்.
2: ஆனாலும் என் வார்த்தையை அவர்கள் மதிப்பதில்லை. என் கட்டளைக்கும் கீழ்ப்படிவதில்லை. எனக்கு தெரியாமல் ஏதேதோ செய்கிறார்கள். நீரும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறீர். அருள்மொழிவர்மன் கடலிலிருந்து தப்பி பிழைத்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பது உமக்கு முன்னமே தெரியுமல்லவா? ஏன் என்னிடம் சொல்லவில்லை?
0: மன்னிக்க வேண்டும் பிரபு, அந்த விவரம் நேற்று வரையில் எனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கவில்லை. இளவரசரின் உயிருக்கு ஆபத்து நேரிட்டிராது என்று மட்டும் உறுதியாயிருந்தேன். அவர் பிறந்த வேளையை குறித்து சோதிடக்காரர்கள் எல்லோரும் கூறியிருப்பது பொய்யாகிவிடாதல்லவா?
2: முதன் மந்திரி, சோதிட சாஸ்திரத்தினால் நேரக்கூடிய தீங்குகளுக்கு அளவே இல்லை. இந்த ராஜ்யத்திலிருந்து சோதிடக்காரர்கள் எல்லோரையும் அப்புறப்படுத்திவிட எண்ணுகிறேன். அருள்மொழியின் ஜாதகத்தை குறித்து ஜோதிடக்காரர்கள் கூறியிருப்பதை வைத்துக் கொண்டுதான் நான் உயிரோடு இருக்கும் போதே அவனை சிம்மாதனத்தில் ஏற்றிவிடுவதற்கு எல்லோரும் பிரயத்தனப்படுகிறார்கள். தெரும் அவர்களைச் சேர்ந்தவர்தானே?
0: சத்தியமாக இல்லை பிரபு. அதற்கு மாற்றாக சின்ன இளவரசர் சிறிது காலத்துக்கு இந்த சோழ நாட்டுக்குள் வராமல் இருந்தாலே நல்லது என்று எண்ணினேன். இலங்கைக்கு போயிருந்த போது இளவரசரிடம் அவ்விதமே சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் நான் இப்பால் வந்தவுடன் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் இளவரசரை சிறைப்படுத்து கொண்டு வர இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். தாங்களும் அதற்கு சம்மதம் அளித்திருக்கிறீர்கள். இந்த செய்தி நாடு நகரம் எல்லாம் பரவி இருக்கிறபடியால் ஜனங்கள் பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமாயிருக்கிறார்கள். அவர்கள்தான் இளவரசரை ஏற்றி வந்த கப்பலை வேண்டுமென்று கடலில் மூழ்கடித்து விட்டதாக ஜனங்களிடையே பேச்சாயிருக்கிறது.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பழுவூர் அரண்மனை பல்லக்கு பற்றிய பேச்சு கடம்பூர்ல எத்தகைய சலசலப்பை உண்டாக்கிச்சு என்பதை பார்த்து நேயர்களுக்கு நினைவிருக்கும். இந்த நெடுங்கதையின் தொடக்கத்திலேயே பழுவேட்டரையர்களுடைய அதிகாரம் எல்லை மீறி போயிட்டதால முதன் மந்திரி வெறுப்படைஞ்சி இருப்பதாக சேந்தன முதன் வல்லவரையனிடம் சொன்னான். இந்த கட்டத்தில் பெண்மணி ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு வர பழுவூர் அரண்

0: அரண்மனை மூடு பல்லக்கு வேணும்னு அனிருத்தர் கேட்டதற்கு காலாந்தக கண்டர் கொடுக்க மறுத்திருந்தா அது பெரிய பிரச்சனையாயிருக்கும். ரொம்ப சாமர்த்தியமா பல்லக்கையும் அனுப்பிட்டு தமது குற்றச்சாட்டையும் சக்கரவர்த்தியிடம் தெரிவிச்சிட்டார். இதே பல்லக்கில் தமது மருமகன் மதுராந்தகன் ரகசியமாக கடம்பூர் போயிட்டு வந்த செய்தி பகிரங்கமாக பேசப்படும். அதனால அனிருத்தர் சக்கரவர்த்தியை பார்க்க வர்றதுக்குள்ளேயே அங்கிருந்து போயிடுறார். சரி, கோட்டை காவலர் என்கிற முறையில் அடுத்து என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்திருக்கிற உடந்தை என்கிற சொல்லை எடுத்துப்போம். பொதுவாக குற்றங்களுக்கு துணை போதல், துணை போறவர் இவற்றை குறிக்கிற சொல். இதில் இருக்கிற தை என்கிற எழுத்து பிணைத்து கொள்வது, இழைத்த ஆகிய பொருள்களை உணர்த்தும். நல்ல செயலுக்கு துணை நிற்பது என்ற பொருளையும் உடந்தை என்கிற பதம் பயின்று வந்திருக்கிறது. திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார் அருளி செய்த திரு உந்தியார் சாஸ்திர நூல்களில் ஒன்று. கிடந்த கிடவியை கிள்ளி எழுப்பி உடந்தையுடனே நின்று உந்தி பர, உன்னையே கண்டது என்று உந்தி பர. இந்த தாழிசை பாடல்ல உடந்தை என்கிற சொல் உடன்படுதல் என்கிற பொருளை தருது. ஆன்ம தரிசனம் பத்தின ஒரு உருவகம். மூலாதாரத்தில் செயலற்று கிடக்கிற குண்டலினி சக்தியை யோக முறையில் எழுப்புறத கிள்ளி எழுப்புவது என்கிறார். ரொம்ப நாளாக கிடப்பதால குண்டலினியை உரிமையாக கிழவின்னு குறிப்பிடுறார். உடம்போடு ஒன்றி உணரச் செய்வதை உடந்தை என்கிறார். உடன்படல் என்ற அர்த்தத்தில். அடுத்து இப்பால் என்கிற சொல். இங்கே இப்புறம் இம்மை இதையெல்லாம் குறிப்பது. ஈ அண்மை சுட்டு, அருகிலே பக்கத்திலே. இத்தோடு இக்காலம் என்ற பொருளிலும் வரும். அப்பால் இதுவும் சுட்டுவது தான். ஆ செய்மை சுட்டு, அங்கே அதை கடந்து. இத்துடன் பின்பு என்ற பொருளையும் தரும். சுந்தரர் அடியார்களை மதிப்பதில்லை என்று கருதின விரண்மிண்டர் என்னும் தொண்டர் திருவாரூரை புறக்கணித்து வடக்க எல்லைக்கு வெளியே பந்தலமைச்சு அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார். அதோட திருவாரூர் சொல்லிக்கிட்டு யாராவது வந்தால் அவர் காலை வெட்டி விடுவதாக சபதம் பண்ணியிருந்தார். ஒரு நாள் ஒரு அடியார் வந்து யாம் இருப்பது திருவாரூர்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். அவர் காலை வெட்ட துரத்திக்கிட்டு போன விரண்மிண்டர் ஆத்திரத்தில் சபதத்தை மீறி திருவாரூர் எல்லைக்குள்ளே போயிட்டார். வந்த அடியார் வந்தோம் இப்பால்னு சொல்லி சபதத்தை மீறினதை சுட்டி காட்டிட்டார். அடியாராக வந்தவர் சிவபெருமானே. இந்த நிகழ்ச்சி தான் சுந்தரரை திருத்தொண்ட தொகை பாடச் செய்தது. வந்தோம் இப்பால்னு சொன்ன இடம்தான் இன்றைய வெண்டாம்பாலை என்கிற ஊர். நல்லது. தான் இப்பால் வந்ததும் நடந்ததை முறையிட்டார் அனிருத்தர். சக்கரவர்த்தியின் விளக்கம் என்ன அடுத்த பகுதியில் தெரியும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இது கூட பின்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம்.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வருகிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக. இனி கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

0: சேர்க்கும் இரவில்
1: இதயம் மகிழும் பாடல்களோடு
0: வண்ணம் சிந்தும் இசையால்
1: தேகம் சிலிர்க்க
0: நேயர்களின் என்ன கருத்துக்களை
1: வானவீதியெங்கும் வாசம் வீச வருகிறது.
0: நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்

0: என்றென்றும் ஸ்நேகமுடன் சித்திக்.
1: வணக்கம் நேர்களே.
0: வாழ்த்துக்கள் நேர்களே.
1: தங்களன்புடன் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களோடு விருப்ப பாடலையும் கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: தீண்டும் இசையில் தெவிட்டாத மெட்டுக்களோடு நேர்களின் விருப்பத்தில் கடிதவழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது ரெக்க திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசித், ரிஃபாயா, முகமது அசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.

0: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965 2399.
1: மனதில் நின்ற எண்ணங்களை எல்லாம் மகள்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்

0: வளமையான அலைவரிசை 100.5 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஆகஸ்ட் 19 தேதி புதன்கிழமை முதல் 25 தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கட்சவ எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: இந்த மாதம் ஆகஸ்ட் 19 தேதி புதன்கிழமை அன்று காலை 7 மணிக்கு ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் மனிதநேய தினம் அன்று மனிதநேயத்தை பற்றிய கூறிய தகவல்கள் சிறப்பாக இருந்தது. இரு கரம் நீட்டி கூப்பிடுவதை விட ஒரு கரம் நீட்டி உதவி செய்து மனிதநேயத்தை வளர்க்கலாம் என்ற கருத்து சிந்திக்கும் வகையில் அமைந்திருந்தது. அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது என்ன பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளிய பட்டி சிவகாமி ரங்கசாமி.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 19 தேதி புதன்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வலம் வந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விடுகதை விளையாட்டாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட விடுகதைகளுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவரும் தனக்கு தெரிந்த பதில்களை சிறப்பாக கூறி மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் செல்வபாலா, சுப்பிரமணியம் சுரேந்தர், கருப்புசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்பேட்டை வியாகுலமேரி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 19 தேதி புதன்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு சிவந்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இடைக்கால மெல்லிசை பாடல்களை தந்து மாலை வேளையில் மனதை மயக்கிய பாடல்களை ஒலிபரப்பு செய்த அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது என்ன கருத்தினை தூவியுள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட், தருமபுரி பாரதிபுரம் ராஜ், திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், யஸ்மிதா, கார்த்திகா, தாமோதரன் மற்றும் திவாகரன்.

0: நேர்களின் அன்பான கருத்துக்கள் காற்றலையில் தவழும் நேரமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 20 தேதி வியாழக்கிழமை அன்று காலை

0: குறித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் என்ற குறு நிகழ்ச்சியில் அன்றைய தினம் சமீபத்தில் மாமல்லபுரம் கடற்கரையில் நடைபெற்ற 5வது சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை பற்றிய தகவல்களாக வலம் வந்தது. உலகத்திலுள்ள பல பட்டம் விடும் வல்லுநர்கள் பங்கேற்றது குறித்தும், விலங்கு, பறவை, பாரம்பரிய சின்னங்கள் போன்ற பல்வேறு வடிவங்களில் பட்டம் செய்து பறக்கவிட்டது குறித்தும் தகவல்களை பரிமாறியது சிறப்பு. அறிவிப்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கஜேந்திரன் இருவருக்கும், நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் August 20 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாராட்ட தவறியது என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவரும் எந்தெந்த செயல்களுக்காக தாம் பாராட்ட மறந்துவிட்டோம் என்ற கருத்தினை முன்வைத்து கூறினார்கள். சிறப்பாக இருந்தது. நாம் பேசும்போது மனதார பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள் என்றும், நம் அருகில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அவர்களது செயல்களையும் பாராட்ட தவறாதீர்கள். காலம் சென்ற பிறகு கூறும் பாராட்டுகள் எதற்குமே பயனில்லை என்றும் தனது கருத்தினை முன்வைத்தார்கள். அன்றைய நிகழ்ச்சியானது நேயர்களின் எண்ண கருத்தினை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5, நிகழ்ச்சியினை நெறியாளிக்கை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை கட்சவி பக்கத்தில் கூறியுள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி கருணாநிதி, திருமங்கலம் ராமர், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதுரை மாவட்டம் திரளி கிராமம் மாயக்கண்ணன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 20 வியாழன் அன்று மாலை 4 விருந்த வண்ணத்துரிகை நிகழ்ச்சியானது பண்பலை கழகம் என்ற தலைப்பில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விகளுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் மிக சிறப்பாக பதில் கூறினார்கள். பண்பலையில் பரிசு பாடலும் வழங்கியது நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அறிவிப்பாளர்கள் லக்ஷ்மி நாகேந்திரன் மற்றும் செல்வராணி இருவருக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தங்களின் கருத்தினை பகிர்ந்துள்ளார்கள். தர்மபுரி, பாரதிபுரம் NS ராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். அருப்புக்கோட்டை திருநகரம் பொன்மாரி சரவணன், பர்னி சங்கர், மோனிகா மற்றும் அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: மனதில் நின்ற எண்ணங்களை எல்லாம் மகள்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அறிமுக நேயர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் நேயர்களுடன் அன்பாய் உரையாடிய அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என கட்சவி பக்கத்தில் தங்களின் கருத்தினை கூறியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லக்ஷ்மி.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நீங்கள் ரசித்த வசனம் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தான் ரசித்த திரைப்பட வசனங்களை தனக்கேற்ற தோரணையில் கூறி மகிழ்ந்தார்கள். நேயர்களின் பலதரப்பட்ட பிடித்த திரைவசனங்களை கேட்க முடிந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் விளாம்பட்டி சேட்டு, பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, ரமேஷ் மற்றும் கருணாநிதி.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட்

0: 21 தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இடம்பெற்ற சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இடைக்கால பாடல்களை நம் செவியோரம் சேர்த்த அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவி பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, தர்மபுரி பாரதிபுரம் NS ராஜ்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 21 தேதி வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் இசைஞானியின் இசையில் திரைப்பட பெண் பின்னணி பாடகிகள் பாடிய அருமையான திரைப்பட பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது அன்றைய நிகழ்ச்சி. பாடல்களுக்கு தகுந்த கவிதைகளை நிகழ்ச்சியில் இணைத்து நிகழ்ச்சியினை மெருகேற்றிய மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது கருத்தினை கட்சவியின் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட், திண்டுக்கல் செல்வி சிவராஜ், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார், ஈரோடு மாவட்டம் ஓடைக்காட்டூர் ராமசாமி மற்றும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
1: இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். அடுத்ததாக நீ வருவாயன திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை பானுமதி மற்றும் யாஸ்மின்.

0: காற்றலை எங்கும் ஓர் வசந்த கீதமாய் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று காலை 8 ஒழித்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தூரத்து சொந்தங்களை சந்தித்து அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கலகலப்பாக கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கச்சவி பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள் தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் NS ராஜ், பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், ரமேஷ், நாகலட்சுமி, சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3 இசைத்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் 1000 என்ற வார்த்தையில் அமைந்த பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு 1000 என்ற தலைப்பில் கடிதம் எழுதி அனுப்பிய நேயர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வையாபுரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது கருத்தினை கட்சவி பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் தஞ்சாவூர் வியாகுலமேரி, தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேசிய விண்வெளி நாளை முன்னிட்டு விண்ணை தொடுவோம் என்ற தலைப்பில் வந்து சென்றது. சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி எழுத்தாளர் முனைவர் பி சசிகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விண்வெளி சார்ந்த எண்ணற்ற தகவல்களை பரிமாறினார். மேலும் விண்வெளி சார்ந்த படிப்புகள் என்னென்ன என்பது குறித்தும் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், ரமேஷ், நாகலட்சுமி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், தாராபுரம் பூளவாடி சாலை மகாலட்சுமி.

0: மீ சஞ்சய் கணேசன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் 11 ஒலித்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது ரீமிக்ஸ் பாடல்களாக ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கு கொடுக்கப்பட்ட ரீமிக்ஸ் பாடல்களை பாடி நிகழ்ச்சியினை அலங்கரித்தனர். நிகழ்ச்சியை படைத்த கூடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கனிமுத்து மற்றும் சசிரேகா ஜெயகாந்த் இருவருக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, சேலம் தொலசம்பட்டி சுதாகர், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், சேலம் குள்ளம்பட்டி அம்சா. இரவை மயக்கும் இனிய பாடல்கள் நேர்களின் கடித வழி கானங்களாக வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரசு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை அன்று காலை 9 வலம் வந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நீங்கள் சொன்ன சின்ன பொய் என்ற யதார்த்த வரிகளில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் பேசிய நேயர்களும் அவர்கள் கூறிய சின்ன பொய்யால் ஏற்பட்ட விளைவுகளையும் அதன் மூலம் பெற்ற அனுபவங்களையும் கூறி சென்றனர். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தங்களின் கருத்தினை பகிர்ந்துள்ளார்கள். நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், தர்மபுரி பாரதிபுரம் NS ராஜ், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மாலை நேரத்தில் இசை பூச்சரத்தில் மாலையாய் தொடுத்த இனிய இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களையும் வருடி சென்றது. அழகான பாடல்களால் நிகழ்ச்சியினை அலங்கரித்த அன்பு அறிவிப்பு

0: பாலர் ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என தனது எண்ணக்கருத்தினை கட்சுவின் பக்கம் கூறியுள்ளார்கள் திண்டுக்கல் தேவி, சிவானி, ஜெயமங்கலம், சரண், பிரபுநாதன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 ஒழித்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் அவர்கள் மனம் விரும்பிய புது திரை இசை பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் பரமக்குடி அலங்காரராஜ், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி கருணாநிதி, சேலம் தொலசம்பட்டி சுதாகர், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 25 வெள்ளிக்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒலித்த நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் கேட்பதற்கு தித்திப்பாக இருந்தன. பாடல்கள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தோம் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண கருத்தினை கூறியுள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்பேட்டை வியாகுலமேரி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
1: நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஆகஸ்ட் 19 புதன்கிழமை முதல் 25 செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
0: நேயர்களின் விருப்பத்தில் கடிதவழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தாஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் மகாலட்சுமி, முருகேஷ், ரம்யா, பிரியா, தேவி, கீதா, ரோஸ்லின், பானு, லதா, சாந்தி மற்றும் கண்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வேளாண்மை துணை இயக்குனர் உமா பேசுகிறேன். கொடைக்கானல் வானொலி நிலையம் எதிரில் ஆனந்தகிரி 4வது தெருவில் உழவர் சந்தை செயல்படுகிறது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த பசுமையான காய்கறிகள், பழங்கள், வெங்காயம், தேங்காய், கீரைகள், பூண்டு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு வந்து நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கின்றனர். நுகர்வோர்கள் காய்கறிகள் மற்றும் விவசாய விளைபொருட்களை வாங்கி விவசாயிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நுகர்வோர்களுக்கும் தரமான காய்கறிகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேலும் இது குறித்து விபரங்கள் அறிய வேளாண்மை அலுவலர் திருமதி பூவிழி அவர்களை 6383639322 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
6: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443886452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் ராமநாதபுரம் ரிஃபாயா. அவர் இந்த மாதம் ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று நம் கோடை பண்பலை 100.5 காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கட்செவியில் பதிவு செய்துள்ளார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்தது கிராமத்து வாழ்க்கையா அல்லது நகரத்து வாழ்க்கையா என்ற தலைப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவரும் நகரத்து வாழ்க்கை நலமாக இருந்தாலும் மண்மனம் மாறாமல் நல்லது கெட்டது என எதுவாக இருந்தாலும் நாம் கூப்பிடாமலேயே ஓடி வந்து உதவி செய்யும் குணமும் பாசமும் கிராமத்து வாழ்க்கையில் உள்ளது என்றும் நகரத்து வாழ்க்கையில் காற்று வாங்கக்கூட இயற்கையிடம் காத்திருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். ஆனால் கிராமத்து வாழ்வில் வேப்ப மரத்திற்கு கீழ்படுத்தால் காற்று நம்மை தேடி வந்து ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் என்றும் கிராமத்து வாழ்க்கையில் என்றென்றும் பழமையின் பாரம்பரியம் இணைந்திருக்கும் என்றும் பல கருத்துக்களை கூறி சென்றது அன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்செவியில் தெரியப்படுத்தியிருந்தார் ராமநாதபுரம் ரிஃபாயா. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

0: நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும். ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன். பிறகு நான் MBA செஞ்சேன். பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
2: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா

0: சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும்

0: ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள், டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருள்

பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான

எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்கள்

நிறைவேற்றி தந்தது என்றாலும் மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகா

0: கதாநாயகன் உத்தம்குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம்குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம்குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம்குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகின்றார் RP பரிமளா தேவி அவர்கள்.
6: தேனீ வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், தேன் வளர்க்குறோம், நம்மளே வந்து தேன் தயாரிச்சு ஒரு விற்பனைக்கு எடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப பெண்கள் வந்து அதிக அளவுல இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து இந்த மாதிரி தேன் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி அது உதயம்?

0: மனது
1: ஏதாவது கத்துக்கறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. வேற இடத்துக்கு போனேன் ட்ரைனிங், வேற இடத்துல போய் மண்புழு உரம் தயாரிக்கிறது இந்த மாதிரி நான் கத்துட்டு இருக்கையில, அடுத்தடுத்து நம்ம போன்ல வந்து விளம்பரத்தை பாக்கல, நம்ம கேவிகே பத்தி விளம்பரம் பார்த்தோம். ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, பேமெண்ட் கட்டியும் சொல்லி கொடுத்தாங்க. சரி ஒரு நாள் பயிற்சி தானே, போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்க சார் அதை எடுத்து கையில எடுத்து அதை ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்க்கல இன்னும் ஆர்வம் கூடிருச்சு. தேனை பார்த்தாலே கொட்டும் அப்படின்ற, அதை பார்த்தாலே பத்தடி தூரம் நம்ம தள்ளிதான் போவோம். அதை பார்த்தோன்னே சரி ஓகே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் நம்ம அறியாம வந்துருச்சு அவங்க எடுக்கிறத பார்த்துட்டு. அதெல்லாம் எடுத்து போட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சோம், சரி நம்மளது அது வளர்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து முழுமையா ஒரே நாள்ல முழுமையா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேனி பெட்டி வாங்கினேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு பெட்டி வாங்கினேன். என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் அதோட பழகுனாதான் அதை பத்தி நம்ம எந்த புதுமே நம்ம கத்துக்கிற முடியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பெட்டி வாங்கி அதை கிளீன் பண்றது, அதை தேன் எடுத்து, அதை தேன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப பிடிச்சி. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா தேனை வந்து ஒவ்வொரு வெரைட்டி பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேப்பம்பூத்தேன்னு சொல்லுவாங்க, புளியம்பூத்தேன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட வந்து தென்னந்தோப்புல வச்சோம், தென்னந்தோப்புல வச்சோன்னு ரொம்ப அதிகமா இல்ல கம்மியான இடத்துல தான் வச்சோம். அதை டேஸ்ட் பார்க்கல அந்த தென்னங்குருத்தோட ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு. சரி தெரியவும் சரி அப்ப வந்து இதுல இருந்துதான் அவங்க வெரைட்டியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: பயிற்சிக்கு போய் அதுல இருந்துதான் அவங்களுக்கு வந்து இந்த தேனி வளர்க்கணும், தேன் சேகரிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது அப்படின்னீங்க. இப்ப தேன் சேகரிப்புல ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்தா ரொம்ப நல்லது?
1: பயிற்சிகள் எடுத்தானா அந்த தேன் சேகரணும்னா கண்டிப்பா அதை வந்து பயம்ன்றத இருக்கக்கூடாது. நம்மளை கடிச்சிரும்ன்ற எண்ணமே இருக்காது, கண்டிப்பா நம்மளை கடிக்கவே கிடைக்காது. அது வந்து நம்ம கையில உட்கார்ந்தாலும் அதை வந்து நம்ம கையை உதற எதுவுமே செய்வேனா, டிஸ்டர்ப் பண்ணலாட்டி அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்றதை என்ன சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லையா காய்ச்சலா இருமலா தேனை சேர்த்துக்கோ. அப்ப நம்ம போய் அடுத்தவங்கிட்ட போய் வாங்கினோம்னா அது நல்ல தேனா ஒரிஜினல் தேனா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப அதை நம்மளே பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அதை நான் சேகரிக்க ஆரம்பிச்சேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா தேனோட உண்மைத்தன்மை. ஏன்னா இப்ப நிறைய வந்து தேன் விற்பனைக்கு வருது, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரிஜினலா தேன் இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்?
1: அதிகமா நம்ம மதுரையை பொறுத்த அளவுக்கு தேன் வந்து உற்பத்தி அதிகமா நம்ம கிராமங்கள்லயும் சரி நம்ம பகுதியில் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரிஜினல் தேன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேன் உறையும். சுத்தமான தேன்னா நாள் பட்டா புளிப்பு ஏற ஆரம்பிக்கும். ப்ராசஸ் பண்ணாத அதெல்லாம் புளிப்பு ஏறும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். பொங்கி வரும், மூடியே ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். தேன் உண்மையான தேனோட குணம் அந்த மாதிரி.
0: இப்ப நிறைய பார்த்தோம்னா கடைகள்ல தேன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அடர் நிறத்துல இருக்கு, சில தேன் பார்க்கும்போது வெளிரி போய் இருக்கு, சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப அடர் நிறத்துல டார்க் கலர்ல இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. இது ஏன் இப்படி வருது?
1: மலை தேன் வந்து அந்த மாதிரி டார்க் அடர்த்தியா கனமா இருக்கும். ஒரு சில தேன் வந்து இந்த கலர் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது வந்து இந்த தென்னம்பூல இருந்து எடுக்கிற வந்து தென்னம்பூ கலர்லயே இருக்கும் அந்த தேன் வந்து. இதனாலதான் கலர் ஒவ்வொரு பூல, அதாவது தேன் வந்து ஒரு மரத்துல போய் அந்த தேன் குளவிய போய் எடுக்குதுன்னா ஒரு மரத்துல மட்டும் போய் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க பல. அதாவது இப்ப வேப்ப மரத்துல எடுக்குதுன்னா வேப்பம்பூல இருக்க தேனை ஃபுல்லா எடுக்கிற வரைக்கும் அந்த வேப்ப மரத்துல மட்டும்தான் போய் எடுக்கும். அது எல்லா மரத்துலயும் போய் எடுக்காது. ஒரு வேப்ப மரத்துல ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள் உள்ள தேன்கள் எல்லாம் காலி பண்ற வரைக்கும் அந்த தேன் எடுக்கனால கலர் மாறும். வேப்ப இலையோட கலர் தான் அதுல வரும். அதனாலதான் கலர் மாறுது. அதனாலதான் அதோட அடர்த்தி அந்த திக்னஸ் எல்லாம் மாறதுக்கு இதுதான் காரணம்.
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி மலை தேன் அப்படின்னா அடர் நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப அதுக்கேத்த மாதிரி அதோட குணநலன்கள் மாறுபடுமா?
1: கண்டிப்பா மாறுபடும். இதுல கொசு தேனின் ஒரு வெரைட்டி இருக்கு. தேன்ல அஞ்சு இருக்கு. அஞ்சுலயே வந்து கொசு தேனின்றது வந்து ரொம்ப ஈ மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்மள கடிக்காது. ஆனா வந்து இருக்கிறதுலயே மருத்துவ குணம்னு பாத்தீங்கன்னா அதுலதான் ரொம்ப கொசு தேனில அதிகம் இருக்கு. அது இப்போதைக்கு அதிகபட்சம் 100 ml 150 ml மேல அதை எடுக்க முடியாது. அது கையாலே எடுக்க முடியாது. சிரஞ்சில மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ரொம்ப ஜவ்வரிசி பாத்தீங்களா, அந்த மாதிரிதான்

0: ஆல்பாலா அது ஃபுல்லா, அது ஃபுல்லா கூட்டுக்குள்ள இருக்கும். பார்க்கையில அப்படியே பளிங்க கலர்ல இருக்கும். ஆனா வந்து நம்ம அதை கையால எடுக்க முடியாது, புழிஞ்சு எடுக்க முடியாது. அது பார்க்க ரொம்ப கருப்பா இருக்கும். தேன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா எல்லோஸா இருக்கும். அது வந்து ரொம்ப அளவு கம்மியா இருக்கும், ஆனா அதுல மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. அது இப்ப வந்து ஒரு கிலோவே 5000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது கிடைக்கிறது இல்ல. கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா 150 தான் கிடைக்குதுன்னு, ஒரு கிலோன்றையில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: இப்ப நகர்புறங்களையும் நிறைய பேர் வந்து வீடு பகுதியிலயோ வைக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த மாதிரி
0: தாராளமா
1: வைக்கலாமா?
0: வைக்கலாம். ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா 2 தேன்பெட்டி இருந்தா போதும், வைக்கணும். பூச்சி இனங்கள் இல்லாட்டி விவசாயம் கிடையாது. ஒவ்வொரு பூக்கள்லையும் போய் அந்த தேனீக்கள் அது மகரந்தத்தை இணை சேர்க்கும் போது தான் அது ஒவ்வொன்றும் காயாகி பழமாயி நமக்கு கிடைக்குது. டவுன்ல இருக்கோம், நான் வில்லேஜ்ல இருக்கேன், என் வீட்டில் மரம் இல்லை, அப்படிலாம் நீங்க எதுவுமே இது வேணாம். ஒரு தேனி வந்து ஒரு நாளைக்கு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். ஒரு நாளைக்கு 16,000 தடவை அதோட கூட்டுக்கும் அது பூக்கள் எடுக்கிறதுக்கும் போய் வரும். சுத்தில எவ்வளவோ மரங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், அது போயிடுறோம். அதனால வீட்டில் 2 தேனீப்பெட்டி வைங்க. நம்ம வீட்டில் கண்டிப்பா எல்லாருமே வைக்கலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: ரெண்டு தேனி பெட்டி வச்சோம் அப்படின்னா குறைந்தபட்சம் எவ்வளவு காலங்கள் ஆகும் அதுல இருந்து நம்ம தேன் சேகரிக்கணும்?
1: பூக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து சீக்கிரமா 1.5 மாசத்துல எடுக்கலாம், 1 மாசத்துல எடுக்கலாம், 3 மாசம். ஒவ்வொரு இடங்களை நாங்க எப்படி பண்றோம்னா, எங்களுக்கு விவசாயம் டயத்துல அந்த பிப்ரவரி டயத்துல அதிகமா வந்து தேன் கிடைக்கும் பூக்களை அது சேகரிக்கிற பொறுத்து.
0: இப்ப தேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நிறைய மருந்தாகவும் பயன்படுத்துறாங்க, ஆரோக்கியத்துக்கும் நிறைய அது வந்து உறுதுணையா இருக்கு. இப்ப இந்த தேன் அப்படின்னு சொல்லும் போது இது முக்கியமா எதுக்காக அதிக அளவுல பயன்படுத்தணும், இது என்னென்ன சத்துக்கள் இருக்கு?
1: சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா அதிகமான சத்துக்கள் இருக்குங்க, B1, B2, B3, B5, B6 அப்படின்னு அதிகமா இருக்கு. இதுல நம்ம கேள்விப்படாத சத்துக்கள்லாம் இருக்கு, அயோடியன், கால்சியம், கந்தகம், இரும்பு, சோடியம், மெக்னீசியம், தாமிரம், குளோரின், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், குளுக்கோஸ், லாக்டின் அமிலம், சிட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி அதிகமா இன்னும் நம்ம தெரியாத சத்துக்கள் அதிகமா அதுல இருக்கு.
0: இப்ப தேன் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு சத்துக்கள் இருக்கு, இந்த தேன் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இதை நம்ம வீட்டிலேயே தயாரிக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி நகர்ப்புறத்திலையும் இந்த பெட்டிகள் வச்சு தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதற்கான பயிற்சிகள்லாம் எங்க கிடைக்குது?
1: நம்ம மதுரையில அக்ரி காலேஜ்ல கேவிகேல எடுத்துட்டு இருக்காங்க.
0: இப்ப நீங்க வந்து தேன் பெட்டி வச்சு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப நீங்க எவ்வளவு தேன் பெட்டி வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க?
1: என்கிட்ட ஒரு 15 பெட்டி இருக்கு, 10 பெட்டி இங்க எங்க தோட்டத்துல வச்சிருக்கோம், 2 வந்து மாமா வீட்டுல வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி வந்து எள்ளு போடுவாங்க, அவங்க எள்ளு போடுறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் அங்க வந்து ஈல்டு எடுக்கலாம்.
0: ஓ, எள்ளு போடும் போது அதிக அளவுல அப்ப தேன் உற்பத்தி ஆகும். எப்படி எடுப்பீங்க ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க.
1: நம்ம ஒரு இடத்துல போய் தேனை பார்த்தோம்னா என்ன செய்வோம், அந்த மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம், அந்த தேனை உடைச்சு எடுத்து சாப்பிட்டு அப்படியே அதோட தூக்கி போட்டு வந்துடுவோம். ஆனா இங்கே அந்த வேலையே கிடையாது, அது மறுபடியும் அந்த தேனீக்கள் எல்லாம் அதை உருவாக்க எவ்வளோ அது கஷ்டப்படும்ன்றது அது நாங்கள் வளர்க்குற எங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். இப்போ முதல்ல க்ளவுஸ் போட்டு பயந்துட்டே எடுப்பேன், இப்போ க்ளவுஸ் போடுறது கிடையாது, தேனை லைட்டா கையில ஃபுல்லா தடவிடுவேன், கையில எடுத்து அதை புகைய வச்சு லைட்டா இது பண்ணோம்னா அந்த புகைக்கே அதுக்கு மயக்க வந்தோடனே கொஞ்சம் ஃபுல்லா பறந்துடும். எக்ஸ்ட்ரா அது தனியா இருக்கு, அதை லைட்டா அந்த தேன் ரெண்டு சைடுமே தேன் அடைய வந்து லைட்டா அந்த கத்திய வச்சு சீச்சிட்டோம்னா அதை மூடி மூடி இருக்கும் தேன் வந்து, அதை சீச்சிட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரால வச்சு சுத்தணும்னா தேன் ஃபுல்லா அப்படியே அந்த ட்ரம்ல விழுந்துரும். ரைட் லெஃப்ட்னு இருக்கும், ஒவ்வொரு சைடும் இது பண்ணிட்டோம்னா அந்த தேன் மட்டும் உள்ள வந்துடும், அந்த மறுபடியும் அந்த ரிட்டன் அந்த அடைய எடுத்து அந்த தேன் கூட்டுக்குள்ள கொண்டு வச்சிடலாம். ஏன்னா இது தேன் நம்ம அந்த அடைய எடுத்தா மறுபடியும் அந்த கூண்டை கட்டி மறுபடியும் அது தேனை சேகரிக்க ரொம்ப நாள் ஆகும், இது வந்து மறுபடியும் கட்ட தேவையில்லை, அப்படியே அடுத்ததை கொண்டு போய் தேனை சேகரிச்சிடும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: அதிகமா இருக்கிறதுனாலயும் ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான்.
1: இப்ப நம்ம நார்மலா மரத்துல கட்டுற தேனி எல்லாம் பாக்கும்போது கொஞ்ச நாள் அதுல கட்டி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தேன் அடைய விட்டுட்டு அது வேற பக்கம் போயிருது. அப்ப திரும்ப அது அங்கேயே கட்டுமா இல்ல வேற எதுவும் ரீசன் இருக்கா?
0: ஒன்னு பறவைகள்னால தொந்தரவு இருக்கலாம், இன்னொன்னு வந்து இனப்பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனாலயும் ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான். இன்னொரு ராணி அது உருவாயிருந்துச்சுன்னா அந்த ராணியை பார்த்துட்டு மத்தவங்க வந்து அவங்க இடம் பெயர்ந்துருவாங்க. ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அங்க இருப்பாங்க, அதவங்க இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துருவாங்க.
1: இது எப்படி நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்க?
0: தெரிஞ்ச ரிலேட்டிவ், இப்ப நாங்க போற ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம், அவங்கட்ட வந்து சிலர் வளர்ப்பாங்க, சிலர் தேன் எடுப்பாங்க, இல்லாதவங்க நம்பிக்கை என்ன அங்கெல்லாம் தேன் பெட்டி வச்சு வளர்க்குறோம்னு எங்கிட்ட நம்பிக்கையை வாங்கி எங்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்றவங்க இருப்பாங்க. நாங்க இந்த மாதிரி அக்ரிலே எங்களுக்கு அவங்களே வந்து நீங்க விற்க முடியலாடி இந்த மாதிரி அக்ரி ஃபார்ம் ஓபன் பண்ணி அங்கேயே கொண்டு வந்து நீங்க வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க ஹெல்ப் பண்றாங்க.
1: தேனி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க, இதுல என்னென்ன நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை தேனி வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டும் உடன் பங்கேற்றார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன், PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசிய மயமாக்க

0: இனி கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றல்.
1: கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றல் கொடைத்தன்றல். பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதி மக்களோடு வலம் வர காத்திருக்கிறது. பாரதி அண்ணா நகர் பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைகிறார் நம் மூத்த அறிவிப்பாளர் ஜே.பி. ரமேஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நம்ம கோடை பண்புலை 100.5 ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கொடைத்தண்டல வித்தியாசமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம வந்து கொடைக்கானல் பக்கத்துல இருக்கக்கூடிய பாரதி அண்ணா நகர் பத்தி பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க இருக்கிற மக்கள் சொன்ன விஷயங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த இடத்த பத்தி சில கருத்துக்களை வந்து என்னோட மொழியில எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கேட்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பாரதி அண்ணா நகர்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா அந்த பேரு அண்மை காலத்துலதான் வந்தது. ஆனா பழங்காலத்துல அதை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கெங்குவார் ஓட அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற மக்களை பத்தி நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற ஆறு பாத்தீங்கன்னா, அதாவது கொடைக்கானல் லேக்ல இருந்து பாலாறு வரைக்கும் போகக்கூடிய அந்த ஆறு பாத்தீங்கன்னா அத பெரியாறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாரதி அண்ணா நகர், அதாங்க அந்த பழைய காலத்துல கெங்குவார் ஓடைன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓடைக்கு பேரு பாத்தீங்கன்னா தேவாங்கரை ஆறு. தேவாங்கரை ஆறு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வரும், அப்படித்தானங்க? ஏன்னா தேவாங்கரைனா என்னவா இருக்கும்? அதுதாங்க, ஒரு அழகான விலங்கு தேவாங்கு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கடல் தாண்டி வணிகம் பண்ண போனாங்க. எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லலாம், ஆமாங்க கப்பல்ல தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனா அந்த கப்பலை வந்து ஓட்டுவதற்கு நம்ம திசை தெரிஞ்சே ஆகணும். ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திசை உலகத்துல பல்வேறு இடங்களுக்கு வணிகத்துக்கு போனாங்க, போருக்கு போனாங்க, வாகை சூடினாங்க. தேவாங்கர ஆற பத்தி பார்த்துட்டோம். அந்த தேவாங்கர ஆறு இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு ஆழமான பகுதி இருக்கும். அந்த ஆழமான பகுதிக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டா கெஜம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம உள்ளூர்ல சொல்லுவாங்க. அந்த கெஜம் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணிக்கு ஓடி ஓடி என்ன பாத்தீங்கன்னா அந்த பாறைகள்ல ஓட்டை விழுந்திருக்கும். அந்த ஓட்டை இருக்கிறதுனால யாராவது குளிக்க போனாவோ நீச்சல் அடிக்க போவாங்களோ, குறிப்பா விவரம் தெரியாம போனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சந்துக்குள்ள மாட்டிக்குவீங்க. அந்த ஓட்டைக்குள்ள மாட்டிட்டா உங்களால வெளியே வர முடியாது. இன்னொரு விஷயம் நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்துல, அதாவது குறிப்பா வந்து எந்த காட்டாரா இருந்தாலும் அங்க இருக்க பாறைகள்ல வந்து தண்ணி ஓடி ஓடி என்னன்னு கேட்டீங்கன்னா அது வளவளப்பா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வெறுங்கால போக மாட்டோம். ஆனா அங்க இருக்கிற மக்கள் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், வெறுங்கால போவோம். வெறுங்கால போனா கூட உங்களுக்கு விவரம் தெரியலன்னு சொன்னா என்ன ஆகுனு கேட்டீங்கன்னா அந்த ஆத்து மணல் கால்ல பட்டு மேலே ஏறி மிதிக்கும் பொழுது, நீங்க சரிக்கு விழுகும் பொழுது உங்க தலையிலயோ உடம்புலயோ அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தேவாங்கரை ஆறுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீன்கள் வந்து ஒரு சிறப்பு வகையானது. அங்க இருக்கக்கூடிய தட்டான்கள், நன்னீர்ல மட்டும் வாழக்கூடிய தட்டான்கள் அங்கே இருக்கின்றன. இப்ப பாரதி அண்ணா நகர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், கெங்குவார் ஓடைன்னு சொன்னேன். அந்த பகுதியை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய கருத்துட்டைகள் இருக்கின்றன. அங்க இருந்தக்கூடிய ஆதி மனிதன் குகை, அதுதான் கருத்துட்டைன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல டால்மன்ஸ் சொல்லுவாங்க. இந்த டால்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லும் போது இது வந்து 5000 ஆண்டுகள் பழமையானது. இந்த கருத்துட்டைகளை பற்றி பலர் பல கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்துட்டைகள் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் மலையோட உச்சியில மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா மண் பானையில தாளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பானையை செஞ்சாங்க. அந்த தாளியை செஞ்சு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உயிர் உள்ள மனிதனை என்ன பண்ணாங்க, உள்ள வச்சுட்டு அதை வந்து புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு மூடியும் போட்டு விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல வந்து தொணப்பானன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த தொணப்பானன் என்ன கேட்டீங்கன்னா இந்த பானைக்கும் அந்த பானைக்கும் இடையில வந்து ஒரு குழாய் மாதிரி இருக்கும். அந்த குழாய் மாதிரி இருக்கிற இடத்துல, அதாவது குழாயையும் தாண்டி அந்த பெரிய பானைக்கு தண்ணி போற மாதிரி ஒரு அமைப்பை வச்சுட்டாங்க. இந்த துணை பானையில என்ன பண்ணுவாங்க, ஓட்டை போட்டு நாள்தோறும் வந்து என்ன பண்ணாங்க, தண்ணி ஊத்துனாங்க. அந்த ஈரப்பதத்திலேயே வந்து கொஞ்ச காலங்கள் அந்த மனிதர்கள் இருந்தாங்க. பேத்துப்பாறை, அதாவது பேத்துப்பாறைக்கு மேல இருக்கக்கூடிய வெள்ளப்பாறை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ரோடு போடும் பொழுது நாங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்க காலகட்டத்துல நாங்க எழுத்த வந்த முதுமக்கள் தாளி இன்றும் நீங்க வந்து செண்பகனூர் அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கும்பொழுது பாரதி அண்ணாவை பத்தி நிறைய பேசிட்டே இருந்தோம். கொடைக்கானல் ஏரியிலிருந்து பாலாறு போற வரைக்கும் இடையில வந்து

0: நிறைய அருவிகள் இருக்கின்றன. அதுல ஒரு அருவி தான் ஓராவி அருவி. அந்த இடத்துக்கு போகும்பொழுது நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா போக வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து அந்த அருவியோட இயற்கை தன்மை உங்களுக்கு தெரியாது. அந்த பாறையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் எழுதி வச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் என்னவா இருக்கலாம்னு சொல்லி சிந்தித்து பார்க்கும் பொழுது, அதாவது அந்த காலத்துக்கட்டத்துல வந்து வேளாண்மையை முழுமையா நம்பி இருந்தாங்க. அந்த கொடைக்கானல இருந்து வரக்கூடிய தண்ணியை நீ இந்த பக்கமா நீ பிரிச்சு எடுத்துக்க, நான் இந்த பக்கமா பிரிச்சு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்திருக்காங்க. ஒரு போட்டிருக்கிறதுதான் எழுதி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து இன்னும் பல பேர் வந்து அதை ஆராய்ச்சியில எடுத்து இருக்கிறாங்க. இது ஓராவி அருவி. அப்புறம் இந்த பாரதி அண்ணா நகர் என்று சொல்லக்கூடிய கெங்குவார் ஓடையை சுத்தி பாத்தீங்கன்னா பல சிற்றூர்கள் இருக்கின்றன. அங்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அஞ்சு வீடு அப்படின்னு சொல்லி ஊரு இருக்குது. அண்மையில் வைக்கப்பட்ட பேரு கணேசபுரம். ஆனா அஞ்சு வீடு அஞ்சு வீடுன்னு சொல்றாங்க. அந்த அஞ்சு வீடுன்னு எப்படி பேர் வந்திருக்கும்? சில பேர் வந்து நகைச்சுவைக்காக கூட சொல்லுவாங்க, அங்க அஞ்சு பேர் தான் இருந்தாங்களா? ஆமாங்க, அந்த காலகட்டத்துல கரிமூட்டை போடுறதுக்காக ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துக்கு வந்து தங்கி அஞ்சு வீடு கட்டி அங்க வந்து கரிமூட்டை போட்டு விற்பனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுதான் பிற்காலத்துல அங்க பல பேரு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க போகக்கூடிய ஆறு பெரியாறு அங்க வந்து காட்டாறு. இப்போ ஒருவேளை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கால நல்ல மழை பொழியலாம், ஆனா அஞ்சு வீடு, பாரதி அண்ணா நகர், அஞ்சூரா மந்தை, பேத்துப்பாறை, வெள்ளப்பாறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில மக்களுக்கு வந்து மழை பெய்யற தெரியாது. சில நேரங்கள்ல அந்த காற்றாற்றுல மக்கள் அடிச்சு செல்லப்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஆங்கிலேயர் காலத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை அந்த பக்கமா பயணம் செய்ய வாய்ப்பு இருந்தா, பாரதி அண்ணா நகருக்கு கீழே அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்ட ரோப் என்று சொல்லக்கூடிய கம்பி வடம் இருக்குது. அந்த கம்பி வடத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உருளை இருக்கும். ஆங்கிலத்துல வந்து புலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில இருந்து இன்னொரு ஆற்றங்கரை பக்கமா இணைச்சு இருக்கும். நீங்க நிறைய தண்ணி வர காலகட்டத்துல அந்த புலியில நீங்க தொங்கிட்டே போனீங்கன்னா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு வந்துட முடியும், அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்திருக்க முடியும். வாய்ப்பு கிடைச்சா நீங்க போகும் பொழுது பாரதி அண்ணா நகர்ல இப்போ வந்து ஒரு சிமெண்ட் பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு பக்கத்துல இருந்து நீங்க கீழ் பக்கமா பார்த்தா அந்த ரோப்பை நீங்க இப்பயும் பார்க்க முடியும். கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றல நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாரதி அண்ணா நகர், அதாங்க கெங்குவார் ஓடை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு விடையை மட்டும் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில இருந்து நான் விடைபெற விருப்பப்படுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல்ல இருந்தும் கொடைக்கானல் சுற்றியுள்ள பகுதியில இருந்தும் பழனிக்கு பாத யாத்திரையாக மக்கள் செல்வது உண்டு. அங்கு போகுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடைக்கானல இருந்து கிளம்பி வந்துட்டு பாரதி அண்ணா நகர் பக்கத்துல இருக்கக்கூடிய அஞ்சு வீட்டுல வந்து அங்க ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் இருக்கிற இடத்துல மக்கள் வந்து விடிய காலையில ஒரு 4 கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நான் சொல்ல வர விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலே ஆங்கிலேயர் காலத்துல வந்து அங்க ஒரு பாலம் கட்டி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இரும்பு பாலம். இப்பொழுது கூட நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து வின்செஸ்டர், அதாவது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வின்செஸ்டர் என்று எழுதி இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளம், அந்த கம்பி உங்களால பார்க்க முடியும். வாய்ப்பு கிடைச்சா நீங்க முயற்சி பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை பத்தி நம்ம சொல்லும் பொழுது, அந்த பாரதி அண்ணா நகர் பகுதியில வந்து 153 வகையான பறவை இனங்களும் 53 வகையான பட்டாம்பூச்சி இனங்களும் இருக்கின்றன. அதே மாதிரி நாகப்பாம்பு, ராஜநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளும் இருக்கின்றன, யானைகள் இருக்கின்றன, மவுஸ் டியர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான விலங்கு இருக்கிறது, உள்ளம்பன்றி. இப்போ இந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: பாடலுக்கு பின் மீண்டும் இணைவோம். இது நம் கோடை பந்தலை 100.5 கொடை தென்றல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதி மக்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. மலைகளின் மடியில் பசுமை போர்த்தியது போல் இயற்கை அழகோடு காட்சியளிக்கும் பகுதி பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர். சுற்றிலும் அடர்ந்த காடுகள், உயர்ந்து நிற்கும் மூங்கில் மரங்கள், காற்றில் அசைந்தாடும் மூங்கில்களின் ஓசை என இங்கு இயற்கையே இசையாகிறது. இந்த மண்ணில் விளையும் பழங்களுக்கும் தனி சுவை உண்டு. அதே போல் மூங்கில் மரங்களில் இருந்து கிடைக்கும் மூங்கில் அரிசியும் இப்பகுதியின் தனி சிறப்புகளில் ஒன்று. இயற்கையாக கிடைக்கும் இந்த அரிசி பாரம்பரிய உணவு பண்பாட்டின் ஒரு பகுதியாகவும் திகழ்கிறது. இயற்கையின் மற்றொரு அற்புதமாக பாறைகளுக்கு இடையே வழிந்தோடி வரும் 5 வீடு அருவி, அதன் நீரின் சலசலப்பும் சுற்றிலும் நிலவும் அமைதியும் மனதை மயக்குகிறது. இந்த காடுகள் மரங்களுக்கும் செடிகளுக்கும் மட்டுமல்ல, பல்வேறு வன உயிரினங்களுக்கும் வாழ்விடமாக திகழ்கின்றன. பறவைகளின் கீச்சொலி, சிறு உயிரினங்களின் நடமாட்டம் என ஒவ்வொரு அடியும் இயற்கையின் ஓர் அழகிய பக்கத்தை நமக்கு காட்டுகிறது. இப்படி மலை, காடு, அருவி, மூங்கில் மரங்கள், பழங்கள், வன உயிரினங்கள் என இயற்கையின் பல்வேறு பரிணாமங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் பாரதி அண்ணா நகரின் அழகையும் அங்குள்ள மக்களின் வாழ்வியலையும் அறிந்து கொள்ள மீண்டும் நம்மை அழைத்து செல்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
1: 100.5 நம்ம தொடர்ந்து பாரதி அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களையும் பழங்குடியின மக்களையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா மழை பெஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா, மழை நின்று இப்ப வெயில் எட்டி பாத்துருக்குது. இந்த நேரத்துல ஒரு மருத்துவ

0: குழு வந்திருந்தாங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை நடமாடும் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஒரு வேன்ல ஒரு மருத்துவ குழு வந்திருக்காங்க. டாக்டர் வந்திருக்காங்க, அவங்களோட செவிலியர்கள் வந்திருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய ஆஷா ஊழியர்களும் சேர்ந்து அங்க இருக்காங்க. டாக்டர்கிட்ட நம்ம வந்து இங்க என்ன பணிக்காக வந்திருக்கிறீங்க, அதாவது நடமாடும் மருத்துவமனை வந்திருக்கிறீங்க அப்படின்னா இங்க யாரெல்லாம் சந்திச்சு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வாங்க எங்களுடைய ஒளிப்பதிவுல எங்களுடைய கோடை பண்பலை நேயர்களும் கேட்கக்கூடிய அளவிற்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப அன்பா இசைந்து வந்திருக்கிறாங்க. நம்ம கோடை பண்பலையினுடைய கொடைக்கு கீழே நின்று நம்ம பேசிட்டு இருக்கிறோம். டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம். கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் விவேக் பிரசாத். அடுக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாமக்காடு, காலனியா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏரியாஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பேத்துப்பாறை, கணேஷ் நகர், இப்போ பாரதி அண்ணா நகர் வந்திருக்கோம், வாழகிரி, இந்த மாதிரி இந்த பூலத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பரையூர் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி 40 ஏரியாஸ் வந்து இருக்கு. இதுல டிஃபிகல்ட்டான ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது மஞ்சம்பட்டி, மூங்கில் பள்ளம், வெள்ளக்கவி, இந்த மாதிரி

0: கணேஷ் நகர், இப்போ பாரதி அண்ணா நகர் வந்திருக்கோம், வாழகிரி, இந்த மாதிரி இந்த பூலத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கும்பரையூர் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி 40 ஏரியாஸ் வந்து இருக்குது. இதில் டிஃபிகல்ட்டான ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது மஞ்சம்பட்டி, மூங்கில் பள்ளம், வெள்ளகவி, இந்த மாதிரி ஏரியாஸ்க்கும் நம்ம ட்ரெக்கிங் போய் சர்வீசஸ் கொடுத்துருக்கோம்.
1: நடந்தே போய் எப்படி சார் மருத்துவ வசதிக்கு தேவையான அந்த உபகரணங்களை எல்லாம் எடுத்துட்டு எப்படி போவீங்க?
0: அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு போக முடிஞ்சதை எடுத்துட்டு போயிடும். இல்ல அப்படின்னா குதிரை கழுதை அந்த மாதிரி கோவேர் கழுதை என்ன சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிட்டு எங்களால என்ன பேசிக் சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு மக்கள் கூடயும் கொஞ்சம் பழகிட்டு வந்துடும்.
1: டாக்டர் நான் எப்படி வெளியில போறது, நான் இங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்றது இல்லாம மக்களோட உட்கார்ந்து மக்களோட இணைந்து அந்த பணி செய்யறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்கு.
0: அது எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் தானே. இப்போ நானா இருக்கட்டும், நான் என்னோட ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி தான் பார்த்திருக்கேன். பட் இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து தலையில மாறிருக்கு அப்படிங்கும்போது பீப்புள் ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான்.
1: கண்டிப்பா
0: நடமாடும் மருத்துவமனை குழுல இருந்து இப்போ நம்ம ஒவ்வொரு கிராமமாக தேடி தேடி மருத்துவ சேவையை வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிபிஹெச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, நோய் தடுப்பு துறையிலேருந்து நம்ம ஒவ்வொரு பழங்குடியின மக்களுக்கு ஹார்ட் டு ரீச் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெடிக்கல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான பேசிக் சர்வீஸ்ல இருந்து கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், பெட்ரிடன் பேஷண்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக உடம்புக்கு முடியாதவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா பேஷண்ட்டையும் தேடி தேடி நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான பேசிக் மெடிசன்ஸ், பேசிக் சர்வீசஸ், ரத்த மாதிரிகளை சேகரித்து அவங்களுக்கு ரிசல்ட் சொல்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. பாரதி அண்ணா நகருக்கு நாங்க வந்து முதன் முறையா ஒளிப்பதிவு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க
0: இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து விசிட் பண்ற மாதிரி எப்போனா இந்த மாதிரி அவுட் பிரேக்கா இருக்கக்கூடிய நோய் வந்து எப்போ வந்து அதிகமா கல்கிட்ட வந்து வரக்கூடிய டைம்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். மற்றபடி நாட்கள்ல வந்து ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி, இதை விட வந்து பின்தங்கிய கிராமங்கள்ல இருக்கு, ஸோ அதுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு வர வழியில இந்த மாதிரியான கிராமங்களையும் நாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம்.
1: இங்க வந்து ரோடு வசதி இருக்கு, அதனால நீங்க ஈஸியா இங்க வர முடிஞ்சது. ரோடு வசதி இல்லாத இடங்களுக்கு எப்படி போவீங்க டாக்டர்?
0: நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் வீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேன் மாதிரி யூஸ் பண்ண முடியாத இடத்துல சின்ன ஜீப்பு, இல்ல அதுவும் முடியல அப்படின்னா நடந்து போற விஷயங்களா இருக்கட்டும், கழுதைகள் வச்சு கூட்டிட்டு போறது விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்தந்த இடத்துல என்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கு அசசிபிளோ அதை நம்ம வச்சு நம்ம வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ சேவை கொடுத்துட்டு இருக்கோம்.
1: மாசத்துல ஒரு தடவை ஒவ்வொரு கிராமம் போவீங்களா இல்ல வாரம் வாரம் ஒவ்வொரு கிராமம் போவீங்களா டாக்டர்?
0: மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 40 ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த 40 ஏரியாவுக்கும் மந்த்லி ஒரு தடவை, மாசத்துல ஒரு தடவை, பிரதி வாரம், இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ அந்த டைம்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து தொண்டை பிரச்சனைகளா இருக்கட்டும், காய்ச்சலா இருக்கட்டும், இந்த மாதிரி மஸ்கிட்டோ ப்ரீடிங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருக்கும். அப்போ ஸ்பெஷலா வந்து இன்னும் அடிஷனலா சில ஏரியாஸ்க்கு போகும். அந்த மாதிரி தான் இப்போ பாரதி அண்ணா நகருக்கு வந்திருக்கும்.
1: இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் இங்க அதிகமா வரக்கூடிய இடமாவும் இருக்கு, இந்த வழியா தான் போறாங்க வராங்க அப்படின்னும் போது கோடை காலம் முடிந்து மழை காலம் ஆரம்பிச்சிருக்குது, இந்த நேரத்துல எந்த மாதிரியான தொற்று நோய்கள் வரும், அதற்கான என்ன விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்றது வந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க.
2: பாடலுக்கு பின் மீண்டும் இணைவோம். இது நம் கோடை பந்தலை 100.5 கோடை தென்றல்.

0: கோடை பண்பலை 100.5 உங்கள் மனம் விரும்பும் தருணங்களை தந்து கொண்டிருக்கிறது. கொடை தேன்றல் நடமாடும் மருத்துவ வாகனத்தில் பணியாற்றி வரும் மருத்துவர் ஊர் மக்களின் நலனை காப்பதோடு மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான சுகாதார விழிப்புணர்வையும் ஒரு குடும்ப உறுப்பினராக நின்று கற்றுத் தருகிறார். இந்த மலை கிராமத்து மக்களின் தூய்மையான வாழ்வியல் முறை பற்றியும் இயற்கையோடு இணைந்த அவர்களின் ஆரோக்கிய ரகசியம் பற்றியும் பகிர்ந்து கொள்ளும் சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ.
1: இப்போ இங்க இருக்கிற மக்களை நீங்க வந்து நாங்க இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்லணும்னா யார வச்சு நீங்க சொல்லுவீங்க?
2: இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஷாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒவ்வொரு ஏரியாவில் அங்க ரெசிடென்ட்டா இருக்கிற ஒருத்தரை தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அப்ப அவங்க ரெசிடென்ட்டா இருக்கும் போது நீ எந்த தகவலை வந்தாலும் நாங்க அவங்க மூலியமா கிராம மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஏரியாவில் WHO சொல்லுவாங்க, உமன் ஹெல்த் வாலண்டியர்னு சொல்லுவாங்க, அவங்கள வச்சு வந்து கம்யூனிகேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேம்ப்புக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணுவோம்.
1: எத்தனை வருஷம் ஆச்சு டாக்டர் கொடைக்கானல் சர்வீஸ்க்கு வந்து?
2: கொடைக்கானலுக்கு வந்து இதோட
1: 14 மாதங்கள், ஒரு வருடமும் 2 மாதமும் முடிஞ்சிருக்குது. கொடைக்கானல்ல பொதுவா ஒரு மருத்துவ வசதிக்கான மருத்துவ விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க நீங்க?
2: பொதுவா வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சுற்றுச்சூழல் தான் நம்மளுடைய சுகாதாரத்தை நிர்ணயிக்குதுன்னு நான் நினைப்பேன். அந்த வகையில பார்க்கும்போது தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம். அப்ப அந்த தண்ணியை வந்து நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு நீர்நிலையில போய் பிளாஸ்டிக் போறதா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ட கை கழுவுறதா இருக்கட்டும், எல்லாமே சரி, அது எல்லாமே வந்து நோய் வரதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். சோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் பொது சுகாதாரத்தை வந்து நம்ம வந்து பேண முடியும். சோ அப்படி பாக்கும்போது தண்ணி தான் மெயின் இந்த ஏரியாவில. வாட்டர் பான் டிசீஸை கண்ட்ரோல் பண்றதுதான் மெயின். சோ இப்போ நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து குளோரினேஷனா இருக்கட்டும், வாட்டர் சானிடேஷனா இருக்கட்டும், அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மக்களும் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிவிக் சென்ஸோட செயல்பட்டாங்கன்னா எங்களோட வேலை ஈஸியா இருக்கும். சுடு தண்ணி நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு குடிங்க, தண்ணியை மூடி வைங்க, கொசு உற்பத்தி ஆகாம தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்

0: நம்ம யூஸ்வலாக பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க டாக்டர். இங்கே சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய கொடைக்கானலில் நீர்நிலைகளை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஒரு குடிமகனா குடிமகளா உங்களுடைய பணி எதுவோ அதை சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா மருத்துவ வசதி இல்லாத இடங்களில் கூட வாழக்கூடிய மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பாரதி அண்ணா நகரில் நாங்கள் நிறைய நேரங்கள் நிறைய மக்கள்கிட்ட கேட்டோம், இந்த இடம் வந்து பார்க்கும்போது அழகான இயற்கை சூழலுக்கு நடுவில் ஒரு மையப்பகுதியில் இந்த பாரதி அண்ணா நகர் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த இடத்தை பார்க்கும்போது?
0: கண்டிப்பா இது இயற்கையின் ரம்மியம் தான் நான் சொல்லுவேன். இங்க வந்த கவிதை எழுத தெரியாத ஆளுங்களும் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. சோ இது அவ்வளவு அழகான இடம். அந்த அழகான இடத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும்ன்றதான் என்னோட வேண்டுகோள்.

0: இசையும் இளம் தென்றலும் இணையும் தருணம் இது நம் கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல் நிகழ்ச்சி. இன்று பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதி கிராம மக்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: இங்க பாரதி அண்ணா நகர் வர்றதுக்கு முன்னாடி ஐந்தருவி பகுதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. எந்த மாதிரி டிசீஸ் வந்து இந்த சைடு இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்க? பொதுவா சொல்லுவாங்க ரத்த சோகை அதிகமா கிராம பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி இந்த பகுதிகளில் நீங்க ஃபீல் பண்றீங்க?
2: இந்த பகுதியில இப்ப நம்ம சீசன் அவுட் பிரேக்ஸ் சொல்லுவாங்க. சின்ன வந்து ஒரு வைரல் கோல்டு, சின்ன ஒரு பாக்டீரியல் ஃபீவர், சின்ன சின்னதா அப்போதைக்கு ஸ்போராடிக்னு சொல்லுவாங்க, அப்போதைக்கு வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அவுட் பிரேக்ஸ் தானே தவிர, மத்தபடி பாத்தீங்கன்னா யூஸ்வலா இங்க வந்து மக்கள் வந்து பெரும்பாலானோர் வந்து தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காதனால, பிகாஸ் ஆஃப் தேர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்டா இருக்கட்டும், அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் மால் நியூட்ரிஷன்னால சில பேருக்கு இப்ப சின்ன குழந்தைங்கள அயன்ஃபோலிக் ஆசிட் எல்லாம் நம்ம கொடுக்கறோம். அதனால இப்ப வந்து அந்த அனீமியாவோட அந்த பிரிவலன்ஸ் சொல்லுவாங்க, அனீமியாவோட பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோம். அது இன்னும் நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா பொதுமக்களோட ஒத்துழைப்பு தேவைப்படும். அதே மாதிரி குழந்தைகள் நம்ம பாத்துக்கிற விஷயமா இருக்கட்டும், அடிக்கடி பூச்சி மருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், கரெக்டான டைம்ல வந்து இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம மருத்துவ குழு என்ன பரிந்துரைக்குதோ அதை கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அயோடின் பிரச்சனை இன்னும் கிட்டத்தட்ட முடியற அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கோ, அதே மாதிரி இந்த அனிமியா பிரச்சனையும் முடியற ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கு நம்ம வந்து மருத்துவ குழு என்ன சொல்றாங்களோ, அரசாங்கம் என்ன வழிமுறைகளை கொடுக்குதோ அதை பின்பற்றணும்.
1: ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க டாக்டர். பொதுவா வந்து டாக்டர் தேடி வந்து கால் கடுக்க நின்று நம்ம மருத்துவம் பார்க்கணும்ன்றது இல்லாம, மருத்துவர் இங்க கால் கடுக்க நின்று ஒவ்வொரு பேஷண்டையும் பாக்குறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துக்குமே வாகனங்கள் வழியா போறதா இருக்கட்டும், நடந்து போறதாக இருக்கட்டும், வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார வசதி கிடைக்கணும், மருத்துவ வசதி கிடைக்கணும்ன்றதுக்காக அவர்களும் இறங்கி அவங்களுடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய இந்த சேவை பணி தொடர வாழ்த்துறோம் டாக்டர். நீங்க எந்த ஊரு டாக்டர்?
2: எனக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருச்சி.
1: திருச்சியில எந்த இடம் டாக்டர்?
2: திருச்சியில தொட்டியின் பக்கத்துல தலைமையிலப்பட்டின ஒரு சின்ன கிராமம் தான்.
1: எங்க படிச்சீங்க?
2: நான் 10th வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் தான் படித்தேன். +1, +2 வெளியில் படித்தேன்.
1: படிச்சுட்டு
2: மெடிக்கல் காலேஜ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதை முடிச்சுட்டு இப்போ அப்படி இங்கே.
1: எப்போ போஸ்டிங் ஆனீங்க டாக்டர்?
2: அது லாஸ்ட் இயர், 14 மாசம் ஆச்சுங்க.
1: இப்போதான் நீங்க கொடைக்கானல் மண்ணில் அடி எடுத்து வச்சு முதல் போஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. கொடை பண்பலை உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துது. உங்களோட சேர்ந்து இந்த பணியையும் பார்க்கறது, எங்களுடைய ஒளிப்பதிவையும் பண்றது எங்களுக்கும் மன நிறைவா இருக்குது. வாழ்த்துக்க டாக்டர்.
2: தேங்க்யூ. நன்றி.

0: கேட்க கேட்க மனம் குளிரும் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவர் கொடுக்கும் மருந்துகள் நேரத்திற்கு மக்களிடையே சென்றடைவதற்கு ஒருவருடைய உழைப்பு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. பேத்துப்பாறையின் கரடுமுரடான ஒற்றையடி பாதைகளையும் அஞ்சாமல் கடந்து வரும் அவர்தான் நடமாடும் மருத்துவ வாகனத்தின் சாரதி. கடும் பனிமூட்டமாக இருந்தாலும் கொட்டும் மழையாக இருந்தாலும் வாகனத்தை பத்திரமாக இயக்கி உரிய நேரத்தில் மருந்துகளை கொண்டு சேர்ப்பவர். அப்படிப்பட்ட அவருடைய மலை பயணங்களையும் யதார்த்தமான அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
1: மருத்துவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும் போது மருத்துவருடைய அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் கிட்ட நம்ம பேசலாமா அப்படின்னு மருத்துவர்கிட்ட நம்ம அனுமதி கேட்கும் போது தாராளமா பேசலாம். சொல்லும் போது சொன்னாங்க, என்ன விட நிறைய அந்த ஃபீல்டுல வந்து 14-15 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பேச சொல்லி சொன்னாங்க டாக்டர். நம்ம இப்ப பேச போறோம் அவர்கிட்ட. ஐயா வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர்?
2: மேடம் கூடத்தூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. நான்
1: இப்போ டாக்டரோட நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க. இப்ப நம்ம டாக்டர் வந்திருக்கிற மாதிரி இது மாதிரி நிறைய பேர் உங்களோட பயணம் பண்ணி நிறைய கிராமங்களுக்கு போயிருப்பாங்க. அவங்க போகும்போது நீங்க பாத்திருப்பீங்க என்னென்ன தடைகளை தாண்டி அவங்க போனாங்கன்னு பாத்திருப்பீங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
2: இங்க இந்த மலைப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு மேடம், ரோடு வந்து வசதி இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்கு மேடம். மழை பெஞ்சது மரம்லாம் விழுந்துடும் ரோட்ல. அப்பெல்லாம் வந்து அந்த மரத்தை நாங்க அகற்றி எடுத்துட்டு அப்புறம் போற மாதிரி இருக்கும். கொரோனா காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே அந்த ரோட்ல இருக்க மாட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் தான் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து யாருமே வர மாட்டாங்க. நைட்ல இருந்து விடிய வரைக்குமே நான் அங்கேயே உட்கார்ந்து இருந்து நானும் அந்த மரத்தை அகற்றிட்டு அதுக்கடுத்து அந்த பேஷண்ட கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. கஜா புயல் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் பால்ஸ்ல இருந்து பெருமாள் மலை வரைக்குமே வந்து ரோடு பிளாக். ஒரு பாட்டியை வந்து காலையில 4 மணிக்கு பெருமாள் மலை வந்து சிட் பண்ணி அந்த மரத்தை அகற்றி எடுத்துட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அகற்றி முடிச்ச பிறகு அதுக்கடுத்து நம்ம கொடைக்கானல் ஜிஎஸ்க்கு எடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி தடைகள்லாம் நிறைய வரும். இதெல்லாம் தாண்டிதான் வந்து இந்த ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வண்டியை.
1: நீங்க செய்யற மாதிரியே மருத்துவர்களும் உங்களோட சேர்ந்து செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை கண் முன்னாடியே பாத்துருப்பீங்க, அதை பற்றியும் சொல்லுங்க.
2: கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிற வரைக்குமே வந்து எங்க ஸ்டாஃப் மருத்துவர் எல்லாரும் உதவி செஞ்சாதான் நாங்க வர முடியும்.
1: அவங்களுமே இறங்கி மரம் அகற்றதா இருக்கட்டும், ஒத்தையடி பாதையில நடந்து போறதாக இருக்கட்டும், தனியா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மூலையில இருக்காங்க அப்படின்னா மருத்துவர் அங்க வரைக்கும் நடந்து போய் பாக்குறதாக இருக்கட்டும், இதெல்லாத்தையுமே

0: கண் முன்னாடி பார்த்திருப்பீங்க.
1: கண் முன்னாடியே பார்ப்போம் மேடம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டீரியர் பிளேஸில் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கும், வண்டி வந்து அவ்வளோதான் போகும். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அந்த பக்கத்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் தொலைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி வந்து எல்லாத்தையும் விரட்டி பேசுகிற போய் நடக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்கள வந்து அப்படியே போய் பார்த்துட்டு அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணணுமா, கொடைக்கானலில் ஜிஹெச்சுக்கு கொண்டு வரணுமா, இல்லை ஏதாவது மெடிக்கல் காலேஜ் கொண்டு போகணுமான்றது வந்து அப்புறம் அவங்க டிசைட் பண்ண. அப்புறம் அவங்களும் சேர்ந்து அது ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கி திருப்பி கொண்டு வந்து அந்த ஜிஹெச்சு கொண்டு வந்து சேர்த்துருவோம் மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய மருத்துவ பணியில் எத்தனை வருஷம் ஆச்சுங்க?
1: 16 ஆண்டுகளாக வந்து நான் இங்கே இருக்கேன் மேடம்.
0: 16 ஆண்டுகளாக நடமாடும் மருத்துவமனையினுடைய இந்த வாகனத்தை ஓட்டுறவராக இருக்கிறீங்க, எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. என்ன நடைமுறையில நீங்க மக்களுக்கு உதவி செய்யறீங்கன்றதையும் சொன்னீங்க, என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்க, உங்களோட குழு மருத்துவரோட சேர்ந்து இணைந்த குழுவும் பண்றாங்க அப்படின்றத சொன்னீங்க. உங்களுடைய சேவையும் மருத்துவர்களினுடைய சேவையும் மிக அளப்பரிய ஒரு சேவை இந்த கொடைக்கானல் மலையில. கோடை பண்பலை அதற்காக உங்களை வாழ்த்துது. நன்றி.

0: மலையும் மண்ணும் கதை சொல்லும் பாரதி அண்ணா நகரின் இதயத்திலிருந்து இதமாக வீசுகிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தேன்றல் நிகழ்ச்சி. பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதி மக்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியில் தற்போது நாம் சந்திக்க இருப்பது அங்கே உள்ள சுட்டி குழந்தைகளைத்தான். அவர்களுடைய வெள்ளந்தியான சிரிப்பும் மழலை மாறாத பேச்சும் அந்த மலை காற்றுக்கே ஒரு தனி அழகை சேர்க்கிறது. இதோ பாரதி அண்ணா நகர் பகுதி குழந்தைகளின் துள்ளலான செல்ல குரல்கள் இப்போது நம்மோடு.
1: குட்டீஸ் நம்ம சந்திக்கலாம். வாங்க, அழகா பாசி போட்டு பாசியை பிடிச்சிட்டே நிக்கிறாங்க. அந்த பாப்பா பேர் என்னமா?
2: பாவை யாழினி.
1: பாவை யாழினி, அழகா இருக்கு உங்க பேரு. ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்களா?
2: அது ஒரு தமிழ் பேரு.
1: அர்த்தம் சொல்லிருக்காங்களா?
2: பாதிதான் தெரியும்.
1: என்ன பாதி தெரியும் சொல்லுங்க.
2: பா பாண்டிசோரன் வை வைரம், அதுவே ஒரு தமிழா மாறிடுச்சு.
3: பாவைனா பெண்ணுன்னு அர்த்தம், யாழினா யாழ் அந்த இசைக்கருவி, லினின்றது ஒரு தமிழ் பேரு.
1: எவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அவங்களோட அக்கா. அக்கா பேர் என்னமா?
3: புகழினி.
1: புகழினி கர்த்தன்ன,
3: இனிமை புகழ்.
1: சரி, என்ன ஒரு அருமையான விளக்கத்தோட தெளிவான உச்சரிப்போட நல்லா பேசுறாங்க. நம்ம இருக்கக்கூடிய மலை கிராமத்துல அழகான ஒரு ரெண்டு இளம் குழந்தைகள்னு சொல்லலாம். அந்த ரெண்டு இளம் குழந்தைகள் தெளிவா பேசிட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்போம். இங்க சுத்தி பார்க்க வந்தீங்களா இல்ல இங்கதான் எங்களோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா?
3: அப்பா வந்து வேப்பம்பட்டி தேனி சைடு, அம்மாவும் தேனி சைடு பூசானம்பட்டி. நாங்க இங்க ஒரு 5 வருஷமா இருக்கோம்.
1: எந்த இடத்துல இருக்கீங்கம்மா?
3: பாரதியண்ணா நகர்ல கீழ்த்தருல ஒரு வீடு.

0: கீழ்த்தருவில் ஒரு வீட்டில் இருக்கீங்க, எங்க படிக்கிறீங்க?
1: சிஎஸ்ஐ படித்தேன், இப்போ நான் வேற ஸ்கூல் போறேன், ஃபிஃப்த்து முடிச்சுட்டேன்.
0: ஃபிஃப்த்து முடிச்சாச்சு. தங்கச்சி?
2: தேர்டு முடிச்சுட்டேன், இனி நான் போன சென்ட் தாமஸ் போகணும்.
0: ஃபோர்த்துக்கு வேற ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க. இந்த ஊர்ல என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: எனக்கு இந்த அமைதியான சூழ்நிலை பிடிக்கும்.
0: ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பாடுவீங்களா?

0: மனிதன் மறந்தானே.
1: எவ்வளவு அழகான ஒரு பாடல். இயற்கையோட நம்ம இயந்து வாழணும். இயற்கையான ஒரு இடத்துல, இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துல, மரங்களுக்கு நடுவுல நம்ம இருக்கோம்னு சொன்னோம். மனிதனே மறக்காதே, மரம் நட மறக்காதே, மரத்தை வெட்டாதே அப்படின்ற ஒரு அழகான ஒரு பொருள் பொதிந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. நன்றிமா.
2: நன்றி.
3: பசுமை போர்த்திய மலைகளின் நடுவே தொடங்கிய நம்முடைய பயணம் இயற்கையின் பல அற்புதங்களையும், பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களின் எளிமையான வாழ்வியலையும் நமக்கு அறிமுகப்படுத்தியபடி இனிதே நிறைவுக்கு வருகிறது. இந்த பயணத்தில் பாறைகளுக்கு நடுவே ஆர்ப்பரித்து கொட்டும் ஐந்து வீடு அருவியின் அழகை ரசித்தோம். காலம் கடந்தும் அழியாமல் நின்று கொண்டிருக்கும் கற்திட்டைகளின் வரலாற்று சுவடுகளை பற்றி கேட்டோம். மலை காடுகளில் இயற்கையாக விளையும் பல்வேறு சுவையூட்டும் பழங்களையும், சுற்றிலும் பறந்து விரிந்த இயற்கையையும் கண்டு வியந்தோம். இயற்கை வளம் நிறைந்த பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களின் வாழ்க்கை இயற்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அவர்களின் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், வாழ்வியல் என ஒவ்வொன்றிலும் மக்கள் இயற்கையோடு இணைந்திருப்பதை கேட்க முடிந்தது. தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் அவர்களின் வாழ்க்கை முறைகள் இப்பகுதியின் தனித்துவத்தையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்துகின்றன. மலைப்பகுதியில் வாழும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி சென்றடைய செய்வதில் பலரும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக மக்களின் உடல் நலனுக்காக பணியாற்றும் ஆஷா பணியாளர்கள், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் பெண்களின் சேவை குறிப்பிடத்தக்கது. மருத்துவ வசதிகளை எளிதாக பெற முடியாத பகுதிகளுக்கு மக்களை தேடி வரும் நடமாடும் மருத்துவமனை மலை மக்களின் உடல் நலனை பேணி பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல் சாலை வசதி, கல்வி வசதி, வீட்டு வசதி போன்ற அடிப்படை வசதிகள் மலைப்பகுதி மக்களின் வாழ்வியலுக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதையும் இந்த பயணத்தின் வழியாக அறிந்து கொள்ள முடிந்தது. இயற்கையின் நடுவே வாழ்ந்தாலும் அந்த இயற்கையை பாதுகாத்து கொண்டே தங்களுக்கான வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்கிறார்கள் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதி மக்கள். ஒரு பகுதியின் அழகு அங்குள்ள மலைகளிலும் அருவிகளிலும் மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களின் பண்பாட்டிலும் ஒற்றுமையிலும் உள்ளது என்பதை பாரதி அண்ணா நகர் நமக்கு உணர்த்தியது. இயற்கையை ரசித்தோம், வரலாற்றை அறிந்து கொண்டோம், மலை கிராம மக்களின் வாழ்க்கையை புரிந்து கொண்டோம். இப்படி பாரதி அண்ணா நகரின் இயற்கை அழகையும் வாழ்வியலையும் நெருக்கமாக அறிந்து கொண்டோம். இத்துடன் பாரதி அண்ணா நகரை நோக்கிய நம்முடைய பயணம் நிறைவடைகிறது. ஆனால் இயற்கையின் அதிசயங்களும் மலை மக்களின் வாழ்வியலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றலில் மேலும் பல அழகான இடங்களையும் அங்கு வாழும் மக்களின் வாழ்வியலையும் அறிந்து கொள்ள தேன்றலோடு இணைந்திருங்கள். பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதி மக்களோடு பயணித்து விடைபெறுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். ஒலிப்பதிவில் உதவி செந்தமிழ் செல்வி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். தென்றல் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. நன்றி நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இரவு வணக்கம் நேர்களே. நீண்ட நாள் சஞ்சரித்த நினைவுகள், உயிர் பெறும் நேரம், துயில் கொள்ளும் உலகில் கனவுகள் விழித்திருக்கும் நேரம், இரவு நேரம். அந்த இரவு நேரத்தை இசையால் இன்னும் அழகாக்க

0: இது நினைவே சுகம். இன்னைக்கு நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக. 045-42 முன் இணைத்து 24-24-24-24-24-26 திருநெல்வேலி மாவட்ட நேர்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறேன் சதாம். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பார்க்கிலிருந்து வசந்தா பேசுறேன் சார்.
0: என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: வசந்த கால பறவை படத்திலிருந்து செம்பருத்தி செம்பருத்தி அந்த பாட்டு போடுங்க சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார், நன்றி.
0: நன்றிமா.

0: பேசவும் நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: கண்ணன் சார், திருமணி
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: கண்ணன், பின்னோலி.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: ஒரு தடவை
0: உங்கள் இணைப்பில் ஏதோ பழுது இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் கேட்ட பாடல் வருது கோடை பண்பலையில்.

0: நேரம் 10:13 கோடை பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சார், நெல்லை கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: பணக்காரன் படத்துல இருந்து 100 வருஷம் எந்த மாப்பிள்ளையும் கொண்டாந்த வாழ்த்து பாட்டு ஒன்று கொடுங்க சார்.
0: பாடல் கேட்கலாம். கோடி பண்பலை 100.5.

0: நேரம் 10:18 கூடி பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் கட்டபொம்மன் நகர்ல இருந்து லீலாவதி பேசுறேன் சார்.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: தில்லுமுள்ளு பாடத்துல இருந்து ராகங்கள் 16 உருவான வர்ணார் அந்த பாடல்கள்.
0: பாடல் கேட்கலாம் கோடி பண்பலை 100.5.

0: நேரம் 10:23 கோடை பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: பார்த்திபன் ஏசு.
0: என்ன பாடலே கேட்கலாம்? பாடல் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5.

0: பத்து மணி 27 நிமிடம். பெண்கள் சில பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் சேரமதுரை தாலுகா வீரவநல்லூர் அக்கரகாரம் கருணாநிதி தேவேந்திரன் பேசுறேன் சார்.
0: என்ன பாடலையே கேட்கலாம்
1: சார்? மணிநீதி சோழன், மயிலாடும் மறைந்த மற்ற கண்ணன், லீலாவதி, முருகன் எல்லாம் வேற மாவட்டத்தாரு, அவங்க எல்லாம் நேரம் கண்டிக்கிறேன்.

0: நேரம் 10:33, கோடை பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருவள்ளி மாவட்டம் பாளையங்கோட்டை இவ்வளவு பேரோட அண்ணா நகர்ல பெருமாள்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: சந்தன காட்டு படத்தை, சந்தன காட்டு சுந்தர பூக்கள், அந்த பாட்டு
0: பாடல் கேட்கலாம் கோடி பண்பலையில்.

0: இரவு நேர அமைதியை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: தினேஷ்குமார் சார்.
0: எங்க இருந்து தினேஷ் பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் சார, பாளையங்கோட்டை
0: சார். என்ன பாடல் தினேஷ் கேட்கலாம்?
1: எனக்கு அவதார மூவில இருந்து தென்றல் வந்து தீங்கும் போது சார்.
0: பாடல் கேட்கலாம் கோடை பண்பலை 100.5.

0: இது கோடை பண்பலை 100.5. இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் திருநெல்வேலி மாவட்டம் இஎம் சாஸ்திரம் பகுதியிலிருந்து அபிஜம் அம்பலவாணி.
0: என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: கையில் பரத்துல அந்தி நேர கட்டர்
0: பாடல் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5.

நேரம் 10:47 கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைக்கு நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நாளைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேர்களுக்காக.

தஜம் தரகடதாம் தஜம் தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

இரவு நேர அமைதியை இசையால் நிரப்பி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம்.

0: இரவும் உறங்கும் வேளையில் நிலா உலா வரும் வேளை இது. இரவின் அமைதியையும் அழகையும் வர்ணிக்கிறது கருநீல சிறகு. உள்ளம் உறங்காத பாடல்களை மீட்டெடுக்கிறது கோடை பண்பலையின் இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: மூக்கு மொழகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: நிலா உலா வரும் வேளையில் இசை பாடிக்கொண்டிருக்கிறது கூடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 அழகிய இரவு வேளையில் நினைவில் பதிந்த பாடல்களை மீட்டெடுத்து விடைபெறுகிறது இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு நாளை முன்னிரவு 11 மணிக்கு. நம் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்: நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு ஆலய உலா இடம்பெறும். காலை 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் வசந்த விடியல், இதில் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். காலை 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார், காலை 7:40 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று.

0: காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். காலை 10 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா திருப்பூர் மாவட்டம் முத்தூர் கருப்பணன் மாரியப்பன் கல்லூரி வளாகத்திலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் மகளிர் நேரம் ஆட்டநாயகியாக. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தோல். 3 மணிக்கு உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் சண்முக பிரியா அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதிலாக. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங்ஸ் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இதில் 2 விளையாட்டுகள் சொல்லுக்குள் சொல் கக்கபோ. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு இடைவிடாத பாடல்களின் தொகுப்பாக. இவையாவும் நம் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1155.

0: என்னை காப்பாற்ற நினைத்தால் அவர் என்னை விட்டு பிரியாமையை காக்க வேண்டும். பிறகு அவர் பிரிந்துவிட்டால் ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது. குறள் எண் 1155 அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: ஓம் பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு.
0: என்னை காப்பாற்ற நினைத்தால் அவர் என்னை விட்டு பிரியாமையை காக்க வேண்டும். பிறகு அவர் பிரிந்துவிட்டால் ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது. குறள் எண் 1155 அதிகாரம் பிரிவாற்றாமை.
2: கோடைப்பண்பலை 100.5 நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே செழுமையான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள நாள் உங்களுக்கு நன்னாளாய் திகழ வாழ்த்துகிறது. உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை நேயர்கள் அனைவரும் 100.5 மெகஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். இன்று சக வருடம் 1948, பாத்ர 9, பராபவ ஆண்டு, ஆவணி 14, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 நாள் திங்கட்கிழமை, நேரம் காலை 4:57.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: படைத்த இறைமையை பாடி தொழுதிடும் அதிகாலை நேரம் கோடை பண்பலையின் 1.5 மலர்கிறது அருள்மாலை.

கோடை பன்மலை 100.5 அருள் மாலை நேரம் காலை 5:17. உண்மை என்பது வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதல்ல, உள்ளுக்குள் இருக்கும் ஒன்றை உணர்வதுதான்.

கோடை பண்பலை 100.5 இது அருள் மாலை. நேரம் காலை 5:29. எங்கேயும் எப்போதும் எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆனந்தமாய் இருந்திடுங்கள்.